0: கொடிய காலத்துல இருக்கிறோம். சொந்த உறவினரே பகையா மாறுவான், சொந்த சகோதரனே பகையாளியா மாறுவான், எதிராளியா மாறுவான், கொலைவாதங்கள் மாறும். இந்த வார்த்தையில காலேஜில் படிச்ச வாலிப பிளஸ் டூ படிச்ச மாணவன் டீச்சரை குத்தி போறான், கத்தியில நண்பர்களை குத்தி போறான். காதல் மோகம் அநீதி பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய மாணவர்களே, தேவனுக்கு உண்மையாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. நீங்க நீங்க நினைக்கலாம், என் பிள்ளை வந்து பெரிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. வேலை பார்த்து ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. உங்க பிள்ளைய வந்து வெளியூர்ல வேலை பார்த்து ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. கடவுளை தேடினா, கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்தா, தாய் தேவப்பனுக்கு உண்மையா இருந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். படிச்சதுனால வேலை பார்க்கறதுனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. தேவனை தேட வேண்டும், அல்லேலூயா, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் எப்படியாப்பட்ட வந்து அறிந்து கொள்ளும். அதனால பயப்படாதீங்க, ஒரு அர்ப்பணிங்க, ஒரு அர்ப்பணிப்பு அர்ப்பணித்து கலந்து போங்க. அல்லேலூயா, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. துவக்கத்துல சொன்னேன், முடிவிலையும் சொல்லி முடிக்கிறேன். இந்த செய்தி ஆடியோவிலே பலருக்கு அனுப்புவது, உலகம் முழுவதும் அனுப்புவது இன்னைக்கு செய்தியோட நிறுத்தி வைக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா செய்தி யாரும் கேட்டதாக தெரியல. ஏன்னா பரவாயில்லை, அவங்க செய்தியை கேட்டோம், நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கு, எனக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு யாராவது பதில் போட்டதான் அனுப்ப முடியும். ஏதோ நம்ம இல்லாம ஏதாவது வேலை இல்லாம அனுப்புறோம்னு தெரியும். ஏதோ அவங்கள நம்பி நம்ம குலைக்கிறது மாதிரி செய்தி அனுப்புறோம், நம்ம ஏதாவது தருவோம் அப்படின்னு நினைக்கிற கிடையவே கிடையாது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமுள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் வந்து ஆடிய போடுறாங்க, ஐயா நல்லா இருக்கியா, அதைய கொடுத்த நாலு பாயிண்ட் கரெக்டா சொல்றாங்க, நாலு பாயிண்ட் இருக்கு, இன்னைக்கு எல்லாம் பத்து பாயிண்ட்மே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் செய்தி அனுப்பி வைக்கப்படும் என்பதை தாழ்மையோடு தெரிவிக்கும். எழுந்து ஜெபிப்போம்.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தது பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் மகேந்திரன் இந்தியா அவர் அழைக்க போறோம். இன்றைய நாளே வார்த்தை நேரத்திலே சங்கமா வானொலியின் சார்பிலும், நித்திய விளச்சத்தின் சார்பிலும், வார்த்தைகளின் விளச்சத்தின் சார்பிலும் அந்த ஊழியக்காரன் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மகேந்திரன் அவர்களே.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். அதிகாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை உலகமெங்கும் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செய்தியை 97 ரேடியோட தொடர்படுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, யூடியூப், ஃபேஸ்புக் கூட செய்தி வருகின்றது. எனவே ஆவியானவர் உங்களோடு பேசிய செய்தியை கேட்க 97 ரேடியோல கேட்கிற பிள்ளைகள் அவளோடு தவத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள்.
2: ஆமென். ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில பிதாவே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிற இவ்வேளையில பிதாவே, இந்த தொடர்பில் இந்த இணைப்புல இணைந்திருக்கிற எல்லாருமேலையும் உடைய மகிமையான பிரசன்னம், அவர்கள் சிந்தனைகளை உமக்குள் காத்து கொள்ளும்படியும் வார்த்தைக்குள் அவர்கள் ஆண்டவரே சப்பா நிலைத்திருக்கும்படியும் பார்த்துல வேண்டுகிறேன். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமே. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்காகவும் சேசனமாக அன்பு ஐயா மகேந்திரன் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டு துதிக்கிறேன். கர்த்த நல்லவர், கர்த்தருடைய நாமை புரட்டும். சரி, குறித்த வேலைக்குள்ள தேவனுடைய வார்த்தை தியானிக்கும்படி ஆண்டவர் என் உள்ளத்துல வைத்த ஒரு வார்த்தை, 1 சாமுவேலின் புஸ்தகம் 4:22 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 4:22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். கவனிங்கள், வேதம் சொல்லுகிறபடி அன்றைக்கு தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்துல அன்றைக்கு ஏலி என்கிற தேவ மனுஷன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 40 வருஷ காலமாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் ஒரு யுத்தம் உண்டாகிறது. அந்த யுத்தத்துல அந்த யுத்தம் பெலிஸ்தர்கள் மேற்கொள்ள தொடங்குறாங்க. அப்படி பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணும்போது கர்த்தர்

தேவன் நமக்கு பெட்டி என்கிற வசனத்தை நம் கையில் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வசனம் என்பதுதான், ஏன்னா வசனம் தான் சத்ருவை மேற்கொள்ளுகிற பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை தான் பிசாசை மேற்கொள்கிற பட்டயம், அவிவிசுவாசத்தை மேற்கொள்ளுகிற பட்டயம், நோய்களை மேற்கொள்ளுகிற பட்டயம். ஒரு நோய் வருவதற்கோ ஒரு பிரச்சனை வருவதற்கோ முன்பாகவே தேவன் நம்மிடத்துல ஒரு பெட்டியை கொடுக்கிறார். ஆனா விஷயம் என்னன்னா, பிசாசு அதாவது இந்த உலகத்துல நமக்கு வரக்கூடிய போராட்டங்களோ நெருக்கடிகளோ ஏதோ ஒன்று, அது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில அது நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு முன்பாக அது முதலாவது நம்மகிட்ட இருக்கிற வசனத்தை தான் அது சிறை பிடிக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை சிறை பிடிக்க விடாதீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சத்துரு திருடுவதற்கு விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை இதோ சத்துரு நம் சிந்தையை விட்டு மறக்க நாம விடக்கூடாது. அதாவது தேவன் நமக்கு வசனத்தை தர்றாரு, அந்த வசனத்தை அதை வந்து காப்பதும் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை நமக்குள்ள ஆண்டவர் வசனம் தந்தாலும், ஏன்னா வேதம் சொல்றது ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. அப்ப ஆண்டவர் தான் வசனம் தருகிறார், நம்மளோட அவர் பேசுகிறார், அவர் தம்முடைய வார்த்தையினால்தான் நம்மை அவர் சந்திக்கிறார், தம்முடைய வார்த்தையினால்தான் தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றா சாமுவேல் குட்டி பையனா இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சாமுவேலுக்கு தன் வார்த்தையினால் தன்னை வெளிப்படுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக தான் தேவன் வந்து அவரை நமக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த வசனத்தின் மூலியமாக தான் தேவன் வந்து இந்த உலகத்துல நமக்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். ஆனா பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை வழியாக போராட்டங்கள் வழியாக ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நம்மிடமிருந்து திருடி விடுவதற்கு, இல்லைன்றால் நம்மை மறக்க பண்ணுவதற்கு, இல்லைன்னா அந்த வசனத்தை நாம யோசிக்க விடாமல் செய்யறதுதான் பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். என்ன கேட்டீங்கன்னா, கேள்வியினாலே விசுவாசம் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே, வார்த்தையினாலதான் விசுவாசம். அப்போ அந்த வார்த்தை தேவனுடைய வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு காதுல கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோமோ தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப இந்த விசுவாசம் எங்க இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தையினாலதான் இருக்குது. ஆனா சத்துரு என்ன பண்றான், வசனத்தை எப்படியாவது பிடிச்சிடணும். வசனத்தை திருடிட்டோம்னா, இப்போ வசனத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டான்னா நம்மகிட்ட இருக்க விசுவாசம் போயிடும். அப்போ இந்த வசனத்தை நாம சிறைபிடிக்க விடக்கூடாது. அந்த வசனத்தை நம்ம பாருங்க, வசனத்தை காப்பதுன்னா அந்த வசனத்தை விசுவாசிக்கிறோம், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், அந்த வசனத்தை குறித்து சந்தோஷப்படணும், அந்த வசனத்தை நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும், தியானிக்கணும், அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிடணும், பிறருக்கு சொல்லணும். இதெல்லாம் அந்த வசனத்தை காப்பதற்கு, அந்த வசனத்தை வந்து நமக்குள்ளேயே எப்பவுமே நிலைநிறுத்துவதற்கு நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகள். இப்போ வசனத்தினுடைய ஒரு தாற்பயம் என்ன, இன்னைக்கு காலையில கர்த்தர் என்ன வார்த்தை உங்களோட பேச விரும்புறார்னா, கவுனிங்க, கர்த்தருடைய வார்த்தை. ஏதேன் தோட்டத்துல சர்ப்பம் ஒருத்தன் இருக்கிறான், அந்த தோட்டத்துல வந்து ஒரு மனுஷன், அதாவது வந்து ஆதாமையும் ஏவாளையும் தேவன் வைக்கும் போது ஆண்டவர் அங்க இவங்களுக்கு இந்த கனியை நீங்கள் புசிக்கும்னாலே சாகவே சாவீர்கள், இந்த கனியை நீங்க புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா, அங்க ஒரு சர்ப்பம் இருக்கிறான், அதாவது இவர்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், ஒரு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை வீழ்த்துவதற்கு, சந்தோஷமான வாழ்க்கையை தடை செய்வதற்கு, நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுறதுக்கு, நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு, இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒரு அசுத்த சக்தி இருக்கு. எந்த மனுஷனையுமே நிம்மதியாக வாழ விடாதபடி, தேவனோடு இருக்கிற உறவுல வாழ விடாதபடி தடை செய்யக்கூடிய சத்துருக்கள் இந்த பூமியில இருக்கு, பிரபஞ்சத்தின் ஆவி இருக்கு. ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொல்லாங்கன் ஒருத்தன் இருக்கிறான், அந்த பொல்லாங்கன் இருந்து உன்னை நான் காப்பதற்கு, அந்த பொல்லாங்க அவன்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட இருந்து உங்களை காப்பதற்கு நான் ஒரு வசனத்தை கொடுக்குறேன். அந்த வசனம் தான் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை நீங்க புசிக்க வேண்டாம், இந்த கனியை நீ புசிக்காத வர பொல்லாங்க உனக்குள்ள வர முடியாது, இந்த கனியை நீ தொடாத வர பொல்லாங்க உனக்குள்ள வர முடியாது. அப்பனா வார்த்தை பொல்லாங்கன் வருவதற்கு முன்பாகவே அந்த பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய பட்டயமாக தேவனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க, 7 வகையான ஜாதிகள் இருக்கிறாங்க, ஏனோக்கின் புத்திரர்கள், அதாவது அவர்கள் கானான் தேச

0: போறதுக்கு முன்னாடியே அங்க கானாந்தேசத்துக்குரிய ராட்சதர்களையும் 31 ராஜாக்களையும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் வனாந்தரத்திலேயே கர்த்தருடைய பெட்டியை கொடுத்துட்டார். மோசே சீனாய் மலையில் உச்சியில போய் கர்த்தருடைய மேகத்துக்குள் இருந்து அந்த கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு வர்றான், கற்பலையை பெற்றுக்கொண்டு வர்றாரு. அப்போ அந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ள தேவனுடைய கற்பலகம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனம் வந்து ஒரு யுத்தம் செஞ்சு கானான பிடிக்க போகுது. இந்த ஜனம் வந்து ஒரு யுத்த சந்ததி. இந்த உலகத்துல வந்து இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இருக்கிறான், அவன் தான் கானான் தேசம். கானான் தேசம் என்பது தேவன் வாக்குத்தத்தம் உள்ள சந்ததிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்த ஆசீர்வாதமான தேசம். உங்க வாழ்க்கையில தேவன் அநேக நன்மையில வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இதோ கட்டாத வீடுகள், நட்டாத தோட்டங்கள். அப்படி அவர்கள் கீழ்கால தாண்டின உடனேயே அவர்கள் தானியங்களை புசித்தார்கள் போட்டிருக்குது. அப்பனா ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அந்த 7 வகையான ஜாதிகள் 31 ராஜாக்களுக்குள்ள இருக்குது. அவனை யுத்தம் பண்ணணும். இந்த உலகத்துல பிரபஞ்சத்தின் ஆவிய இந்த சத்துருக்கள் அந்த மாம்சத்தை நம்ம யுத்தம் பண்ணாதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். அப்ப பிசாசை ஜெயிக்கணும். பிசாசை ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்கதான் நம்ம என்ன செய்யணும்னா தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். பிழைப்புனா ஆசீர்வாதம், பிழைப்புனா சமாதானம், பிழைப்புனா ஆரோக்கியம். அப்பனா நம்ம மாம்சத்தின் செய்கள், அதாவது பிசாசனுடைய செயல்கள், பிசாசு தூண்டுகிற இந்த உலகத்தின் வல்லமைகள் தூண்டுகிற காரியத்தை நம்ம ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பெட்டி கொடுத்திருக்கிறார். பெட்டி என்றால் வார்த்தை, நான் அதை மையப்படுத்துறேன். பெட்டி என்றால் வசனம். அப்ப இந்த உலகத்துல நாம நமக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு நடுவுல இந்த உலகத்தின் சத்துரு என்கிற மாம்சம் என்கிற இந்த கிரியைகளை ஜெயிக்கணும். ஆனா அந்த ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சத்துருடைய பெரிய தந்திரன் என்ன, அவனை ஜெயிக்கக்கூடிய வசனத்தை நம்மகிட்ட இருந்து பிடிங்கிறதுதான் அவனுடைய வேலை. அவன் எப்படியாவது இந்த வசனத்தை சிறைபிடிச்சிருப்பான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யுத்தத்துக்கு போறாங்க, பெலிசர் கூட அந்த ஜனங்களை சிறை பிடிக்கல, ஆனா பெட்டியை சிறை பிடிச்சிட்டான் பாருங்க. பெட்டி, கர்த்தருடைய பெட்டியை வந்து கொண்டு போயிட்டான். தாகவன் அண்டை கொண்டு போயிட்டான். உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய பெட்டி அவங்க பிடிச்சிட்டு போய் தாகவன் கோவிலில் வைக்கிறாங்க. அங்க நடந்த பல பிரச்சனைகள், அந்த பெட்டி வந்து அவங்களுக்கு பயங்கரமான காரியங்களை, அந்த இடத்துல மூல வியாதியை கொண்டு வருது, நிறைய காரியம் உண்டுது. அது அடுத்த கட்டம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது ஆதாரம்? ஒரு ஆவிக்குரியவனுக்கு எது ஆதாரம்? ஒரு தேவன் அறிந்த பிள்ளைக்கு எது ஆராரம், எது அஸ்திபாரம்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். வசனம் இருக்கிற வரை சத்துருவை நம்ம என்ன செய்யலாம்னா மேற்கொள்ளலாம். அதனாலதான் பாருங்களேன், ஏதேன் தோட்டத்துல கர்த்தருடைய வார்த்தை ஆதாமிடம் ஏவாளிடமும் அந்த வசனம் இருக்கிற வரை, அந்த வசனம் சிறைபிடிக்கப்படாதவரை, அப்படின்னா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற வரை, அந்த வசனத்தை விசுவாசிக்கிற வரை, அந்த வசனத்தை சந்தோஷப்படுற வரை, அந்த வசனத்தை தியானிக்கிற வரை, அந்த ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க கேட்டீங்கன்னா, வேதம் சொல்றது அவர்களுக்குள் ஜீவன் இருந்தது. அதாவது அவங்க மேல அபிஷேகம் இருந்தது. அவர்கள் ஜீவன்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்குள் மரணம் வரவில்லை. கர்த்தர் சொன்னார் இல்லையா, நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னா. அப்ப ஏற்கனவே அவர் உயிர் உள்ளவர்கள். இந்த வசனத்துக்கு அவங்க வந்து அந்த வசனம் அவங்களுக்குள்ள இருக்கிற வரை, சத்துரு திருடாத வரை, அவர்களை சத்துரு மேற்கொள்ளாத வரை அவங்க அபிஷேகத்துக்குள் இருந்தாங்க, உயிர் உள்ளவங்களா இருந்தாங்க. அது மட்டுமல்ல, அவங்க ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. ஏதேன்ல சகல விருட்சத்தின் கனி இருந்தது. ஏதேன் பாத்தீங்கன்னா அவங்க அந்த தோட்டத்துக்குள்ள தேவன் வைத்த அத்தனை கனியில புசிக்கலாம். அப்படின்னா ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க. அந்த வசனம் சிறைபிடிக்கப்படாதவரை, சத்துருவினால் திருடப்படாதவரை ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஏதேன் வாழ்க்கை, ஏதேன்ல வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டங்களோ நெருக்கங்களோ பாருங்க, பூமிக்கு வரும்போது வியர்வை இருக்குது, பூமிக்கு வரும்போது அவங்க வந்து களை இருக்குது, பூமிக்கு வரும்போது அவர்களுக்கு வந்து முள்ளும் குறுக்கும் முளைக்கிறது. ஆனா ஏதேன் தோட்டத்துல களைகள் இல்லை, ஏதேன் தோட்டத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது. வார்த்தைக்குள்ள இருக்கிற வரை, கர்த்தருடைய வசனம் சிறைபிடிக்கப்படாத வரை அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா சந்தோஷம் நிறைந்த ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியம் இருந்தது, அங்க நோய் இல்லை, மரணம் இல்லை, எந்த விதத்திலையும் அவர்களுக்கு ஒரு பலவீனப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க இருக்கும் போது? ஏதேன் தோட்டத்துல இருக்கும் போது. ஏதேன் தோட்டத்துல ஏன் இருந்தாங்க? வசனத்தின்படி அவர்கள் வசனத்தை காத்து கொண்டிருந்தார்கள். வசனம் சிறைபிடிக்கப்படவில்லை. அவர்களுக்குள் தேவன் என்ன வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தைக்கு அவங்க உட்பட்டு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையில சந்தோஷப்பட்டதுனால அவங்க ஏதேன்லயே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அபிஷேகம் ஜீவன் இருந்தது, அவர்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருந்தது, அவர்களுக்கு சந்தோஷம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது. அது மட்டுமல்ல, தேவன் உலாவி வரும்போது அவரோடு கூட உலாவினார்கள். ஏன்னா ஆதாம் வந்து தேவன் செய்து கொண்டு வரக்கூடிய அந்த களிமண்ணில் செய்து கொண்டு வரக்கூடிய மிருகங்களுக்கு பெயரிட்டான். அப்ப கர்த்தரோடு நல்ல உறவு இருந்தது. வார்த்தை இருக்கிற வரைக்கும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல ஐக்கியத்துல இருக்கிறாங்க, நல்ல ஃபெல்லோஷிப்ல இருக்கிறாங்க கர்த்தரோடு. ஏன்னா அவர் செஞ்சு கொண்டதுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு தேவனோடு நல்ல இணைப்பு ஐக்கியம். ஏன்னா தேவனே ஆதாமுக்கு அயந்து நித்திரை வரப்பண்ணுகிறார், அவனுடைய விழா எலும்பு ஒன்றை உருவுகிறார். அப்போ கர்த்தருக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்ல உறவு இருந்திருக்குது. அந்த வார்த்தை இருக்கிறவரை, அந்த வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கிறவரை நல்ல உறவு. அது மட்டும் இல்ல, குறையில்லாத வாழ்க்கை. ஏதேன் தோட்டத்துல எனக்கு அது இல்லை. பாருங்க, இப்போ வார்த்தை சிறைபிடிக்கப்பட்ட பிறகுதான், ஐயோ நான் நிர்வாணியா இருக்கிறேன், என்னுடைய சரீரத்துல வஸ்திரம் இல்லை. அப்ப இந்த இல்லைங்கிற காரியம், அவர்கள் ஏதேன் தோட்டத்துல வார்த்தை இருக்கிறவரை இல்லைங்கிற வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை. அப்போ வார்த்தை சிறைபிடிப்போம் போதும் அவங்களுக்கு இல்லை, இல்லை எனக்கு அது இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனைன்னு சொல்ற நிலைமை எப்போ வந்துச்சுன்னா, அவர்கள் ஏதேன் தோட்டத்துல தேவன் கொடுத்த வார்த்தையை சத்துரு சிறைபிடிக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுத்ததுனாலதான் எங்களுக்கு நிர்வாணிங்கிற நிலைமை இருந்தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணமா இருந்தாலும் ஒரு நாள் கூட எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு அது வேணும் அவங்க சொல்லலை. ஏன்னா அந்த வார்த்தைக்குள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வெற்றியான வாழ்க்கை. வெற்றிய ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஜெயம், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்தது. இப்போ இந்த வார்த்தை சிறைபிடிக்கப்பட்டு போன பிறகு நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 4 அதிகாரத்துல நீங்க 19-20 வாசிங்கன்னா, வார்த்தை பிடிபட்டு போச்சு. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். பினேகாசின் மனைவி ஆகிய அவன் மருமகள் நிறை கற்பிணியா இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் பிரசவ வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளை பெற்றா என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதுமே சிந்தை வைக்கவில்லை. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தை சிறைப்பட்டு போன பிறகு இந்த பினேகாசனுடைய மனைவி ஏலியினுடைய மருமகள் அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு 7 காரியம். வார்த்தை பிடிபட்டு போயிடுச்சு, வார்த்தை இல்லை. ஏதேன் தோட்டத்துல வார்த்தை இருக்கும் போது ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க, இங்க வார்த்தை பிடிபட்டு போன பிறகு என்ன நடக்குன்னா, பாருங்க, முதல்ல பிள்ளையை குறித்த சந்தோஷத்தை, பிள்ளை பெற்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய அது வேதனை இருந்தாலும் அந்த இடத்துல பிள்ளை பெற்ற உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் 10 மாசம் சுமந்தேன், அந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்துட்டேன். ஆனா வார்த்தை பிடிபட்டு போன பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையை பெற்ற சந்தோஷம். தன் வாழ்க்கையில ஒரு அடுத்த சந்ததி வருது, ஒரு ஒரு ஒரு ஒரு தன மாசம் சுமந்து பெற்றதுக்கு ஒரு பிள்ளை கிடைச்ச ஒரு சந்தோஷம் அவளுக்கு இல்லை. வார்த்தை இல்லாதனால சந்தோஷம் இல்லை. அது மட்டும் இல்லை, குனிந்து பிள்ளையை பெற்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ வந்து குனிந்து பிள்ளையை பெற்றான்னா அவளே அந்த ப்ரெஷர் பண்ணி பெற்றிருக்காப்போ, அந்த வெறுப்போடு அவ வந்து இந்த புள்ள வெளியே போயிடணும். ஏன்னா பெட்டி பிடிக்கப்பட்டதுனால அவளுக்கு வந்து அவளே அதை பிரஸ் பண்ணி அந்த வழியை விட வழியை தாண்டி அவள் வெறுப்போடு பிள்ளையை பெறுகிற அந்த இடத்துல பிள்ளைய வந்து ஒரு மகிழ்ச்சியோட பிள்ளை பெறல. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆசாரியனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததுன்னா அது வேதத்தின்படி வாக்குத்தத்த சந்ததி, அடுத்த தலைமுறை தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கிடைத்து விட்டது என்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம அடுத்த சந்ததி கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். ஆனா ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்குது, அவ வாக்கு தத்துவத்தை அத அந்த வாக்கு தத்துவமுள்ள ஒரு சந்ததி வந்திருக்குது, நம்ம அடுத்த சந்ததி நம்ம ஊழியம் செய்ய போது அந்த நம்பிக்கை அந்த சந்தோஷம் அவளுக்கு இல்ல. பாருங்க, அதெல்லாம் அவ மைண்ட்லயே வைக்கல. அப்போ பிள்ளை பிள்ளை அதாவது பிறர் சொல்றாங்க நீ ஒரு ஆண் பிள்ளை பெற்ற, ஆனா அவளோ அதை மனசுல வைக்கல. அப்ப என்னன்னா, பிறர் சொல்ற என்கரேஜ், பிறர் சொல்ற ஆறுதல் அவள் உள்ளத்துல ஏறல. ஏன்னா வார்த்தை பிடிபட்டுருச்சு, வசனம் பிடிபட்டுருச்சுன்னா என்ன சந்த பிறர் ஆலோசனை சொன்னாலும் மைண்ட்ல வந்து என்ன செய்யாது, பிறர் நம்மளை என்கரேஜ் பண்ணாலும் பிறர் நமக்கு நீ தைரியமா சொன்னாலும் இந்த வார்த்தை உள்ள இருக்கிற வரைக்கும் தான் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு அந்த நம்ம வாழ்க்கையில வந்து பிறர் சொல்ற ஆலோசனை கூட அந்த இடத்துல அந்த வசனம் உள்ள இருக்கிற வரை அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிற வரை பிறர் சொல்ற காரியம் நமக்கு புரியும். இப்ப பாருங்க, பிள்ளையினுடைய தன் பிள்ளையின் வாழ்வை இக்கபோத்துன்னு பேர் வைக்கிறார். வசனம் பிடிபட்ட பிறகு இக்கபோத்துனா சாபம். அப்போ தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சாபத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். எதிர்காலமே இவளுக்கு சாபமா மாறுற மாதிரி இருக்குது. ஏன்னா வசனம் பிடிபட்டு போச்சு. இப்போ விலகி போயிட்டு அப்படின்னா மகிமை விலகி போயிட்டுன்னா இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த இடத்துல அனைத்தையும் இழந்தது போல உணர்ந்தா ஒரு எதிர்காலத்துக்கு கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டதுனால அவருடைய வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு ஒரு ஒரு ஒரு இக்கபோத் என்கிற ஒரு ஒரு அடையாளத்தை, அப்ப வார்த்தை பிடிவிட்டு போனால் ஒரு தவறான அடையாளம் வாழ்க்கையில உண்டாகிறது. என கருமையானவர்களே, இந்த காலைவேல ஆவியான பேசுற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்துல சத்துருக்களை ஜெயிப்பதற்கு, போராட்டங்களையும் நெருக்கங்களையும் ஜெயிப்பதற்கு, இந்த நெருக்கங்கள் போராட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. வசன கர்த்தருடைய வசனத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பெட்டி ஏன் கொடுத்தாரு? இவங்க யுத்தம் பண்ணி அந்த அந்த கானானியர்களை ஜெயிக்கணும், பெட்டி முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு எனக்கும் இந்த பூமி என்கிற இந்த இந்த ஆதாம் ஏவாளுக்கும் சர்ப்பம் ஒருத்தன் வருவாங்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்ல அந்த கனியை புசிக்க அதிக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த வார்த்தைய நாம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். இந்த வார்த்தையை சிறைபிடிக்க விட்டுறக்கூடாது. அதனாலதான் சங்கீதம் 119 ஒரு பக்தன் இப்படியேதான், நீர் அதாவது உம்முடைய அடியானை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியானுக்காக நினைத்தருளும். அப்ப என்ன அர்த்தம் புரியுது? நம்ம ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்துதான் ஆலயத்துள்ள கொண்டு வந்திருக்கிறாரு, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சுவிசேஷம் என்கிற வசனத்தை நமக்குள்ள பேசினாரு. அப்போ அந்த வசனம் தான் நம்மள என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்மள வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல தேவனோடு இருக்க உறவை காத்து கொண்டு வருது. இந்த வார்த்தைய சத்துரு நம்மட்டு இருந்து பிடுங்கிறதுக்கு, நம்மகிட்ட இருந்து அந்த வார்த்தையை மறக்க பண்ணுவதற்கு, அவன் பிரச்சனை வழியாக ஏதோ ஒரு நெருக்கடி வழியாக அவன் நமக்குள்ள வந்து வசனத்தை திருட முயற்சி பண்றான். ஆனா அந்த பிரச்சனைய ஜெயிக்கிறதுக்கு தான் வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா பிரச்சனை வரும்போது அந்த வார்த்தையை திருட பிசாசு முயற்சி பண்றான். இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா, பிசாசை அதாவது வசனத்தை நாம் சிறைபிடிக்க விடாமல் காத்து கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொன்னேன், வசனம் ஆதாம் ஏவாள் கூட இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க. ரெண்டாவது சொன்னேன், வசனம் பிடிபட்டு போன போது பிணையாசனுடைய மனைவி அங்க அந்த வசனம் பிடிபட்டு போன போது பிணையாசி மனைவி எப்படி அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறான். இப்போ இந்த வசனத்தை நாம காத்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வசனத்தை சத்துரு நம்மகிட்ட இருந்து திருட விடாதபடி, இந்த வசனம் வசனம்னா என்ன, கர்த்தர் நம்மகிட்ட பேசின வார்த்தைகள், அது நமக்குள்ள ஆண்டவர் சொன்ன அந்த விசுவாசத்தை தூண்டின, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தோம், ஆண்டவர் மேல அவரோடு கூட உறவுல இருந்தோம், இந்த உறவை தந்ததும் இந்த நம்பிக்கையை தந்ததும் இந்த விசுவாசம் தந்ததும் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைய நமக்குள்ள சிறைபிடிக்க விடாம இந்த வார்த்தையை நம்ம காத்துக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் டக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, மத்தேயு 4:11 வேதம் சொல்லுது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கவுனிங்க, ஆதாம் ஏவாளுக்கு என்ன சோதனை என்ன பிரச்சனை ஏதேன் தோட்டத்துல வந்துச்சோ, அதே போல பிந்தின ஆதாமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசு வர்றான். பாருங்க, அங்க எப்படி பிசாசு வந்து சர்ப்பம் வந்து அவங்களை சோதிக்கிறதுக்கு அவங்களை வந்து தான் பக்கம் இழுக்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணானோ, அங்கேயும் பாருங்க சாப்பாடு தான் கை வைக்கிறான். இந்த இதை சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்ற நல்ல புசிக்க நல்ல நீங்க எப்படி இருப்பீங்கன்னா நீங்க வந்து தேவர்களை போல இருப்பீங்க. இங்கே இயேசுன்னு சொல்றான், இந்த அப்பத்தை நீ வந்து இந்த கல்லை அப்பமாய் மாற்றும். அப்ப அங்கேயும் சாப்பாடுல டெஸ்ட் வைக்கிறான், அவங்க தோத்து போறாங்க. இங்க இயேசுக்கும் அதே மாதிரி, அவரை எப்படியாவது தான் பக்கம் இழுக்கணும், அவருக்குள்ள அவரை வந்து ஜெயிக்கணும், அவரையும் ஏதேன் தோட்டத்துல ஆதாம தள்ளுற மாதிரி இவரையும் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு வர்றான். அப்படி வந்து இவற்ற வந்து எப்படியாவது இவருக்குள்ள இருக்கிற வசனத்தை, இவருக்குள்ள இருக்கிற கர்த்தருக்குள்ள இருக்க கீழ்ப்படிதலை, இவருக்குள்ள இருக்கிற கர்த்தருக்குள்ள இருக்க உறவை எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்றான். ஆனா இயேசுவோ வசனத்தை காத்து கொண்டார், பிசாசை ஜெயித்தார், பிசாசு விலகி ஓடினான், தேவதூதர்கள் பணிவிடை செய்தார்கள். அப்ப என்ன அர்த்தம் புரியுது? நம்ம வாழ்க்கையில பிசாசை ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க பரலோகம் நமக்கு உதவி செய்து, பரலோகம் நமக்கு இறங்கி வருது, தேவ தூதர்கள் இறங்கி வர்றாங்க, நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பரலோகம் நமக்கு தருது, பாதுகாப்பை தருது. அப்ப நம்ம பிசாசை ஜெயிக்கும் போதுதான் தேவனுடைய நன்மை நம்மை தேடி வருகிறது. அப்ப பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த இயேசு எப்படி வார்த்தையை காத்து கொண்டார்? அப்ப இயேசு பிசாசு அவனை விட்டு விலகி போயிருக்கிறான்னா அவரை வந்து அவனால ஜெயிக்க முடியல, விலகி போயிருக்கிறாரு, பிசாசு விலகி போயிட்டாம்னா அப்ப பிசாசு இவரை பிடிக்க விடாதபடி, இவருக்குள்ள வார்த்தையை அவன் கொண்டு போக விடாதபடி இவர் வார்த்தையை காத்து கொண்டிருக்கிறார். அப்படி எப்படி எதனால இவர் மட்டும் வசனத்தை காத்து கொள்ள முடிந்தது? வசனம்னா நீ உன்னை புரிஞ்சுக்கணும், கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அதாவது அவருக்கு கீழ்ப்படிதல், அவரோடு இருக்க உறவு, தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, இதுதான் வசனம் என்கிற வழியாக நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் எப்படி இயேசு காத்துக்கிட்டாரு? எப்படி இயேசு இந்த இடத்துல பிசாசு ஜெயித்தாரு? எப்படி இயேசு தனக்குள்ள இருக்கிற வசனத்தை அவரு கரெக்டா பாதுகாத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 4 நீங்க 4 வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அதாவது 3 வசனத்துல சோதனைக்காரன் சொல்றான், இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும். அப்படின்னா இயேசுக்கு பசி இருக்குது, இந்த இடத்துல பயங்கரமான பசி, 40 முடிஞ்சவனே பசி உண்டாயிற்று. பசிக்கிற நேரத்துல பிசாசு வந்து சொல்றான், இந்த கல்லு அப்பங்களாய் மாற்றணும். பாருங்க அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையை பாருங்களேன் கொஞ்சம் வாய்ச்சு சொல்லுங்க, அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அதாவது எப்படின்னா இவருக்கு தேவை இப்ப அப்பம் தான், இது இப்ப வந்து இப்ப அப்பம்னா சாப்பாடு தேவை, இவர் ஒரு தேவையில இருக்கிறாரு, அந்த தேவையில வந்து பிசாசு வந்து இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாத்துவோம் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா அவர் சொல்றாரு, அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அதாவது தன் தேவையின் மத்தியில ஆண்டவர் அதாவது தேவைக்கு உலகத்தின்படியே, இப்ப அப்பம்னா ஆமா இந்த இடத்துல எனக்கு பசி இருக்கு, சாப்பாடு வேணும் எனக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தேவைக்கு உலகத்தின்படி அவர் சிந்திக்காம அந்த இடத்துல ஆவினாலே ஆவிக்குரிய விதத்தில் அந்த பிரச்சனையை மேற்கொள்வது எப்படின்னு சிந்திச்சார். பாருங்க தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே ஒவ்வொரு இப்ப நமக்கு பசிக்கிற நம்ம சாப்பாடு தானே கேட்போம். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா பசிக்கு தன்னுடைய தேவைக்கு உலகத்தின்படியே யோசிக்காம ஒரு பிரச்சனையை உலகத்தின்படி ஜெயிக்கிறது முயற்சி பண்ணாம நமக்கு வருகிற போராட்டங்களை உலகத்தின்படி இதுக்கு என்ன முடிவெடுக்கலாம், இதை அவங்ககிட்ட பேசலாமா இவங்ககிட்ட பேசலாமா, இந்த பணத்துக்கு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, இப்படி எல்லாம் தேவைய முதலாவது இயேசு எப்படி மீட் பண்றாரு, எப்படி அதை சந்திக்கிறாருன்னா முதல்ல ஆவியானவர்கிட்ட இருந்து ஆவிக்குரிய ஆலோசனை வழியாக உலகத்தின் பிரச்சனையை அவர் பாக்குறாரு, சந்திக்கிறார், மீட் பண்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எங்க தோக்குறோம் தெரியுமா? நமக்கு வர்ற பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனையை உடனே நமக்கு தெரிஞ்சதுல எப்படியாவது இதை ஜெயிக்கணும், இதை எப்படியாவது இந்த பசியை போக்கிடணும் அப்படின்னு நமக்கு என்ன ஆலோசனை மைண்ட்ல தோணுதோ அதை வச்சு அந்த பிரச்சனையை பேஸ் பண்ண முயற்சி பண்றோம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனைய பிளஸ்ல, அதாவது பிளஸ்ல முயற்சி பண்ணாம ஸ்பிரிச்சுவல்லா மூவ் பண்ணுங்க, ஆவிக்குரிய விதத்துல இதை எப்படி நம்ம ஜெயிக்கலாங்கிறத முயற்சி எடுங்க. அப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற தேவ உறவு, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ வார்த்தை, உங்களுக்கும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், இதெல்லாம் சத்துரு திருட முடியாது. என்னைக்குமே எந்த பிரச்சனை, யாரு உங்களை ஏத்துவட்டும், இல்ல ஒரு சரீரத்துல ஒரு சின்ன பிளவீனம் வருதுன்னா உடனே ஸ்பிரிச்சுவலா மூவ் பண்ணுங்க, ஆவிக்குரிய விதத்துல இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, இந்த இடத்துல தேவன்கிட்ட போய் நம்ம பேசக்கூடிய காரியம், இதை எப்படி நம்ம ஜெயிக்கலாம், இதை ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு அவர் ஆவிக்குரிய விதத்துல நீங்க தேவன்கிட்ட போய் இந்த பிரச்சனையை நீங்க தெரியப்படுத்தும் போதோ இல்ல தேவனுடைய சிந்தனையிலிருந்து இந்த பிரச்சனையை நீங்க யோசிக்கும் போதோ அந்த இடத்துல இந்த பிரச்சனையை நீங்க ஜெயிக்கிறது மட்டுமல்ல இந்த பிரச்சனையை தூண்டுகிற வல்லமைய மறுபடி வரவிடாம அந்த பிசாச விலையை போக வைக்க முடியும். ஏன்னா கர்மியானவர்களே ஆவியானவர் சொல்ற மிக முக்கியமான வார்த்தை, நீங்க பாருங்க ஏதேன் தோட்டத்துல இந்த கனியை புசிங்கன்னு சொல்லும் போது அவங்க ஏற்கனவே இந்த கனியை தேவன் புசி கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தல, அவங்க ஸ்பிரிச்சுவலா அந்த பிசாசுக்கு பதில் சொல்லல, ஸ்பிரிச்சுவலா தன்னை வருகிற போராட்டத்துக்கு பதில் சொல்லல, அவங்க ஏவாளம் என்ன சொன்னாங்க, அதாவது வந்து இந்த கனியை வந்து புசிக்க கூடாது அப்படின்னு கர்த்தர் சொன்னாருங்க சொல்லாம, நாங்க சகல விருட்சத்தையும் கனியை புசிக்கலாம் அப்படி நாங்க இந்த தோட்டத்துல வந்து ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார் இதை சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு தெரிஞ்ச மூவ்மெண்ட்டே பேசுறாங்க. அவ ஒரு வார்த்தை அந்த அம்மா சொல்லிருக்கணும், இந்த கனியை நாங்க புசிக்க கூடாது, புசிச்சா நாங்க செத்துருவோம் அப்படிங்கிற ஆண்டவர் சொன்ன ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட்டை வச்சு அவங்க மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சத்துருட ஜெயிச்சிருப்பாங்க. தேவையில்லாத வார்த்தைகள், நமக்கு தெரிஞ்ச ஆலோசனைகள்லாம் பேசி பேசி பேசிதான் சில பிரச்சனையை நம்ம வளர விடுகிறோம். அது பிள்ளைக்கு வர பிரச்சனையா இருக்கட்டும், படிப்புக்கான பிரச்சனையா இருக்கட்டும், வேலைக்கான பிரச்சனையா இருக்கட்டும், ஊழியத்துல பிரச்சனையா இருக்கட்டும். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம், இதை இதை எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னே நம்ம யோசிக்கிறோம். இல்ல, நீங்க ஆவியானவருடைய ஆலோசனையில நீங்க என்ன செய்யணும், அதை நீங்க ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்படி அவர் பண்ணதுனால நீங்க மத்தைய நாள்ல பாருங்க, அவர் மேல ஒரு தேவ பலன் இருந்துச்சு. அம்மா தேவன் அசைவாடினார். ரெண்டாவது, அவருக்குள் இருக்கும் வார்த்தைக்கு உயிர் உண்டாயிட்டு. அவருக்குள்ள ஏற்கனவே வார்த்தை இருக்கு. அப்பத்தான் தேவனுடைய வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷன் பிழைப்பான். அப்போ என்ன புரியுதுன்னா, நீங்க முதல்ல பிளஷ்ல யோசிக்காம ஆவில யோசிங்க, வார்த்தையை சிறைபிடிக்க விட மாட்டீர்கள். நான் ரெண்டு வேமா சொல்றேன். அதே மத்தைய நாள்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான்னு இயேசு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் புரியுதுன்னா, ரெண்டு நீங்க எப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த இடத்துல அவர் சொல்ற மத்தைய நாள் பாருங்க, வேதம் சொல்லுது அவருக்கு அந்த பசியின் நேரத்துல அப்பம் சாப்பிடணும், ஆனா தேவனுடைய வார்த்தையை கையில் எடுத்த உடனேயும் அவருக்கு பசி இல்லை. மறுபடியும் சொல்ற பாருங்க, அவருக்கு பசி இல்லை. அப்ப என்ன அர்த்தம் புரியுது? ஒன்று, அவர் ஆவியில சிந்தித்தார். ரெண்டாவது, தனக்குள் இருக்கும் வார்த்தையை பயன்படுத்தினார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணும்போது, உங்களுக்கு போராட்டம் வரும்போது ஆவியிலிருந்து யோசிக்க தொடங்குங்க. ரெண்டாவது, உங்களுக்குள் இருக்கும் தேவன் கொடுத்த வார்த்தை, வசனம். இந்த பிரச்சனைக்கு பயம் வருதா? பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயப்படாதே, கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தைய நீங்க யோசிக்க தொடங்க, உங்களுக்குள்ள வார்த்தையை பயன்படுத்துங்க. அப்பொழுது என்ன செய்யணும்னா, உங்க சரீரத்துல உங்க உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை, அந்த பிரச்சனைய வந்து இப்ப இவருக்கு தேவை பசி. ஆனா இந்த இடத்துல என்னது, அவர் வந்து அந்த இடத்துல அந்த அப்பத்தை சாப்பிட, அந்த கல்லு அப்பவும் மாத்தணுங்கிற மூமெண்ட் இல்லாம அந்த இடத்துல அவர் பசி அடக்குறாரு பாருங்க. அப்ப என்னன்னா, பிரச்சனையை உங்களால அடக்க முடியும், போராட்டத்தை உங்களால அடக்க முடியும். அந்த இடத்துல நெருக்கடிக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க, தடுமாற மாட்டீங்க. ஐயோ விழுந்துருவனோ, ஐயோ இந்த தேவையினால எனக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நீங்க எந்த விதத்திலையும் தடுமாற மாட்டீங்க. அவர் பசிய அடக்கினார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஆவில யோசித்தார், ரெண்டாவது தனக்குள் இருக்கும் வார்த்தையை பயன்படுத்தினார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்க. அதனால அவரால் பசியை அடக்க முடிஞ்சது. அப்போ நல்லா பாருங்க, அந்த அந்த அந்த அடுத்து மூணாவது கருத்தை நான் சொல்றேன். மத்தை 4:5-6-7 நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4:5-6-7 அது வாசிக்க எனக்கு சமயம் இல்லை, ஆனா டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். ஆவியானவரே, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாளக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல் இடாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதி இருக்கிறது. இது இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஹலோ, பிரைஸ் லார்ட். சாரி, ஹலோ, பிரைஸ் லார்ட்.
1: தொடங்க பாஸ்டர் நைல்ஸ், உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. பாஸ்டர் நைல்ஸ், ப்ளீஸ் டேன் ஓவர் யுவர் மைக். ஓகே பாஸ்டர், தொடருங்க.
0: இந்த இந்த வர வர என்னுடைய சவுண்ட் கேக்குதா?
1: ஆமா ஆமா,
0: பாருங்க பாருங்க. மத்தை, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எங்க தோக்குறோம் இது ரொம்ப கவனிக்கணும். மத்தை 4:6 நீங்க பாத்தீங்கன்னா, பிசாசே சொல்றான், சங்கீதம் 91 எடுத்து பேசுறான். அதாவது சங்கீதம் 91 எடுத்து, நீ நீ வந்து தாள குதியும் தேவதூர் உண்மை கையில ஏந்தி கொண்டு போவார்கள்னு. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நமக்கு வரக்கூடிய அந்த வசனம் நீ நிறைவேறிக்க என்ன தெரியுமா, அதாவது இவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே வசனங்கள் எடுப்பாங்க. இல்ல, நமக்குள்ள வருகிற வசனங்கள், நமக்குள்ள தோன்றுகிற எண்ணங்கள், பிசாசு சில நேரங்கள்ல வசனத்தை வச்சே நம்மளை தோக்கடி நினைப்பான். அந்த வசனம் தேவனால் கொடுக்கப்படுகிறதா, அது பிசாசினால் நமக்கு அந்த தப்பான வசனத்தை எடுத்து கொடுக்கறானா என்பதை நம்ம சிந்திக்கணும். இயேசு ரொம்ப தெளிவா சிந்திக்கிறார் பாருங்க, தெளிவா அடிக்கிறார் பாருங்க. அவன் சங்கீதம் 91 பேசுறான், நீ நீ தாளக்குதியும் தேவதூர் உண்மை கையில ஏந்தி கொண்டு போவது வசனத்துல போட்டிருக்க. ஏன்னா இயேசு வந்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அவர் வாயிலிருந்து புறப்புற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான்னு ஆண்டவர் வசனத்தை சொன்னையும். அப்ப இவன் வசனத்தை வச்சு என்ன செய்யறான், அவரை வீழ்த்தலாம் நினைக்கிறான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பா என்று எழுதியிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் புரியுது, ஆண்டவர் தனக்குள் இந்த பிரச்சனையின் பாதையில போகும்போது, ஒரு போராட்டத்தின் பாதையில போகும்போது, தனக்குள்ள வருகிற வசனம் தேவனால் தான் கொடுக்கப்படுகிறதா, ஆவியானவர் தான் எடுத்து கொடுக்கிறாரா, இல்ல நானே மாம்சத்தில் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நான் ஓடுறேனா அப்படின்னு தெளிவா இயேசு அந்த இடத்துல இந்த வசனம் யாரால் எனக்குள் கொடுக்கப்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு 91 சங்கீதத்து வசனத்தை பிசாசு பேசும்போது, கர்த்தரை பரீட்சித்து பார்க்க கூடாதுங்கிற ஆவியானவர் கொடுக்கிற வசனத்தை வச்சு பிசாசை இயேசு ஜெயிக்கிறார். எனக்கு அருமையானவரு, இன்னைக்கு எங்க தோக்குறோம் தெரியுமா? நமக்கு நிறைய நேரங்கள்ல போராட்டங்கள் வரும்போது நம்ம சரியான வசனத்தை, ஆவியானவர் கொடுக்கிற வசனத்தை எடுக்கணும். பிசாசு சில நேரங்களில் வசனத்தை வச்சே நம்மளை ஏமாத்துவான், வசனத்தை வச்சே நம்மளை பொய் சொல்லி ஏமாத்துவான். ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்ப பாருங்க, அங்க இந்த கனியை புசிக்கினாலே நீங்கள் வந்து கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள், இது தேவனும் அறிவார். பாத்தீங்களா, அவன் வசனத்தை வச்சா பேசுறான். அப்ப என்னது நன்மை தீமை, இது நன்மை தீமை அறியத்தக்க கனிதான், அது தேவர்களை போல அவங்க இருப்பாங்க, இது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான் சத்துரு, என்ன பண்ணிட்டான்னா, இந்த கனியை நீங்கள் புசிக்கினால சாகவே சாவீர்கள் வார்த்தைய மறைச்சிட்டு பொய்யான வசனத்தை சாவதில்லை என்கிறத பேசுறான். அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல எங்க நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வேலையை தொடங்கிடுறோம், ஒரு படிப்பை தொடங்கிடுறோம், ஒரு கல்யாணத்தை தொடங்கிடுறோம். இல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுற வார்த்தை ஆவியானவரால் கொடுக்கிறாரா, அது ரொம்ப நிதானமா நீங்க கவனிக்கணும். எனக்கு சமயம் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. மத்தேயு 4:10 நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது. கடைசியா இயேசு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல சாத்தானை கடிந்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியா பிசாசை நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள தோன்றுகிற அவிவிசுவாச எண்ணங்களை கடிஞ்சு கொள்ளணும், பலவீன எண்ணங்களை கடிஞ்சு கொள்ளணும். ஐயோ, எனக்கு இந்த நோய் என்ன வீழ்த்திருமோ, இந்த கடன் என்ன வீழ்த்தி, இல்ல, இயேசுவின் நாமத்தினால இந்த பலவீனத்தான் எண்ணங்களை நான் கடிந்து கொள்றேன். நீங்க அந்த இடத்துல அந்த பலவீனமான எண்ணங்களை தியானிச்சிட்டு இருக்காதீங்க, போராட்டமான நோய்களை தியானிச்சிட்டு இருக்காதீங்க. அந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதோ, அந்த பிரச்சனை உங்களுடைய சமாதானத்தை கெடுக்குதா, அது இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை கடிந்து கொள்றேன், ஆண்டவர் இந்த இச்சையான எண்ணங்களை கடிந்து கொள்றேன் இப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம கடிந்து கொள்றோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற வசனம், நமக்குள்ள தேவ உறவை நாம ஒரு நாளும் சிறைபிடிக்க விடாமல் காத்துக்கொள்வோம். 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். வசனத்தை சிறைபிடிக்க விடாம யாரு காத்துக்கொள்ள முடியும்னா, இயேசு என்ன பண்ணார்னா, 1, அவர் பிரச்சனைய மாம்சத்திலிருந்து சிந்திக்கல, ஆவிலிருந்து அதுக்கான சிந்தனை செய்தார், அதை எப்படி ஜெயிக்கணும்னு யோசிச்சார். 2, அவர் தனக்குள்ள இருக்கிற வசனத்தை அவர் பயன்படுத்தினார். இவங்க ஏவாளம் மாதிரி வேற ஒன்ன பயன்படுத்தல, அவர் வந்து தனக்குள்ள இருக்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். மனுஷன் வந்து அப்பத்தினால மாத்திரமில்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுற வார்த்தையினால பிழைப்பான்னு வசனத்தை பயன்படுத்தினார். 3, தனக்குள் தோன்றுகிற வசனம் அது ஆவியானவர் கொடுக்கிறாரா இல்ல பிசாசு வந்து கொடுக்கிறானா, தப்பான வசனமானு ஆராய்ந்து பார்த்தார். 4, தனக்குள் தோன்றுகிற பிரச்சனைகளை, சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொண்டார். அப்பொழுது சாத்தான் விலகி போனான், தேவதூதர்கள் பணிவிடை செய்தார்கள். என கருமையான கண்களை மூடலாம், நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, எங்களை நேசிக்கும் அருமை பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, தேவனுடைய பெட்டியை, வசனத்தை சிறைபிடிக்க விடாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நீர் பேசின வார்த்தையின்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் பெட்டியை பிடிக்க இடம் கொடுத்து விட்டார்கள், மகிமை விலகி போயிட்டு, அதனால பிறந்த பிள்ளையை குறித்து சந்தோஷம் இல்லை. இப்படி பல்வேறு விதங்களில ஆண்டவரே சப்பா அன்றைக்கு போராட்டங்கள் நிறைந்த விதத்தில் ஆண்டவரே அந்த சூழ்நிலையை அவர்கள் கடந்து போனார்கள். ஏதேன் தோட்டத்திலையும் வார்த்தையை சிறைபிடிக்க ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஆனால் இயேசுவோ தனக்குள்ள இருக்க வசனத்தை, தனக்குள்ள இருக்க தேவ உறவை, தனக்குள்ள இருக்க விசுவாசத்தை அவர் சிறைபிடிக்க விடவில்லை. அவர் கவனமாய் அந்த இடத்துல ஆண்டவரே ஆவியில சிந்தித்து வார்த்தையை பயன்படுத்தி, அந்த வார்த்தை தேவனால் வருகிறதா என்று ஆராய்ந்து சாத்தானையும் கடிந்து கொண்டார். அப்பொழுது அவர் பிசாசை துரத்தி அந்த இடத்தில் பரலோகத்தின் பணிவிடைகளை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். பிதாவே, இந்த லைன்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே, இவர்களுக்குள் இருக்கிற விசுவாசம் என்கிற, நம்பிக்கை என்கிற, தேவ உறவு என்கிற, அதை கொடுக்கிற வசனத்தை ஒரு நாள் இவங்க ஆண்டவரே இழந்து போகாதபடி அந்த வசனத்துல வாழ அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதற்கு இயேசு என்ன செய்தாரோ அதை அவர்கள் கவனமாய் செய்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. மகிமையெல்லாம் உமக்கு, இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே 1 Samuel 4:22 வசனத்தை எடுத்து கர்த்தருடைய பெட்டி, அதே ஏதேன் தோட்டத்தையும் மற்ற 4:11 தொடர்படுத்தி அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். அதாவது நாங்கள் வந்து மனுஷன் அப்பத்தினால இதனுடைய வார்த்தையை பிழைப்பான். இது என்னென்றால் ஆவியின் சிந்தனை எங்களுக்கு இருக்குமா, இருக்க வேண்டும், வசனத்தை பயன்படுத்த வேண்டும். அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைதசையும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன்.
1: தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராமசாமி லிங்கனா அழைக்க போறோம். கடைசி செய்தியை கொடுக்க வந்திருக்கிறார் வார்த்தையின் விஷயத்தில். பேசுவார் பாஸ்டர் ராமசாமி லிங்கநாதன். மைக் ஓன் பண்ணுங்க பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட்,
2: பிரைஸ் லார்ட்.
1: 30 நிமிடங்க இதுல இருந்து 30 நிமிடங்க எடுத்துக்கோங்க. இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்க நீங்க பணி எடுத்துங்க. 30 மினிட்ஸ் எடுங்க.
2: ஓகே ஓகே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே இதில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். விசேஷமாக சங்கமும் ஊழியத்தை நிறுவி செய்து கொண்டிருக்கிறதான தலைவர்களையும் உடன் ஊழியர்களையும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள நான் முடிக்கணும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு பாடலை பாடிவிட்டு தொடர்ந்து வார்த்தை நிலங்களும் சொல்வோம்.

0: ஆமென். இந்த நாளிலும் கூட நம் தேவனுடைய வார்த்தையினர் கடன் செல்வோம். வார்த்தைக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சோதனையின் போது எதிர்பாராத ஆசீர்வாதம். சோதனையின் போது எதிர்பாராத ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எங்கள் அனைவருக்கும் வருகிறது அதுதான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் வருகிறது சோதனை. சோதனை என்று சொல்லும்போது அது பல விதங்களிலே வருகிறது. உலகத்திலேயும் வருகிறது, ஆண்டவருக்குள்ளேயும் வருகிறது. பல விதங்கள், பல முகாந்திர சமயங்களிலே நம்மை சோதனையை எதிர்கொள்வதற்கு அந்த சந்தர்ப்பங்களையும், சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான பலனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை ஆண்டவர் சொல்றார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட உன்னை விடமாட்டேன். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு சோதனையை தாங்கி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆண்டவர் அந்த சோதனையை நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்பொழுது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12 அதிகாரம் அதிலே 9வது வசனம், 8-9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்போது நாங்கள் பவுலை குறித்து நாங்கள் அதை வாசிக்கிறோம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது வசனத்தில் பார்க்கிறோம், 3வது வசனத்தில் பார்க்கிறோம், அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசாதபடிக்கு வாக்கு கெட்டாதவருமான ஆகிய வார்த்தைகளை கேட்டவன் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் என்று அறிவார். இப்ப இதில் நாங்கள் பார்க்கும்போது அவனுக்குன்னு ஒரு ஒரு பலவீனம் இருந்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பலவீனத்தை அன்றி வேறென்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதிலும் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தன்னைத்தானே மேன்மை பாராட்டாதபடிக்கு, தன்னைத்தானே பெருமை பாராட்டாதபடிக்கு எனக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இந்த முள் அது பல விதமான பலவீனமா இருக்கலாம். சிலர் சொல்லுகிறார்கள் அவருக்கு கண்ணு தெரியவில்லை, அதனால அதுக்காக அந்த பலவீனமா இருக்கலாம்னு சொல்லி, சில வேளை அவர் குள்ளனா இருக்கலாம், அதனால அதை ஒரு பலவீனமா இருக்கலாம்னு சொல்லி சொல்லுகிறார்கள். எது எப்படியா இருந்தாலும், ஆனா அவர் தன்னைத்தானே தேவனை விட்டு தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்பது பைபிளில் சொல்லிருக்கிறத நாங்கள் நம்புகிறோம். அப்போ அந்த முள் அது வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு பெருமையான காரியம் வரும்போது அதை என்ன செய்கிறது, தடுத்து நிறுத்துகிறது. நீ பெருமை பாராட்டாதபடிக்கு அது தடுத்து நிறுத்துகிறதுன்னு நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படியானால் 3 தரம் அவர் என்ன செய்கிறாரா, ஆண்டவர் வேண்ட, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிறது, நான் பெரிய பெரிய வெளிப்பாடெல்லாம் நான் காண்கிறேன், பரதேசத்துக்குள்ள நான் போகிறேன், எடுக்கப்பட்டு நான் தரிசனங்களெல்லாம் காண்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், பலவீனத்தை குறித்து அவர் வேண்டுதல் பண்ணும்போது அதுக்கு தான் அன்று சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இப்போ இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சோதனைகள் நம்மை மேற்கொள்ளும் போது நாம் நினைக்கிறோம், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட போகிறது, என்னுடைய சோதனைகளை நான் அகப்பட்டு விழப்போகிறேன், நான் என்ன செய்வது என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்றார் தெரியுமா, பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும், கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியானால் பலவீனமான நேரத்திலும் கூட கர்த்தருடைய பலன் என்ன செய்கிறதுனா நம்மை தாங்குகிறது, நம்மை தாங்குகிறது. அந்த சோதனையின் போது இப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். அவரை சோதனைக்குள் விழ வைக்கும்படி பல விதமான சோதனைகளை கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை ஜெயம் எடுக்கிறார், அதிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்படியானால் சோதனைகள் என்பது இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே வருமே ஆனால் இன்னைக்கு நமக்கு வருகிறது அது வந்து வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அனுமதிக்கப்பட்ட, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்படியானால் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் நம்முடைய கரத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறியக்கூடிய சக்தியை நம்முடைய கரத்தில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கும்போது அவர் அந்த காரியத்தை செய்தார், உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது அந்த பொறுப்பை நம்மிடத்தில் கொடுத்து விட்டு அவர் போயிருக்கிறார். அப்படியானால் நாம சோதனையை ஜெயிக்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அதான் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும். நான் நினைப்போம், ஆண்டவரே இந்த காரியம் நான் முக்குண்டு இவ்வளவு காரியத்தை செய்கிறேன், ஆனால் இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அது சில நேரங்களில் நாம் தேவனை விட்டு விலகாத படிக்கும், தேவனை மறந்து நம்மை மேன்மைப்படுத்தாத படிக்கும் அந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், இன்றைக்கு கர்த்தருக்காக ஓடுகிறோம், இன்றைக்கு பிசாசு என்று சொல்லி ஒரு நபர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்கே இருப்போம், இயேசுவை மறந்திருப்போம். ஒரு பக்கம் சோதனை வரும்போது தான் ஒரு பக்கம் தேவனை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு ஓட்டத்தை நாம் ஓடுகிறோம். ஒரு பக்கம் பிரச்சனை வரும்போது தான் நாம் என்ன செய்கிறோம், கிட்டு சேர நாம் வருகிறோம். இப்போ வியாதி இருக்கும்போது தான் டாக்டர்கிட்ட போவோம், வியாதி இல்லாத போது நாம் போக மாட்டோம். டாக்டர் யாருன்றே நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போது நமக்கு வியாதி வருது அப்படின்னு சொன்னால் அடிக்கடி டாக்டரை ஞாபகப்படுத்துகிறோம், டாக்டரை பார்த்தா தான் நமக்கு அந்த வியாதி போகும் அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு பரம வைத்தியராக இருக்கு. அப்போ அந்த வைத்தியரை நாம் என்ன செஞ்சிடறோம், அடிக்கடி மறந்து ஓடிடுறோம். அப்போது இப்படிப்பட்ட சோதனைகள் பிரச்சனைகள் நம்மை சுற்றி வரும்போது தான் ஓஹோ, அப்போ நம்மை உருவாக்கின, நம்மை உண்டாக்கின, நம்மை படைத்த ஒருவர் இருக்கிறாரே என்ற ஒரு ஞாபகம் நமக்கு வருகிறது. சில நேரங்களில் தேவன் சில காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் அல்ல. நம்ம இடத்துல கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு மோகன் சி ராசரத்தை நாங்கள் பார்க்குறோம், அவர் வந்து அநேகருக்கு ஊழியம் செய்கிறார், அநேகருக்கு வியாதியை சுத்தமாகிறது, அநேக குடும்பங்கள் விடுதலை ஆகிறது, அநேகருக்கு உதவி செய்கிறார், அநேக காரியங்கள் செய்தாலும் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன, ஆனால் அவர் நிறைய பேருக்கு ஜெபித்து குழந்தை வரம் கிடைத்திருக்கிறது, ஜெபித்து அதிசயம் நடந்திருக்கிறது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அது நடக்கலை. அப்போ நம்ம ஆற்ற கேள்வி கேட்க முடியுமா, இல்லை. ஆனால் தேவன் அவரை கொண்டு செய்கிற காரியம் பெரிய காரியமாக இருக்கிறது. அப்போ அவரை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்கிற ஜனங்களை அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ தேவன் சில நேரங்களில் சில காரியத்தை அனுமதிக்கும் போது நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அதை வெறுத்து விடக்கூடாது, ஆண்டவரை மறந்து போகிற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா சில காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறான்னு சொன்னால் அது காரணத்தோடு தான் இருக்கும். ஒரு உதாரணம் என்று சொல்கிறேன், ஒரு தம்பதியார் திருமணம் பண்ணி 2-3 வருடங்கள் ஆகிவிட்டது, அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் சபைக்கு வருகிறார்கள், சபைக்கு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பாஸ்டர் கூப்பிட்டு அவர்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த போது அடுத்தடுத்து 2-3 மாதங்களில் அவங்க வந்து கர்ப்பிணியாகி ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி நாட்கள் போனது, குழந்தை பிறந்தது. அதுக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வர வர தேவனை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. இப்போ கணனால பார்த்தா சபைக்கு அந்த தம்பதியினர் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று சொல்லி பாஸ்டருடைய வீட்டை போய் சந்திக்க போகும்போது அப்போது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, எங்களுக்கு இந்த குழந்தை இருக்கிறனால எங்களுக்கு சரியான நேரத்துக்கு நாங்கள் தூங்கவும் முடியலை, சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியலை, சரியான நேரத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியலை, சேர்ச்சிக்கும் வர முடியாமல் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஓ அப்படியா சங்கதி, பிரச்சனை இல்லை, பிள்ளையை கொண்டு வாங்க நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைய கூட்டிகிட்டு வாங்க ஜெபம் பண்ண சொல்லி பாஸ்டர் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, இயேசுவி நாமத்தில் நீ கொடுத்த அந்த குழந்தையை இயேசுவி நாமத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணீங்க, பிள்ளையே எடுத்துக்கொள்ள முடிஞ்சு ஜெபிக்கிறீங்க, அப்படி ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் சொன்னாராம், இந்த குழந்தை தான் உங்கள் தேவனை தேடுவதற்கு தடையாக இருக்கிறது, அப்போ அதனால தான் அப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஜெபிக்காதீங்க பாஸ்டர், நாங்கள் இனிமேல் சபைக்கு தவறாமல் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சபைக்கு வர ஆரம்பித்தாங்களாம். இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார் அல்லது தாமதிக்கிறார் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் அல்ல. தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிறவர், ஏற்ற நேரத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த பவுலுக்கு இருந்த முள், அவர் பலமுறை ஜெபித்தும் அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு இருக்கிறது அது போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ யோபனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, யோபுவும் பாருங்க, எத்தனையோ சம்பத்து படைத்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் இழந்த போது என்ன நடந்தது தெரியுமா, அது ரெட்டத்தனையாக தேவர் என்ன செஞ்சார், கொடுத்தார், ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அந்த அந்த ஆசீர்வாதம் போய்விட்டதே, எல்லாம் அழிந்து விட்டதே என்று சொல்லி அவர் தேவனை விடவில்லை, அந்த தேவனை பற்றி கொண்டிருந்தார், அந்த கிருபை அவருக்கு இருந்தது. அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ சோதனைகள் வரும்போது சில நேரங்களில் தேவன் கொடுக்குற சோதனை எப்படி இருக்கும்னா, ஒருபடி நம்மை மேலே கொண்டு போகிறதுக்கு அந்த சோதனை வருகிறது. பிசாசு தான் என்ன செய்கிறான், சோதனை கொடுக்கும்போது ஒரே தான் தள்ளி விடுவான். ஆனால் தேவன் கொடுக்குற சோதனை எப்படி தெரியுமா, இன்றைக்கு நாங்கள் பரீட்சையில் நாங்கள் இறுதி பரீட்சை எழுதும்போது அந்த பரீட்சையை பாஸ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த வகுப்புக்கு போகலாம். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய சோதனை, ஆண்டவர் சோதிக்கிறான்னு சொன்னால் அந்த சோதனையில் நாம் என்ன செய்கிறோம், ஜெயித்து அடுத்த படிக்கு நம் வருவதற்கு தான் அந்த சோதனையை தேவன் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். எனவே பாருங்க, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். யோசிப்பினுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்த மனிதன், கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்தை ஜெபித்த ஒரு மனிதன், அப்படி இருந்தும் அவருக்கு சோதனை வந்தது. சொந்த சகோதரர்களை கொண்டே குழியில போட்டார்கள், பார்வனிடத்தில் விற்று போட்டார்கள். அப்போ என்ன நடந்தது, தேவன் மறந்தாரா, தேவன் மறக்கல. ஏன்னா தேவனுக்குள்ள அவர் இருக்கிறத தேவன் அதை பார்த்துருக்கிறார். எனவே அந்த அந்த அந்த இப்ப பாருங்க, கனி உள்ள மரத்துக்குத்தான் கல்லறி விழுமா, கனி இல்லாத ஏதோ ஒரு மரத்துக்கு போய் கல்லறி கல்லறுத்து அடிப்பார்களா, இல்லை. அப்போ எங்கே கனி இருக்கோ அங்கேதான் பிரச்சனை இருக்குது. அப்போ எங்கே தேவனை பற்றும் விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனை தேடி வரும், பிரச்சனை தேடி வரும். அப்போ பாருங்க, இந்த யோபுக்கு பிரச்சனை தேடி வந்தது, அதே மாதிரி யோசிப்புக்கும் பிரச்சனை தேடி வந்தது. தூரத்திலிருந்து வரையில, தொலை தூரத்திலிருந்தும் வரையில, பக்கத்தில் தான் இருந்தது, பிரச்சனை பக்கத்தில் தான் இருந்தது. யோவுக்கும் பிரச்சனை பக்கத்தில் தான் இருந்தது. யாரு, அவளோட மனைவி தான். அவன் சொல்லுகிறான், எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாம் விட்டுட்டோம், இனி என்ன, எல்லாம் விட்டுட்டோம், அவன் இருக்கிற ஆண்டவரையும் விட்டுட்டு பேசாமல் நாம நம்முடைய வேலையை பார்க்கலாமே, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் எடுத்தாரு அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்தாரு, அது ஓகே, ஆனால் நாம் கத்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கக்கூடாது என்ற உறுதியோடு அவன் இருந்தான் என்பதை தான் தேவன் அவரை பார்த்தார். பார்த்தது நிமித்தம் தேவன் அந்த சோதனையின் போது எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ரெட்டிப்பாக கொடுத்தார் ஆண்டவர், அதிசயமாக தேவன் கொடுத்தார். அதே போல இவருடைய யோசிப்புடைய வாழ்க்கையிலும் பாருங்க, தேவன் அற்புத விதமாய் அதிசய விதமாய் என்ன செஞ்சார், அந்த யாரு யாரை தூக்கி போட்டார்களோ, யாரை விட்டு போட்டார்களோ, அவனிடத்திலே அவர்கள் வந்து ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களையும் பொருட்களையும் வாங்கத்தக்கதாக தேவன் வழிகளை ஏற்படுத்தினார். அப்படியானார் பாருங்க, தேவன் சில காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அடுத்த கட்டம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார், அடுத்த கட்டம் தேவன் நம்மை உயர்த்தப் போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்கும்போது யோவானை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ யோவான் வெளிப்படுத்தின விஷய சுவிசேஷத்தை எழுதின அந்த யோவானை குறித்து நாம் பார்க்கும்போது பத்மதீவிலே சிறை வைக்கப்பட்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பத்மதீவிலே சிறை வைக்கப்பட்டது அது தேவனுடைய மகிமையின் தரிசனத்தை காண்பதற்காகவே என்று சொல்லுங்க பார்க்கிறோம். வெளிப்படுத்தின முதலாம் அதிகாரம் 9-12 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது அவனுக்கு வந்த அந்த சிறை இருப்பு, அவனுக்கு வந்த அந்த போராட்டம் பிரச்சனை தேவனுடைய மகிமையின் தரிசனத்தை காண்பிக்க ஏதுவாயிருந்தது. அப்படியான பாருங்க, பிரச்சனை ஒன்று வரும்போதுதான் அடுத்த கட்டம் நாம் அந்த பிரச்சனை விட்டு எப்படி வெளியே வருவது, அல்லது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொண்டு வருவது என்று நாம் யோசிக்கிறோம். அந்த பிரச்சனையே வரவில்லை என்று சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு நான் ஆண்டவருக்குள்ள எந்த பிரச்சனையுமே எனக்கு வந்ததில்லை, பிசாசு பிரச்சனை ஒன்றுமே இல்லை, சபைக்கு போல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனை எனக்கு வந்ததில்லை அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யலை, ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம், பிரச்சனையே அவரை தேடி வரலை அப்படின்னு சொன்னா பிசாசுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையே கிடையாது, பிசாசுக்கும் அவருக்கும் பிரச்சனையே கிடையாது, அதனால பிரச்சனையே வரையில்லை. அப்போ பிரச்சனை வந்தாதான் நம்ம என்ன செய்யறோம், அடுத்த கட்டத்தை தேடுகிறோம், அதுக்கான சொல்யூஷனை தேடுகிறோம், அதுக்கான வைத்தியத்தை தேடுகிறோம், அதுக்கான காரியத்தை தேடி ஓடுகிறோம். அப்போ பிரச்சனை வரும்போது தான் நிறைய பேர் சொல்லுவார்கள், நான் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தேன், ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு போன போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார், நான் மிகவும் பலவீனப்பட்டு டாக்டர் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் நான் இருந்த பொழுது ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அவர்கள் ஜெபித்தார்கள், அப்பொழுது எனக்கு விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதுக்கான சொல்யூஷனை நாம தேட ஆரம்பிக்கிறோம். இந்த கோலியாத்துன்ற ஒரு மனிதன் வந்த பிறகுதான் தாவீதுக்கு அந்த மகிமை கிடைச்சது. கோலியாத்துன்ற ஒரு மனிதன் வந்த பிறகுதான் அந்த தாவீது என்ற மனிதனை தேடினார்கள். ஆனால் தாவீதை பாருங்க, அவன் ஒரு சிறு பையன், அவன் குடும்பத்தில் கணக்கு எடுக்கப்படாத ஒரு பொடியனாக இருந்து அவனை கொண்டே ஆடு மேய்க்க விட்டார்கள். ஆனால் அப்பொழுதும் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா, அவன் சிறுவன், அவன் குறைவுள்ளவன், அவன் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவன் என்றதை அவர் பார்க்கல, அவனுக்கு ஒன்று இருந்த தேவனுடைய அந்த தரிசனத்தை ஆண்டவர் பார்த்தார், தேவனுக்குள் இருக்கிற அந்த வைராக்கியத்தை பார்த்தார், தேவனுக்குள் இருக்கிற அந்த பக்தியை பார்த்தார். பார்த்த உடனே தான் ஆண்டவர் அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல தேவன் என்ன செஞ்சார், மகிமைப்படுத்தினார், ஒரு கோலியத்தை மகிமைப்படுத்த கோலியத்தை வீழ்த்தினார், தேவன் அந்த இடத்துல மகிமைப்பட்டார். அப்படியான பாருங்க, ஒரு சோதனையொன்று நம்மை தேடி வரும்போது தான் அப்பொழுதுதான் நாம் யார் என்றதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஒரு சோதனை வரும்போது தான் நாம் யார் என்று கண்டுகொள்ள முடியும். இப்போ எலியா இருக்கிறாரு, எலியா என்ன செஞ்சாரு, ஜபிச்சார், ஆண்டவரே அக்கினி வந்து இந்த தண்ணீரை பச்சிக்கட்டும் என்று சொல்லி ஜபிச்சார், உடனே வந்தது ஆண்டவர் என்ன செஞ்சார், அக்கினியை அனுப்பினார். அப்படியானால் ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோம், நாம் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தில் வந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஜெபித்த அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் என்பதை அறிந்து கொள்கிறோம். இப்போ இந்த பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் வந்து தேவனை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தேவனை துன்பப்படுத்துகிற அந்த நேரத்திலிருந்தான் அப்படிப்பட்ட மனிதனை தேவன் தெரிவு செஞ்சு என்ன செஞ்சார், எப்படி ஜனங்களை சபைகளை துன்பப்படுத்தினாரோ அதே அப்படியே மாற்றி ஜனங்களை ஆசீர்வதிக்கவும், ஜனங்களை சேர்க்கவும், ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் அப்படியாக தேவன் அதை மாற்றினார். அப்போ ஒரு துன்பம் பிரச்சனை வரும்போது தேவன் என்ன செய்கிறார், அதை என்ன செய்கிறார், அப்படியே முற்றிலும் மாற்றுகிறார். சில குடும்பங்களில் பாருங்கள் சொல்லுவார்கள், பாஸ்டர் நாங்கள் சபைக்கு வருகிறேன், ஆனால் என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படலை, நான் இவ்வளோ நாள் ஜபிக்கிறேன், ஆனால் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாரோ இல்லையோ தெரியாது, ஆனால் விடுதலை கிடைக்கல, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட அவர் வந்து என்ன குடிச்சிட்டு ரொம்ப காலெல்லாம் உதைகிறாரு, அடிக்கிறாரு, அப்படியெல்லாம் வந்து. ஹலோ, ரைசலோர்
1: கண்டினியூ பண்ணுங்க.
0: அப்போ அப்படியெல்லாம் வந்து சொல்லுகிறாரு, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பாசங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். இன்னொன்று தெரியுமா, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஜெபித்தோம்னா ஆண்டவர் கண்டிப்பா ஆண்டவர்களை கொண்டு வந்துடுவார். ஆனால் அதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு தான் பிரச்சனை வரும். என்ன தெரியுமா, ஏய் சபைக்கு டைம் ஆயிட்டு நேரத்துக்கு போகலையா, இந்த அம்மா போகிறதுக்கு முன்னாடியே அந்த அவர் வந்துடுவார் சேச்சிக்கு. ஏன்னா அப்படி நான் பார்த்துருக்குறேன், அப்படி ரசிக்கப்பட்டு அந்த கணவர் வந்து முன்பதாக சபைக்கு ஓடி வர்றதை நான் பார்த்துருக்குறேன். அப்போ அப்படியான பாருங்க, சில பிரச்சனை போராட்டம் வரும்போது தான் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், பாசிடத்தில் வாரம் ஜெபிக்கிறதுக்கு. அப்போ சில சோதனைகள் நம்மை மேற்கொள்ளும் போது அதற்கான பரிகாரத்தை நாம் தேடி ஓடுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு நமக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு ஒரு மீட்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனை நிமித்தம் நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், சில ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான்.

0: எனவே இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு பாடுகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறதா, பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்கிறதா, அப்பொழுது நாம் நினைக்க வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு தேவன் நம்மை உயர்த்த போகிறார், அடுத்த கட்டத்துக்கு தேவன் நம்மை கொண்டு போகப் போகிறார். இப்போ சோதனையின் போது நமக்கு நாம் எதிர்பாராத அளவுக்கு தேவன் அந்த அது நிமித்தம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பவுலு கொடுத்த அதன் பவுலை தேவன் என்ன செஞ்சார், அவர் ஆசீர்வதித்தார், தேவனுடைய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டார். அதே போல நாங்கள் பார்க்கும்போது யோபுவையும் அந்த பாடுகள் அந்த பிரச்சனை சோதனை நிமித்தம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோசேப்புக்கும் அந்த சோதனை நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சார், பெரிதான ஒரு ஆசீர்வாதத்துக்கு தலைவனாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்போ அதே போல யோவானை குறித்து பார்க்கும்போது பத்மதீவிலே சிறை வைக்கப்பட்ட அந்த நிலையிலும் ஒரு மகிமையின் தரிசனத்தை காண்பதற்கு தேவன் அந்த இடத்துல ஒரு சோதனையை அந்த சிறையை ஏற்படுத்தினார். அதே போல நாங்கள் பார்க்கிறோம் கோலியாத் என்பவன் வந்ததினால்தான் அன்றைக்கு தாவீதுக்கு ஒரு மகிமை கிடைச்சது. தாவீதை கொண்டு தேவன் தாவீத ராஜாவை ஏற்படுத்தினார், தாவீதை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்தார், தேவன் மகிமைப்பட்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னார். நமக்கு வருகிற சோதனைகளை நாம் ஜெயித்து அதை அதை அதை தகர்த்து எழுந்து இயேசுவின் நாமத்தினாலே அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம் இயேசுவின் நாமத்தில் நாம் செயல்படும் போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் நமக்கும் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோதனையின் போது நமக்கு எதிர்பாராத இந்த ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழே இந்த நாளும் கூட தேவன் வார்த்தையை கொடுக்கத்தக்கதாக தேவன் நம்மை கிருபை செய்திருக்கிறார். ஒரு விஷயம் நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் அன்றுவரை நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சங்கமம் ரேடிய நேர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளோடு வேண்டுதலோடு காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் நீதனை மருவத்தில் கொடுக்கணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சம்பவம் சங்கமம் ஊழியங்களை செய்கிறதான இந்த ரேடியோ ஊழியங்களை செய்கிறதான ஐயாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவரை தாங்கட்டும், இன்னும் அனைவருக்கு எடுத்து வல்லமையை பயன்படுத்தணும் என்று ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரை கர்த்தாவே இதுக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொருவர் உழைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதுக்கு ஆண்டவர் அப்பா ஒத்தாசை இருக்கிற ஒவ்வொருவரையும் கொடுக்கிற கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சங்கமம் ரேடியோவானது, இந்த ஊழியமானது இன்னும் உலகம் பூரா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எங்க இருக்கிறார்களோ எல்லாம் ரட்சிக்கப்படத்தக்கதாக இந்த இந்த அலைவரிசை இந்த ஊழியமானது இன்னும் பல கடங்கள் கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ராமசாமி லிங்கநாதன். இன்றைய நாளிலே சத்ருவின் கோட்டையை தயத்து என்ற பாடலை அருமையா பாடி சோதையின் போது எதிர்பாராத ஆசீர்வாதம் தலையங்கத்திலே 2 Cor 12:8-9 சொல்லி யோபு எல்லாவற்றையும் இழந்தான், கிருபையினாலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றான். யோசேப்பு சோதனை வந்தபோது தன்னை குடும்பத்தாலே சகோதரனாலே வந்தபோது இயேசு தேவன் அவனை மறக்கவில்லை. யோவான் அவன் பத்மதீவுக்கு போன படையினால்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்பட்டது. அடுத்தது கோலியாத் வந்ததுனால் தாவீது உயர்த்தப்பட்டவன். மற்ற சவுல் துன்பத்தில் இருந்தபடியால்தான் பவுலா மாறினான். மற்ற அதாவது சோதனை சகித்து வார்த்தை மூலம் வெற்றி பெற வேண்டும் என்று அருமையான ஒரு வழிபாட்டை கொடுத்து மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களே
2: தேவன்
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர்

0: சுவாமிலிங்கநாதன், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. பிரின்ஸ்டன் சிஸ்டர் சாந்தி, நோர்வே, பேசலாம். நீங்கள் ஒரு துணிச்சு ஒரு பாட்டு பாருங்களேன்.
1: ஆமாம் தாப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையிலே ஆண்டவரே, அதிகாலை வேலையிலே இந்த நேரத்தை எங்களுக்கு எழுப்பி விட்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையிலே ஆண்டவரே, அப்பா எங்களோட கூட இணைந்திருக்கிறதுக்காக, இதில் இணைந்திருக்கிற அனைவரோடும் ஆண்டவரே கூட இருந்து பாதுகாப்பாய் நீங்கள் இருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த அதிகாலை பின்னிரங்களில் ஆண்டவரே நாங்கள் இருந்து உமக்கு முன்னாலே நாங்கள் பாதம் அமர்ந்து இருக்கிறோம் ராஜா. அதுக்காக இந்த நேரத்தை தந்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதி ராஜா அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி அப்பா. தாப்பனே துதியலுக்கு நடுவுல வாசம் செய்யறவராய் இருக்கிறீங்க ராஜா. அதி ராஜா சோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே, பாதையோரம் காத்திருக்கும் பிச்சை

தந்த ஆமாமான் அவரே அப்பா, ரட்சிப்பு என்ற இதுக்குல ஆண்டவரை கொண்டு வந்து சேர்த்தவராய் இருக்கிற நமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. எங்களை தொட்டு தேடி வந்தவராய் இருக்கிறீ, நாங்கள் எல்லாம் நீங்களே எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரை தேடி வந்தவராய் இருக்கிறீங்களா அப்பா. எங்களை கண்டு வச்சு ஆண்டவரே நீங்க செய்யற செய்ய தூளியங்களை ஆண்டவரே அப்பா நீங்க நன்றி செய்யறதுக்காக நன்றி ராஜா. எங்களை கூட்டி அணைத்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா அப்பா அம்முக்கு நன்றி சொல்லுறோம் இவ்வேளையில இந்த அதிகாலை வேலையில. கர்த்தயேசு பார்வை தந்தா பர்திமேயு என் பேரையா. கர்த்தயேசு பார்வை

ஐயா. ஆமாம், கண்களை திறந்து விட்டவரே அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே வார்த்தையில வாசிக்க கண்களை திறந்து விட்டு ரட்சிக்கு பிள்ளை கொண்டு வந்தவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அன்னைவரே மாசு வைக்கிறதுக்காக நன்றி. பாதுகாப்பு அப்பா, உங்களோட பாதுகாப்புக்குள்ள எங்களை வச்சுக்கிறதுக்காக நன்றி. இன்றைய இன்னொரு நாளை தந்ததுக்காக நன்றி ராஜா. அந்த 19ஆம் தேதியை தந்ததுக்காக நன்றி. எங்களை உயிரோடு இழுத்து வச்சுக்கிறவராய் உமக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களோட நெருக்கத்துல ஓடி வந்தீர் ஐயா. அப்பா எங்களோட துன்பத்துல ஓடி வந்தவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ராஜா. அப்பா நீங்க மீட்பவராக இருக்கிறீங்களா ஐயா. அப்பா எங்களுக்கு ஆனந்தம், நீங்க மீட்பராக இருக்கிறீங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி.

ஆமாமாப்பா, எங்களுடைய நன்மைகளின் நாயகன் ஐயா அப்பா, தீமைகள் வர விடாம பாதுகாக்கிறவர் அப்பா. உங்க ரத்தம் எங்க தலைமையில இருக்கட்டும், ஒவ்வொருவருடைய தலைமையிலையும் இருக்கட்டும். உங்க ரத்தம் ஐயா, உங்க ரத்தங்களை பூசுறோம். ஒவ்வொருவருடைய இந்த சங்கம வானொலியில வந்திருக்கிற அன்னைவருடைய தலைமையிலும் ஆண்டவரே அப்பா, எங்களை இதுல இணைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். ஒவ்வொருவருடைய தலைமையிலையும் ஆண்டவர் ரத்தத்தை பூசி அப்பா தீமைகள் வர விடாதபடி, அப்பா தீங்குகள் வராதபடி ஆண்டவரே அப்பா, அப்பா நோய்கள் எங்களை அண்டாதபடி சுக பலத்தோடு ஒவ்வொருவரையும் வச்சுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா ஒரு மூச்சு எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி, இன்று அதிகாலையில் எழுப்பி விட்டவரே உமக்கு நன்றி ராஜா, உங்களுக்கு சுதோத்திரம் அப்பா. அப்பா அப்பா எங்களுக்காக அர்ப்பணித்தோம் ராஜா, அர்ப்பணித்தோம் அப்பா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே ராஜா, அப்பா உமக்குத்தான் ராஜா. இடை

நந்தி கொண்டீங்க நன்றி ஐயா, ஜெபிக்க வைத்தீங்க நன்றி ஐயா, பாதுகாத்தீங்க நன்றி ராஜா, நிம்மதி தந்தீங்க நன்றி ஐயா, நிரந்தரமானவரே நன்றி ஐயா, எங்களை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா. ஹமாம் தகப்பனே, எங்களை கண்டு எங்களை கண்ணீரை கண்டு ஆண்டவரே எங்களை அப்பா பாதுகாப்புகளை கொண்டு வந்து சேர்த்தவரே, நிம்மதி தந்தவரே, உமக்கு நன்றி ஆனந்தமா அப்பா. எங்களுக்கு ஆனந்த நீர் எங்களோடு இருப்பது, எங்களுக்கு ஆனந்தமா இருப்பது ஆண்டவரே.

ஆமாம் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுறோம்மா. ஆண்டவரே, அனைத்தையும் செய்து முடித்து ஆற்றல் உள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா நீங்க முடிவெடுத்தால் அது சரியாய் ஆண்டவரே, தடைபடாதபடி ஆண்டவரே. அப்பா நீங்க வந்து இறங்கினா இந்த காரியமும் ஆண்டவரே தடைபடாம இருக்கும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாரி ராஜா. அப்பா உமக்கு நன்றி.

எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே, எங்க வாழ்க்கையில் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே, எங்க வாழ்க்கையில் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாயில, நரம்புகள் உருவாயில, தசைகள் உருவாயில, தரிசனம்.

கருவை கண்டீரையா. ஆமாம், தப்பு. நமக்கு நன்றி சொல்லுறோம் ராஜா. அழியாமல் அணைத்து கண்டி, கலையாமல் காத்து கண்டி, பத்திரமாய் பார்த்து கண்டி, தாய் கருவே பத்திரமாய் பார்த்து கண்டி, அழியாமல் அணைத்து கண்டி, கலையாமல் பார்த்து கண்டி, பத்திரமாய் பார்த்து கண்டி, தாய் கருவிலே பத்திரமாய் பார்த்து கண்டி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே எங்க வாழ்க்கையில், வேறு ஆசையே இல்லை. என் தாயொரு

0: ராஜராஜ சோத்ரமையா சோத்ரமையா அப்பா, நாங்க பாவியா இருந்தோமா, நாங்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்கினவரே உமக்கு சோத்ரமையா சோத்ரமப்பா, சொல்லுவை சுமந்தவரே உமக்கு நன்றி ராஜா நன்றி.
1: இதுவரை நேரமும் துதித்து பாடிய சாந்தினோரு தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோகத்தே, இன்றைய நாளே இந்த வார்த்தையின் வெளிச்சம் தொடக்கம் முடியும் எந்த வித தடைகள் வராதபடி நீர் பாதுகாத்து வந்தீர். இன்றைய நாளே

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ்.

டொராண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123, மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494, நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள்

4789 997 8123. மோன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514 819 8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

வணக்கம். பிறக்க இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டுக்கான ஒரு வாழ்த்து. பிறக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். எம் உறவுகள் முகங்களில் ஒளி வீச இறைவன் நமக்கு தந்த இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். கண்ணுக்கினிய காட்சியெல்லாம் வானமுதில் காட்டி நிற்கும், அழகினில் மயங்கும் போதே புதுப்பொலிவு காட்டி நிற்கும். புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். புல்லின் மீது பனித்துளிகள் சாம்ராஜ்யமிடுகிறதே, இசையொலிகள் முழங்கிடவே நல்லதொரு சிந்தையும் நெஞ்சத்தில் தோன்றிடவே, புத்தம் புது மலரெனவே பூக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபையும் மேலே. அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபை எம்மேலே. இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகிறோம் ஆலயம் தன்னிலேதான். இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகின்றோம் ஆலயம் தன்னிலேதான். இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர இருக்கும் புதிய ஆண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள் வல. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள், உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள். எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டே, நீ வருக வருக. எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டாய், நீ வருக வருக. நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே. என கண்மான சங்கமம் வானொலி நேயர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. தேவன் உங்களுக்கு தந்த தாளந்துகளை தேவனுக்கே நீங்கள் திருப்பி கொடுப்பதற்காக சங்கமம் வானொலியானது தனது நேயர்களுக்காக நேயர் விருப்பம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வானொலியில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை தந்திருக்கிறபடியால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உங்களுடைய எப்படியான தாளந்தாக இருந்தாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கமம் வானொலி உங்களை அன்போடு கேட்டு நிற்கிறது. நீங்கள் எடுத்து வரும் நிகழ்ச்சிகள் பாடலாக இருக்கலாம், அல்லது விரும்பிய பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம். கவிதைகள், நற்சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து வாருங்கள். வேதாகமத்தில் இருந்து கூட இரண்டு வரிகளை நீங்கள் வந்து வானொலியில் வாசிக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றது சங்கமம் வானொலியின் நேர் விருப்பம் என்ற நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த வானொலி உங்களுக்கு எப்படி இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்பதை கூட நீங்கள் வானொலியில் வந்து பேசிக் கொள்ளலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய கலையக இலக்கங்கள் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் அழைத்து பேசிக் கொள்ளலாம் என்பதையும் வானொலி அன்போடு கூறி நிற்கிறது. நீங்கள் இதுவரை கேட்டது சங்கமம் வானொலி நேயர்களுக்கான நேயர் விருப்பம் என்ற நிகழ்ச்சியின் அறிவித்தல் கேட்டீர்கள். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னோடு கூட சேர்ந்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம், என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே. என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும். என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.
1: அன்பானவர்களே, இந்த ஒலிநாடாவிற்காக அற்புத ஊழியத்தின் ஸ்தாபகரும் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியருமான சுவிசேஷகர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
2: அபிஷேக கீதங்கள் என்ற தலைப்புடன் பல துதிப்பாடல்களை கொண்ட MP3 ஒலிப்பேடையை தேவநாம மகிமைக்கென பிரதிஷ்டை செய்து வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்ற சங்கீதம் 71-23 தான் என் நினைவிற்கு வருவதுண்டு. ஆம், சுவிசேஷகர் கென்னடி பிரேமா ஓர் உண்மை ஆராதனைக்காரர். He is a true worshipper என்பதை நேரில் கண்டதுண்டு. இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து பாடி ஆராதித்து ஊழியம் செய்வதால் பல்லாயிரங்கள் பலனடைகின்றனர் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 என் தேவனாகிய கர்த்தர்தாமே அருமையான தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவரது ஊழியத்திற்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிப்பேழை அநேக தேசங்களிலே அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்போர் ஆத்துமாவிலே ரட்சிப்பையும் சரீரத்திலே சுகத்தையும் வாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீர் அருளி வருகிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அபிஷேக கீதங்கள் என்ற இந்த MP3 கேட்கும் அனைவரது வாழ்விலும் பரிசுத்தாவினால் உண்டாகிற அபிஷேகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் விடுதலை அற்புதம் வழங்குவதாக என்று ஜெபிக்கிறனப்பா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், பாவத்தில் இருப்போரை ரட்சியும், வியாதி உள்ள சரீரங்களை கர்த்தர்தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொட்டு சௌக்கியப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வேத வசனத்தின்படி இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே துக்கத்தில் இருப்போருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. தம்முடைய ஜனங்கள் இந்த வேளையிலே தானே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவ் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

Sangamam. Sangamam Destiny in Jesus Christ, Gospel for All Nations. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி.

வல்லமை இறங்குகிறது இப்பொழுது. Receive the power of the Holy Spirit. Amen. கவிழ்கிற வல்லமை, குணமாக்குகிற வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை,

தட்டி, கைகளை தட்டி, உன்னத பரலோக அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று ராஜாக்கள் 15 நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் என்னும் ராஜாவின் 18 அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்கவில்லை. ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலை நிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ரெகோபெயாமுக்கும் எரோபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் எரோபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபெயாமின் 20 ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தா இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்ல சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவிகொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத் மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறிய அடித்தான். பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவில் இருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா, யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவித்து அவைகளினால் பென்யமின் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீது நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனை முத்திகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான். பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொண்டு போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ள யாதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய.
1: எரேமியா 41ஆம் அதிகாரம். பின்பு 7ஆம் மாதத்திலே ராஜவம்சத்தில் பிறந்தவனும் எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தானியாவின் மகனுமான இஸ்மவேலும் அவனுடனே கூட ராஜாவின் பிரபுக்களான 10 பேரும் மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்தில் வந்து அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள். அப்பொழுது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த 10 பேரும் எழும்பி பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை பட்டயத்தால் வெட்டினார்கள். மிஸ்பாவிலே கெதலியாவின் இடத்தில் இருந்த எல்லா யூதரையும் அங்கே காணப்பட்ட யுத்த மனுஷராகிய கல்தேயரையும் இஸ்மவேல் வெட்டி போட்டான். அவன் கெதலியாவை கொன்ற பின்பு மறுநாளிலே அதை ஒருவரும் இன்னும் அறியாதிருக்கையில் தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறிக் கொண்டிருந்த 80 பேர் சீகேமிலும் சீலோவிலும் சமாரியாவிலும் இருந்து தங்கள் கைகளில் காணிக்கைகளையும் தூப வர்க்கங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி வந்தார்கள். அப்பொழுது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு எதிராக அழுதுகொண்டே நடந்து வந்து அவர்களை சந்தித்த போது அவர்களை நோக்கி அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்தில் வாருங்கள் என்றான். அவர்கள் நகரத்தின் மத்தியில் வந்தபோது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த மனுஷரும் அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே தள்ளி போட்டார்கள். ஆனாலும் அவர்களில் 10 பேர் மீந்திருந்தார்கள். அவர்கள் இஸ்மவேலை பார்த்து, எங்களை கொலை செய்ய வேண்டாம், கோதுமையும் வாற்கோதுமையும் எண்ணெயும் தேனும் உள்ள புதையல்கள் எங்களுக்கு நிலத்தின் கீழ் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் சகோதரரோடும் கூட கொலை செய்யாமல் விட்டு வைத்தான். இஸ்மவேல் கெதலியாவின் நிமித்தம் வெட்டின மனுஷருடைய பிரேதங்களை எல்லாம் எரிந்து போட்ட பள்ளமோவெனில் ஆசா எனும் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவின் நிமித்தம் உண்டு பண்ணின பள்ளந்தானே, அதை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டுண்ட பிரேதங்களால் நிரப்பினான். பின்பு இஸ்மவேல் மிஸ்பாவில் இருக்கிற மீதியான ஜனத்தை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனான். ராஜாவின் குமாரத்தியையும் காவட் சேனாதிபதியாகிய நேபு சாரதான் அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் விசாரிப்புக்கு ஒப்புவித்து போன மிஸ்பாவில் உள்ள மீதியான சகல ஜனங்களையும் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் சிறைப்படுத்திக் கொண்டு அம்மோன் புத்திரர் பட்சத்தில் போக புறப்பட்டான். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் செய்த பொல்லாப்பையெல்லாம் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேர்வைக்காரரும் கேட்டபோது, அவர்கள் புருஷரை எல்லாம் கூட்டிக் கொண்டு நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலோட யுத்தம் பண்ண போய் அவனை கிபியோனில் இருக்கும் பெருங்குளத்து தண்ணீரண்டையிலே கண்டார்கள். அப்பொழுது இஸ்மவேலோடு இருந்த சகல ஜனங்களும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேர்வைக்காரரையும் கண்டு சந்தோஷப்பட்டு, இஸ்மவேல் மிஸ்பாவில் இருந்து சிறைப்படுத்திக் கொண்டு போன ஜனங்கள் எல்லாரும் பின்னிட்டு திரும்பி கரேயாவின் குமாரனாகிய யோகனானிடத்தில் வந்துவிட்டார்கள். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் 8 பேரோடும் கூட யோகனானின் கைக்கு தப்பி அம்மோன் புத்திரரிடத்தில் போனான். கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேர்வைக்காரரும் அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை வெட்டி போட்ட நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் கொண்டு போனதும், தாங்கள் கிபியோனிலே விடுதலையாக்கி திரும்ப பண்ணினதுமான மீதியான சகல ஜனமுமாகிய சேவகரான மனுஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அரமனை பிரதானிகளையும் சேர்த்துக் கொண்டு பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக்கின அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டதன் நிமித்தம் கல்தேயருக்கு பயந்தபடியினால் தங்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டு பெத்லகேம் ஊருக்கு அருகில்.
0: மாற்கு 15 அதிகாரம். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாஸை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனை ஆகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கியை அவர் கொடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலத்தி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கோதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3 மணி வேளையாயிருந்தது. அவர் அடைந்த ஆக்கினை முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போ என்றான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100 அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதேலானா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் சாயங்காலமான போது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100 அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100 அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பின் இடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின்

0: ஆமீன் ஆமீன். இந்த 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:58 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாகவும் இணைந்து உலகெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே புதிய நாளையும் ஆசீர்வதி தருவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சங்கீதம் 121:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 1 ராஜாக்கள் 14, எரேமியா 40, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மார்க்கு 14வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், வாக்கு தத்துவம், இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக உங்களுடன் பேசுவாராக, அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகநகர் வழி நடத்துவார்கள். அவரை தொடர்ந்து 8 மணிக்கு நாங்கள் மணிக்கு வேண்டும் 8:30 நாங்கள் இலங்கையில் இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்காக ஆயத்தமாகவும் அதில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டம்மா, உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
1: பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட்.
0: ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமீன்
1: ஆமீன். ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தை நன்மையாய் செய்து முடிக்கிறவரே, இரக்கத்தின் பிதாவே, அப்பா பிதாவே, ராஜா, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்னவரே, பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்வதில்லை என்று சொன்னவரே, ராஜா ஆண்டவராகி தேவனே, வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குற தேவனாயிருக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பன ஆகிய தேவனே, நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆத்துமாக்களை நீர் கைவிடாத தேவனப்பா. ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிற தெய்வமாயிருக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள விட்டாதிரும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா ராஜா, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய கிருப பொருந்திய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராய் வந்தீரப்பா ஆண்டவரே. கிருபியை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன், இது சத்தியம் உண்மையும் உள்ள வார்த்தைகள், இது எழுது என்ற புதிய காரியத்தை நீங்கள் செய்ய போறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பொருந்திய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருக்கும்படி செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால். ஆமேன்.
2: உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினு கமையா. ஏசையா உம்மைத்தானே

செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாவங்கள் என் சுமைகள், என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவ அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே எல்லெலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லெலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எல்சடாய் சர்வ வல்லவரே, எல்சடாய் சர்வ வல்லவரே, என்னை காண்பவரே. ஹல்லேலூயா. அப்பாமே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆகார ஆண்டவரே, தன் பிள்ளைக்காக ஆண்டவரே, அப்பா உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே தேவனே அழுது ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவரே, பிள்ளை ஆண்டவரே மரணத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே தூரத்தில் நின்று அழுத வேளையிலே ஆண்டவரே அவளை கண்ட தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒரு தண்ணீர் நீரூற்றையே காண்பித்த தேவன் ஐயா ராஜா. இவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஐயா ராஜா. ஆகார ஆண்டவரே, புற தேசத்தவளா இருந்தாலும் புற ஜாதியா இருந்தாலும் கூட ஆண்டவரே உம்முடைய கண்களில் அந்த பிள்ளைக்கு இரக்கம் கிடைத்ததப்பா ராஜா. நீர் எப்பொழுது நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவரே விடுவிக்கும்படி சுற்றி திரிகிற தேவனப்பா ஆண்டவரே. தேவன் எங்களை பருக பண்ணுகிறவர், பெருக்கமாக்குறவரப்பா ராஜா. ஆண்டவரே நன்மை கிருபை தொடர பண்ணுகிறவரப்பா ராஜா. உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம். தகப்பனாய தேவனே ராஜா, அப்பா யோபினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வித்த தகப்பனப்பா. இந்த நாளிலும் யார் யார் ஆண்டவரே வேதனைகளோடு கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தையே தேடாமல் இருக்கிறார்களோ தகப்பனே ஆண்டவரே, விரக்தியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் அணைத்து நான் உன் தேவன் என்று சொல்லும் ஆண்டவரே. என் ஆவியானவரே அவர்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. என் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசுனுள்ள தெய்வமே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூத்திரம். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, எஸ் ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, எஸ் ஐயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். பிளவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே அப்பாவை துதிக்கிறேன் ஐயா ராஜா. இந்த வேளையில் உம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறேன் ஐயா தகப்பனே அப்பா. தாவீது ஆண்டவரே தேவனே உம்முடைய சமூகத்திலே வந்து
எப்பொழுதும் ஆண்டவரே தன்னை ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவராகிய தேவனே உம்முடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் ஆண்டவரே அவர் உட்கார்ந்து ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே சகல சத்துருவை முறியடித்து அவனை சிங்காசனத்திலே வைத்திருப்பா. ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை உள்ள கரம் ஐயா ராஜா எங்களோடு கூட இருக்கிறது, எங்களை வழி நடத்துகிறதப்பா ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே கூட தாவீதுடைய சங்கீதத்திலிருந்து நாங்கள் ஒரு சில ஜபங்களை நாங்கள் ஏறெடுப்போம். சங்கீதம் 9 தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இங்க சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார், ஆண்டவராகிய தேவனை முழு இருதயத்தோடும் முழு சிந்தியோடும் முழு பெறல்தோடும் அவர் மேல் அன்பு கூறுவாயாக சொல்லி. ஹலேலூயா. இங்கே பாருங்கள், தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்தது முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் என்று? ஹலேலூயா. சத்திய ஆவியானவர் அங்கே உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அவர்னால் ஆண்டவர்னால் கொடுக்கப்படுகின்ற அபிஷேகம் வேறொன்றையும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனபடினால் பாருங்கள், சாமுவல்னால் அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட வேளையிலே ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். ஆனபடினால் தந்த பிரசன்னத்துக்கு நேராக அங்கே ஆவியானவர் அவனை வழி நடத்தினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களிலே அதிகமாக வார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவிடுகிறோம், துதிகள் ஆராதனைகள் கூட உண்டு, ஆனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக யோசிப்பதில்லை. ஹலேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் அதிகமாக முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் வந்து அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். எங்களிடத்தில் இருக்கின்ற ஆவியானவர் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ஆழமான சத்தியங்களை குறித்து அவர் விவரித்து நமக்கு காண்பிக்கின்ற ஆவியானவராயிருக்கின்றார். ஹலேலூயா. ஆனபடினால் ஆவியானவரை நாங்கள் கொண்டாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். ஹலேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹலேலூயா. பாருங்கள், அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து பதில பெற வேணுமாக இருந்தால் மிகுந்த ஷோர்ட்கட் ஆண்டவரிலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாங்கள் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். ஹலில் எப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ, எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டோமோ, அந்த நாட்களில் இருந்து ஹலிலூயா தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் திக்கற்று போய் நாங்கள் இருந்த வேளையிலே, என்ன செய்வதென்று தெரியாத வேளைகளில் எல்லாம், பாதை தெரியாத வேளைகளில் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு வழிகளை காண்பித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்திருக்கிற ஹலிலூயா, அந்த நன்றியை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலத்திலே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஊழியக்காரர் சங்கர் சொல்லி அவர் ஆண்டவருக்குள்ள மரித்து விட்டார். அவருடைய மனைவியை குறித்து ஒரு சாட்சி நான் முன்பு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு சுகிர்தாவா ஏதோ ஒரு பெயர். அவர்களை பற்றி அவர் அந்த கணவரான அந்த பாச சங்கர் சொல்லியிருந்தார். அந்த மனைவி என்ன செய்வாள்னு சொல்லி சொன்னாலாம், ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை எடுத்து எழுதி எழுதி ஒரு ஒரு இந்த பிக்கி பேங்க்ல காசுகளை போடுவது போல ஆண்டவர் செய்த அற்புதங்களை எழுதி எழுதி ஒரு ஒரு இதுக்குள்ள பாஸ்கெட்டுக்குள்ள போட்டு வைப்பாளாம். போட்டு வைத்து விட்டு அந்த அந்த வருஷம் முடிவு வருகின்ற வேளையிலே, அந்த ஒரு மாதம் தொடங்குகின்ற வேளையிலே அந்த அந்த அந்த பேப்பரை எடுத்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை எழுதி வைத்திருக்கிற அந்த சாட்சியின் பேப்பரை எடுத்து வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்பாளாம். ஹலேலூயா. பாருங்கள், ஒரு கணவனால் மனைவியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான சாட்சி. அதே போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த தாவீதும் என்ன செய்திருக்கிறார், அங்கே உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். சும்மாவும் சொல்லவில்லையா, விவரித்து சொல்லுவேன். ஹலேலூயா. எனக்கு இதை விவரித்து சொல்லுவேன் சொல்லுகிறவளில ஒரு ஞாபகம் எனக்கு வருகிறது. இந்தியா தேசத்திலே நான் இருக்கின்ற வேளையிலே அவர் இப்ப பெரிய ஊழியக்காரர். அந்த நாட்கள்லயே அவர் வட தேசத்துக்கு போய் அவருடைய பிசினஸ பார்த்து விட்டு வருவார். அந்த இடத்துலயே அவர் ஊழியத்தையும் செய்வார்.
ஊழியத்தை செய்துட்டு வந்து நம்முடைய திருச்சபை தான் தாய் திருச்சபை. ஆனால் அப்படினா எத்தனையோ மாசங்களுக்கு பிற்பாடு தான் வருவார், 3 மாதமாகலாம் 6 மாதமாகலாம் அவர் வருவார். வந்து அவர் சாட்சி சொல்ல தொடங்கினால் நான் சொல்லுவேன் எப்படின்னு சொன்னா, அங்க இந்தியாவில நாங்கள் இருக்கின்ற வழியில பாய் தான் போட்டிருப்போம். நான் என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவேன், இந்த பாயில நான் படுத்துக்கிறேன், அவர் சாட்சி சொல்லி முடித்த முறையை நீ எழுப்பி விடுங்கள். அவ்வளவு தூரம் அவர் அந்த சாட்சியை சொல்லி கொண்டிருப்பார். அது தேவன் பேரில் வைத்த அன்பு. இன்றைக்கு அவர் பெரிய பெரிய ஊழியக்காரர். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செய்த அதிசயங்களை நாங்கள் விவரித்து காண்பிக்க வேணும். எனக்கு இன்றைக்கே ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை தொடங்குகின்ற வேளையிலே, அப்பொழுது பிசினஸும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டோம். பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்போ புத்தகத்தை

ஆனபடினால் பாருங்கள், தேவன் நியமித்த ஊழியம். அந்த காலத்திலே எங்களுக்கு அதை வாங்குவதற்கு எந்த பணம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் அற்புத விதமாக அந்த தேவைகளை சந்தித்த இன்னொரு முறை ரெண்டுக்கு எங்களுக்கு பணம் கட்ட முடியவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் ராத்திரி ராத்திரியோடு கொஞ்சம் பணத்தை எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லயே போட்டிருந்த, அது பாருங்கள் எவ்வளவு அற்புதமான காரியங்கள். ஹாலேலூயா, என் பிள்ளைகளுக்கு செய்த அற்புதங்கள். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மனமொடிந்து போயிருக்கின்ற வேளையிலெல்லாம் தேவன் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல அங்கே அதிசயங்கள் எல்லாம் அவற்றை விவரித்து ஆண்டவருக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்ல வேணும். உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அங்கே உங்கள் புத்தி கிட்டாத சமாதானம் வரும். சின்ன காரியமா பெரிய காரியமா இருந்தாலும் கூட, எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் முதலாவது அப்பாவுக்கு சொல்லுங்கள். அப்பாவே, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவரே, அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரசன்னத்தை கொண்டு வரும், அங்கே வழிகளை திறந்து விடும். ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹாலேலூயா. எபேசியரிலே சொல்லப்படுகிறது, கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஹாலேலூயா பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று. ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடர்ந்து அழிந்து போவார்கள். ஹாலேலூயா. நமக்கு துரத்தனங்கள் அதிகாரங்களோடு இந்த பிரபஞ்சத்தில் இந்த மண்டலத்தில் இருக்கிற அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹாலேலூயா. ஆனபடினால் யார் ஒருவரும் அங்கே நமக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் போராட்டம் வருகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவனுடைய பேர் சத்துரு, அவனுடைய பேர் சாத்தான். அவன் பாருங்கள் கொல்லவும் அழிக்கவும் பகுதிடுகிறான். ஹாலேலூயா. தந்திரமாக ஜனங்கள் மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகளை அவன் கொண்டு வர விரும்புகிறான். ஆனா ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நானும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் நீங்கள் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று. ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனபடினால் பாருங்கள், இவர் சொல்லுகிறார், அதிசயங்களை நான் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து நான் களி கூறுவேன், உமது நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லுகின்ற வேளையிலே இங்கே அடுத்த வசனம், என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். அதனுடைய துதி பாருங்கள், சத்துருவை அங்கே கலங்கடிக்கின்ற வீட்டு பெக்மேன் செய்ய அப்படித்தான் சொல்லுவார். அநேகமா அவருடைய பாடல்களை நான் பாடுவது வழக்கம். ஏன்னு சொல்லி சொன்ன அந்த பாடல்கள் சத்துருவை முறியடிக்கின்ற ஒவ்வொரு ஆயுதங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய பாடி நாங்கள் ஆண்டவரை துதிக்கின்ற வேளையிலே சத்துருக்கள் அங்கே அவர்கள் இடர் உண்டு அழிந்து போவார்கள். யோசபாத்துடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான் நடந்தது. அது நமக்கு தெரிந்த சத்தியம்தான். ஹாலேலூயா. தெரிந்த சத்தியம்தான், அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அங்கே பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி துதித்து பாடின வேளையிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் கை கலந்து அங்கே அழிந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. ஆனபடினால் ஆண்டவரிடத்திலே துதிப்பது மிகவும் நல்லது. ஹாலேலூயா. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். ஹாலேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹாலேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கம் கிருபையும் உள்ள தேவன். ஹாலேலூயா. பாருங்கள், அவர் ஒரு புறம் அன்புள்ள தேவன், அடுத்தது நீதி உள்ள நியாயாதிபதி. ஆனபடினால் தான் மனுக்குல செய்த பாவத்துக்காக அவர்கள் மேல் அன்பு வைத்தார். அதே நேரம் பாருங்கள், அந்த தண்டனையை தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். ஹாலேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஸ்ரீவேதம் நமக்கு போதிக்கிறது அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. ஆனபடினால் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்களை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். ஹாலேலூயா. அங்கே இன்னும் ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்ன, ஒரு கொடிய துர்க்குணம் உள்ள ஒருவனை நான் பார்த்தேன், அவன் இல்லை, அவன் அழிந்து போனான் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. நீ சத்ருவை தேடியும் காணாதிருப்பாய். சத்ரு சிலவள கடன் வழியிலே கூட வரலாம். அன்புக்குரிய பிள்ளைகளே, பிள்ளைகளுக்குரிய தடை வழியாகவும் வரலாம்.
நிந்தனர்களா.

0: அவமானங்கள் மூலம் வரலாம், அது எப்படியா இருந்தாலும் பற்றாக்குறையாக வரலாம், ஆனால் காலகட்டத்திலே அதை தேடியும் காணாதிருப்பாயின்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கி அவர்கள் பேரும் அவர்களோட ஒளிந்து போயிட்டு, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஹாலேலூயா. நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஊடாக போகின்ற வேளையிலே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அப்பா, இன்றைக்கும் அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். உலகத்தின் அதிபதிகள் மாறுவார்கள், 5 வருஷத்திலே மாறலாம், 2 வருஷத்திலே மாறலாம், 6 மாதத்திலேயே சில சில வேளை பதவிகள் கவிழ்த்து போடப்படலாம். ஆனால் ஹாலேலூயா, நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம், அவர் நீதியுள்ள தேவன், அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற ராஜா. ஹாலேலூயா. அவர் என்றென்றைக்கும் அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். ஹாலேலூயா. எபேசியர்ல சொல்லப்படுகிறது, அவர் அங்கே ஆண்டவருடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறார்ன்னு சொல்லி. ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்றால் நம்முடைய அப்பா, நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அங்கே சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஹாலேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இன்றைக்கு சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா? ஹாலேலூயா. அங்கே கண்ணீரோடு இருக்கிறீர்களா? நியாயம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஹாலேலூயா. நீதி இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹாலேலூயா. உம்மை தேடுகிறவர்களை, அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களை. ஹாலேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. அப்பாவை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் யார் யார் ஆண்டவரே என்னென்ன கஷ்டங்களிலே இருக்கிறார்களோ அந்த கஷ்டங்களை நீக்கி அவர்களே ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனப்பா. அவருடைய நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே, அப்பா எதிர்கால சந்ததிகளே ஆண்டு ரட்சியும் ஆண்டவரே, அப்பாங்கள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே எதிர்கால சந்ததிகள், விசுவாச குடும்பத்திலே ஊழியக்கார குடும்பங்கள்ல இருக்கிற எதிர்கால சந்ததிகள் ஒவ்வொருவரே நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோங்க தாவி. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பொருளாதார காரியங்களிலே ஐயா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுக்கும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே, உலக தேசங்கள் இருக்கிற யுத்தங்களிலிருந்து ஆண்டவரே அப்பா தேசங்களை நீங்கள் விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இலங்கை தேசத்திலே ஐயா ராஜா, உம்முடைய நீதியின் நியாயத்தையும் ஆண்டவரே அப்பா நல்ல சட்டத்திட்டங்களை நீர் கொண்டு வரும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே, அனுரா அரசாங்கத்துக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம். அதிபதிகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தைரியத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த தேசத்துல இருக்கிற புத்த விக்குகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். போலீஸ்காரர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆவிகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். வட மாகாணம், கீழ் மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தமிழ் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம். பூத வஸ்துகளிலே ஆண்டவரே அகப்பட்டிருக்கின்ற வாலிப பிள்ளைகளை நீங்க விடுதலையாக்க வேணுமா செபிக்கிறோம் கத்தாவி. ஆண்டவரே போத மறந்து விற்கிறவர்களை நீ ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். உம்முடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து இலங்கை முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ராஜா தகப்பெரியமுக்கு சோத்திரம் ஐயா. அப்பா இந்த தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தின் அலங்கோலங்களை நீ காண்கிறது மனப்பா ராஜா. ஆண்டவரே நாகரிகம் ஆண்டவர் உச்சக்கட்டத்தில் நிற்கிறதப்பா. ஆண்டவரே இந்த உடைகளிலே மாற்றங்களை நீர் கொண்டு வரும்படி செபிக்கிறோம். அது மட்டுமல்ல அப்பா ராஜா தகப்பனே ஆண்டவரே இந்த மோட்கேஜ் காரியங்களிலே ஐயா உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம். இன்ட்ரஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் படுகிற பாடுகளை நீர் காண்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே ஒரு யோசுவாவுக்காக ஆயலூர் நிமேலும் கிரியோன் மேலும் சூரியனின் சந்திரனின் நிற்க பண்ண தேவனப்பா ராஜா. ஆண்டவரே ஒரு மோசே ஆண்டவரே செங்கடலுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஐயா செங்கடலை பிளந்து தேவ ஜனங்களை கால்நடையாய் உலர்ந்த தரையில நடக்கிறது போல நடக்க பண்ணி அக்கரையிலே சேர்த்திரப்பா. ஆண்டவரே சீசர்கள் படகிலிருந்து அலர்ந்த வேளையிலே ஐயா காற்றை கடலே மடக்கி ஐயா. ஆண்டவரே தேவனே சீசர்களுக்கு ஆண்டவரே அமைதியை கொடுத்தீர். காற்றுக்கும் கடலுக்கும் அமைதியை கொடுத்தீரப்பா. என் தகப்பனாய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல வந்திருக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே 8 மாதங்கள் எப்படி போனதுன்னு தெரியவில்லை அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். திருச்சபைகளுடைய தடைகளை நீக்கி ஐயா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபதனை வேணுமா செபிக்கிறோம் கத்தாவி. இரக்கத்தின் பிதாவே உடைய கிருபுள்ள கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொரு ஆத்துமாக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஐயா வழிநடத்த வேணுமா ஆண்டவரே. உம்முடைய வல்லகரம் கூட இருந்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம் கத்தாவி. சத்தியவேத திருச்சபைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா செபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியங்களை செய்ய வேணும் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஐயா ராஜா ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா ஊழியக்காரத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஐயா எழுந்து நின்று பராக்கிரமம் செய்ய வேணும் ஐயா. பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ள பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ. பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ள பொருளும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவனோடு வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே தேவனே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதாக ராஜா. எழுப்புதல் வருவதாக ராஜா. தடைகள் நீங்கி போவதாக. ஆண்டவரே திருச்சபைகள் இருக்கிற மந்தமான சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்து இயத்திழந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினார். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். காலவேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வசனங்களோடு ஜதுதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு சாட்சிகளோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். காலை வேளையிலே அபிஷேகத்தோடு காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து சபை காரியங்களிலும் பிசினஸ் காரியங்களிலும் குடும்ப காரியங்களிலும் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கதிர்ச்சித்தமான நாங்கள் நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையிலே நாளை காலை வேளையிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen.
0: Amen.
1: Amen.
2: Recording stopped.
1: அருமையான ஆராதனையோடு தேவ ஊழியர் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை இந்திய உள்ளக ஜபங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். யுத்த பூமிகளுக்காக ஜபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய கரத்திலே ஜபங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஆமேன். இன்று 19ஆம் தேதி
2: Recording in progress.
1: இன்று 19ஆம் தேதி ஆவணி மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:29 இதுவரை நேரம் இந்த ஊழியர் பஸ்தர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனை வழிநடத்தினார். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 121:3, உன் காலை தள்ளாடவிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுடனும் எங்களுடனும் கூட இருந்து உங்கள் கால்களை தள்ளாட விடாமல் காக்கிறவர், அவர் உறங்க மாட்டார். நாங்கள் உறங்கினாலும் அவர் உறங்குவதில்லை. எங்களுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 Kings 14, Jeremiah 40, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 14:4 அதிகாரம் வெற்றி நாங்கள் நீட்டி நாளிலே பதிவு செய்து உங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம், தேவனுடன் 1 நிமிடம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வழியில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசனேம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஷியானி அவர்கள் டொரண்டோவிலிருந்து முதல் முதலாக இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிஸ்லே அம்மா லண்டன் UKயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கொழும்பு இலங்கையிலிருந்து சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த நாளிலும் சௌரி டோலி அவர்கள் வேலையில் இருப்பதனால் இணைந்தார், சென்று விட்டார். அதே வேளையில் சகோதரி ஜெனட் அவர்கள் டொரண்டோவில் தனது புத்தக வெளியீட்டக்காக வந்து வெவ்வேறு வீடுகளில் தங்கியிருக்கிறார். அதனால் அவர்கள் இணைய முடியவில்லை. இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இணைத்து வழிநடத்துவாராக. நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. சகோதரி ஐரீன் அவர்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குவார்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ்லோடம்மா.
3: அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபரைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி கத்தாவை. காலை மாலை இரவு நேரங்களிலே கத்தாவை இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமோ தேவன் எங்களுக்கு உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் தேவன் எங்கள் கால்களை தள்ளாட விடாமல் எங்களை பாதுகாத்து எங்களை கைகளில் ஏந்தி கொண்டு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை மறவாத தேவனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை தடவை உம்மை மறுதளித்திருந்தாலும் மறந்து போயிருந்தாலும் தேவன் எங்களை மறவாமல் நினைத்து கொண்டு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கத்தாவை இந்த ஜெப வேலையை அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தேவன். நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். முதலாவதாக நாங்கள் பாஸ்டர் ஐயாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நான் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. குடும்பங்களில் இருக்கிற சமாதானத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க பாஸ்டர். ஏன்னா அந்த நாட்களிலே அநேக எல்லாரும் யாருக்கிட்ட கதைச்சாலும் பார்த்தீங்கன்னா, நான் குடும்பத்தை விட்டு பிரிய போகிறேன், கணவனை விட்டு பிரிய போகிறேன், டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. பிள்ளைகளும் அதே மாதிரி குடும்பங்களிலே ஒற்றுமை சமாதானம் இல்லாதபடிக்கு பிள்ளைகளும் கேள்படிவு இல்லாத பிள்ளைகளாக இந்த நாட்களிலே அதிகப்படியான முரட்டாட்டமான பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் எங்களால் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். அதனால பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமை சமாதானத்துக்காக பாஸ்டரையா நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. அநேக குடும்பங்களிலே கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, சுகஹீனமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
4: ஆமென். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் உள்ளங்கள் அன்பு தகப்பனே, நீர் குடும்பங்களை உருவாக்கின தேவன், உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மனுக்குலத்தை உருவாக்குவதன் நோக்கமே உம்மை மகிமைப்படுத்துவதற்காக. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகள் ஒன்றானமை தேவனாகிய உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தியோடு நாங்கள் உம்மை அன்பு கூறுவது, நாங்கள் ஒவ்வொருவரை அன்பு கூற, பிறரை அன்பு கூற உடைய கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த குடும்பத்தில அந்த ஒற்றுமையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் குடும்பத்தை உருவாக்கின தேவன், ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்கள் கீழ்ப்படியாததன் நிமித்தம் அந்த வாழ்வு சீரடிந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, முதற்கொலை காயின் ஆவியிலை கொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த குடும்பங்களில உம்முடைய சமாதானம், இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்களிருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள அந்த தீமைகள் குடும்பங்களில் இருந்து அகன்று போக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல நோவாவின் நாட்களில நடந்தது போல இந்த கடைசி காலத்துல நடக்கும் என்று சொன்னீரே. மனிதர்கள் தற்பிரியராகவும் அன்பில்லாதவர்களாகவும் பாவ சாபங்களுக்குள்ள வாழுகிறவர்களாகவும் உகிழ்படியாதவர்களாகவும் இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த காலத்துல இப்படியான அந்த குடும்ப பிரிவுகளை ஏற்படுத்தாதபடி கிறிஸ்தவர்களிடத்துல இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது இந்த பிரிவுகள் ஏற்பட மாட்டாதே. ஆண்டவரே, அது ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா நாடுகளிலும் எப்படியான பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு வாலிபர்கள் கூட கணவன் மனைவி இணைந்து வாழுவதை அவர்கள் தவிர்த்து வருகிறார்கள். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட ஆண்டவரே, அந்த குடும்பம் என்பது உமக்கு பிரியமாக உம்முடைய வசனத்தின்படி கணவன் தலைவனாக மனைவி அன்பாக வாழுகிற வாழ்வை அந்த குடும்பங்களில கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து தேவனுக்கு கீழ்ப்படித்து வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களின் மேல வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த குடும்பங்களில இந்த கடைசி காலத்துல அந்த வேலையற்ற தன்மை இப்படியான பலவிதமான பிரச்சனைகளுக்கு உண்டாக அவர்களது குடும்பங்களில கடன் பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. சில குடும்பங்கள் ஆடம்பரமாக செலவு செய்து கடனை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, கணவனும் மனைவியும் இணைந்து பிள்ளைகளும் ஒற்றுமையாக கடன் அற்று கடன் நீ வாங்காய், கடன் நீ கொடுத்துடுவாய். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் வாழாதது நிமித்தம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். உம்முடைய வசனம் ஒரு பொழுதும் போய் சொல்லாது. அவர்கள் உம்மை விட்டு தங்களுடைய மாம்ச சிந்தையில வாழ்வதுதான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு குடும்பங்களில் உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தின் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படியான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். வார்த்தை இப்படி வாழும் பொழுது எந்த குறைவும் எங்களுக்கு இருக்க முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை பரத்திலிருந்து சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். இப்படியாக ஒற்றுமையாக உமக்கு கீழ்படுத்த வாழுகிற தேசங்களுடைய தேசத்தில் உள்ள மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்முடத்துல திரும்பும் பொழுது, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலேயும் சேமத்தை கொடுக்கும்படியாக அந்த தேச ராஜாக்கள் அதிகாரிகள் அந்த மக்களுக்கு உணவு தேவைகளை அவர்கள் சந்திக்கும்படியான அளவு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்கள் அந்தந்த தேச தலைவர்களுக்கு உண்டாக அதிகாரிகளுக்கு உண்டாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கிடைக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு உடன்படுவீராக. பாவ சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று ஒவ்வொரு மக்களும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற தன்மையை கொண்டு பிறாக பிசாசுதான் குடும்பங்களுடைய பணத்தை திருடுகிறவனாக, குடும்பத்தில மன குலைச்சலை உருவாக்குகிறவனாக இருக்கிறான். குடும்பத்தில் உள்ள அனைவரும் குடும்ப ஜபம் மேற்கொள்ள இயேசுவின் வழியில நடந்து பிசாசை வெற்றி கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனால் நீர் உலகத்தை ஜெயித்தீர். அதே போல நாங்களும் இந்த ஊனாய்களின் தேசத்தில ஊனாய்களுக்கு இல்ல ஆடு போல நீர் வாழ்ந்து உம்முடைய உயிரே கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல வாழ்ந்து இந்த தேச மக்களை மீட்டுக் கொள்ள நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பங்களிலேயும் சமாதானத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை கீழ்படிந்து நடக்கிற அத்தனை குடும்பங்களும் அத்தனை மக்களும் சமாதானத்தோடு அன்போடு பரிசுத்தத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ நீர் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து கூட இருந்து வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. மற்றும் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஐரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், டோலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு ஊழிய இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் நீர் கூட இருந்து உங்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கேட்கிற காதுகளை கொடுத்து உம்முடைய வார்த்தை பொறுமையே திரும்பாது. இந்த வேதா இந்த ரேடியோவுக்குள்ள போகிற ஒவ்வொரு திரும்ப வார்த்தைகளின் படியும் அவர்கள் வாழும் பொழுது அவருடைய வாழ்வு ஒரு வளமான ஆசீர்வாதமான திருமைகள் சந்திக்கப்பட்ட வாழ்வாக முத்தலான வகைகளில பாவ சாபங்களில அந்த பணங்கள் போகாதபடி நீ காத்து கொள்ளுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கடன் நீ வாங்காய், கடன் கொடுக்கிற அளவுக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூடேறும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். நன்றி பாஸ்டர். சிசிலி அம்மா தான் இருக்காங்க? நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இந்த நாட்களிலே நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆன்லைன் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நாட்களிலே ஆன்லைன்ல ஊழியம் செய்யாத முடியாத படிக்கும் அநேக தடைகள் இருக்கிறது. வானொலி மூலமாகவும் இருக்கலாம். அதிகமாக இந்த வாட்ஸ்அப் மூலமாக நடக்கிற ஊழியங்களுக்கு அநேக தடைகள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியாக இந்த ஊழியங்களை சரியாக செய்ய தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இன்றைக்கெல்லாம் 5 மணி ப்ரேயர்ல எங்களால செய்யவே முடியல. ஏன்னா உள்ளுக்கு போனவங்க வெளியில போனவங்க உள்ள வர முடியல, பேசுறது அவங்களுக்கு கேட்கல, அவங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல. அப்படியான அநேக பாடுகளின் மத்தியிலே தான் இந்த நாளிலே நாங்கள் 5 ஆகி 10 ஆகிவிட்டது நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு. இப்படியான தடைகளை எல்லாம் தேவன் எடுத்து போடணும். இந்த ஊழியங்களை நாங்கள் சரியாக நேர்த்தியாக செய்ய தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழிய ஒன்லைன் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்கம்மா. இன்டர்நெட் தடைகள் எல்லாம் வராத படிக்க தேவன் ஒவ்வொரு ஊழியங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபித்துக்கோங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இருக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசு சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து நீரே வழி நடத்தும் தகப்பன். அப்பா பிதாவே, சாத்தான் இந்த பக்கத்தால விரட்டுவான் என்று தெரியவில்லை தகப்பனே. அன்பான தகப்பனே, 4 பக்கமும் நன்மைகள் நடந்தா அதை அவன் தடுத்து போடுறதுக்கு அவன் வல்லவனாய் இருக்கிறான் தகப்பனே. அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இயேசுவே. உமது நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நீர் பெலம் கொடும் தகப்பனே இந்த மக்களுக்கு. அப்பா ஆவிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே எல்லா தடங்களையும் எடுத்து போடும் தகப்பனே. ஆகா, ஆவியானவரே ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே ஜெபிக்க வரப்போறவர்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த தடங்கள் எல்லாவற்றையும் எடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா, இந்த சங்கமவானில் வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, எந்தவித சூழ்ச்சிகளும் இல்லாமல் அசங்கம வானொலிய ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த தடங்கள் எடுத்து போடும் தகப்பனே. உம்மால் ஆகும் தகப்பனே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களுக்கு நீர் ஒரு வழிவிடும் தகப்பனே. அப்பா, இந்த தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, நீர் செய்ய போற புதுமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, எல்லா இடங்களையும் தேசங்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே, எல்லா இடத்திலும் தகப்பனே. சாத்தான் சூழ்ச்சிதானப்பா எங்களை மூழ்கி அடிக்கித்து கொண்டிருக்கின்றது. இசப்பா, நீரே துணை கொண்டு எல்லாவற்றுக்கும் வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே, எல்லா தடங்களையும் எடுத்து போடும் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த பொல்லாத தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கமவானில் என்ன குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. உமது கரங்கள் அவர் மேல் இருப்பதாக தகப்பனே. அப்பா பிதாவே, அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இசப்பா, கனா சிஸ்டர் குடும்பத்தை முத கரங்களுக்குள் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவ போய் எங்க ஜபிக்க போனாவும் அவன் செய்கைகளையும் அவ போற போய் நடத்த போற ஊழியத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவக்கு நீர் பிளம் கொடும் தகப்பனே. அவ பிளம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சிங்கமவானிலேயே மகள் எனக்கு தன் செய்தியை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவவை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ பிளப்படுத்தும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன்,
3: ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவைகளையும் அனைத்தையும் தேவ நிறைவாய் சந்திப்பாராக. நன்றிமா. தொடர்ந்து நாங்கள் குணா பிரதர் ஜெபிக்கிறீங்களா? பிறகு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா பிரதர்? ஓகே, பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்க இந்த முழு தேசங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பிரதர். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிங்க. அதே போல விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழிந்து போகணும். இந்த நாட்களிலே அநேக ஊர்களிலே வந்து விக்கிரகங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சாஸ்திரங்களுக்கும் பின்னாடி அந்த பிள்ளை சூனிய அப்படி செய்யறது இப்படியான காரியங்களே அதிகப்படியான ஜனங்கள் அதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மனம் திரும்பணும். அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா தேசங்களிலும் இருக்கிற இப்படியான ரட்சிக்கப்படாத ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேசங்களிலே தேவன் ஒரு எழுப்புதலை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபித்துக்கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களே ஆசீர்வதிப்பார்.
6: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவராயிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நானே என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமா இருக்கிறவரே, இதோ இந்த காலை வேளையிலும் கத்தாவே இந்த விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே இந்த தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களில ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மக்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் கிடந்தோம். ஆண்டவரே, எல்லாரும் அக்கிரமம் செய்து மரித்தவர்களாய் கிடந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவராயும் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தீங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவண்டு சொல்லுகிறவர. எங்களுக்கு பாராட்டின உன்னத கிருபைகளுக்காய் உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம். ஆண்டவர, பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமார் நண்டையில வரான் என்று சொன்னவர, எங்களை இழுத்துக் கொண்டு வந்து உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும், எங்களுடைய ஆய்க்கினை தீர்ப்புகள் அகற்றப்படவும், நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதி பெறவும், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக தயவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், பட்சபாதம் உள்ளவராய் இல்லை ஆண்டவர. நீர் ஆண்டவரே பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல ஆண்டவர. இப்பொழுதும் இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க ஆண்டவர. தகப்பனே, துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத தேவன், இந்த வேளையிலும் ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம், எங்களுடைய உறவுகளுக்காக செபிக்கிறோம், எங்களுடைய தாய் தகப்பன்மார்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, சகோதர சகோதரிமார்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் கர்த்தர் இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு செலுத்த வேண்டிய துதிகள் கனங்கள் மகிமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு செலுத்திக் கொண்டு கத்தாவே தகப்பனே, அவைகளுக்கு பணிந்து கொண்டு நிற்கிற இவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இவர்களுடைய இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள் அநேகரும், தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் அவரிடத்தில் வருவதற்கு கத்தாவே விருப்பம் இல்லாத இருக்கிற இவர்களுடைய இருதய கடினங்கள் உடைக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுக்கு பின்பாக நின்று ஆண்டவரே சனங்களை உம்மை நோக்கி பார்க்க விடாதபடிக்கு இவர்களை சுத்தி இருளால் மூடி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போகட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக, ஜனங்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்களாக. தேவனை குறித்து அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவை தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கும் இடம் இல்லை என்று சொல்லுகிறவர் ஆண்டவரே உம்மை அறிந்திருக்கிறார்கள் கத்தாவே. ஆனாலும் மனம் திரும்ப முடியாதபடிக்கு சத்ருவானவன் அவர்களுடைய இதயங்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிற பெருமைகளை எல்லாம் உடைத்தறிந்து தேவன் தாமே அவர்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்ப உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஆண்டவர. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் தாமே அவர்களை தொடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர. உம்முடைய கரத்துல இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர, மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர. கத்தாவே தகப்பனே இவர்கள் உம்முடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்பதை அறிந்து கொள்ள, தேவன் தம்முடைய ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர் என்பதையும், உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவராலே ரட்சிக்கப்படும்படிக்கு அனுப்பினீர் என்பதையும் உணர்ந்து கொண்டு என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே வழியை உண்டு பண்ணினீர் ஆண்டவர. அதை அவங்க புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, விக்கிரக வணக்கங்களை விட்டு அவர்கள் திரும்பட்டுமென்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. பாகால்களுக்கு முழங்கால்களை முடக்காதபடிக்கு கர்த்தருக்கு கர்த்தாவே முழங்கால்களை முடக்கி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வலோகத்து நீதி உள்ள நியாயாதிபதியான கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு அவர்கள் தங்களுடைய மனதை திருப்ப கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. தேசங்களில் நல்ல ராஜாக்கள் எழும்புவார்களாக, எசேக்கியலை போல ராஜாக்கள் எழும்பி விக்கிரக தோப்புகளை தகர்ப்பார்களாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் மாற்றங்கள் காணப்படட்டும் ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி கர்த்தாவே தேவனை தேடுகிறவர்களாய் மாறட்டும். ஜனங்களை தேவனை தேடுகிற திசைகளுக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக அதிகாரங்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே மக்களை பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட மக்கள் கத்தாவே ஆண்டவரே சாட்சியாக நிக்க உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ரட்சிக்கப்பட்ட மக்கள் விக்கிரகங்களுக்குள்ளே போகாதபடிக்கு, அந்நிய நுகங்களுக்குள்ளே பிணைக்கப்படாதபடிக்கு, அந்நிய தேவர்களுக்கு தங்களை தாழ்த்தாதபடிக்கு கர்த்தாவை வாயிராக்கிய முடியவர்களாய் நிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவர்களாக நிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனை அறிந்தவர்களாக, தேவனை புரிந்தவர்களாக நிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜீவ வார்த்தைகளை சுமக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாக நிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தவரே. அந்த வரங்களை பயன்படுத்தி ஜனங்களை விடுதலையாக்குறவர்களாக நிக்க தேவ பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதான நெருக்கடிகளை கர்த்தர் அகற்றி வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனை நம்பி நிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வலுவாதபடி நம்மை காக்கிறவரும் தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை நிறுத்த வல்லவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்க கர்த்தாவை ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் சேர்ந்து செயல்பட உதவி செய்வீராக. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்காதபடிக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி ஜனங்களை தேவனுக்கு நேராக என்ன ஆண்டவரே முந்தி போகத்தக்கதாக ஊக்குவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் செயல்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறேன் ஐயா. இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. எண்ணம் தொடர்ந்து பயணிப்பதாக, எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவசிப்பதாக, எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. தேவ ஊழியக்காரர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கமம் ஊடகத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தாவே உம்முடைய நாமம் எண்ணம் மகிமைப்படட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக கட்டுக்கள் அவுழ்க்கப்படட்டும், அநேகர்கள் விடுதலை ஆக்கப்படட்டும், அநேகர்கள் எண்ணம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு நேராக நிக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை இருக்குமானால் ஆண்டவரே கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாய் நிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி மறித்து போனாலும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள இழைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்க உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. சங்கமம் ஊடகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. லெஸ்லி அண்ணனையும் அவர் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக. எண்ணம் அவர்களுடைய வாஞ்சைகளையும் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சேர்ந்து பயணிக்கிறவர்கள் ஒரு மனதோடு பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகர்கள் எண்ணம் இணைந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஊடகத்தை தொடர்ந்து நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிஸ்டர் ஜேனட்டுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இதோ அவங்களை பலப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. இந்த தேசத்தின் காலநிலைகள் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு சுகபல ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே இந்த தேசத்துல இருந்து தங்கள் தேசத்துக்கு போகும் வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். அவங்க சாப்பிடுகிற சாப்பாடுகள் ஆண்டவரே பானங்கள் யாவும் சரீரத்துக்கு ஏற்றதாய் அமையட்டும் என நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தகப்பனே இந்த ஒருங்கிணைப்பை நடத்துகிற சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவங்களுடைய ஊழிய பாதைகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இதோ தடைகளை உடைத்து வாசல் வழியாய் உட்பிரவசித்து கடந்து போவார்கள் என்ற வசனத்தின்படியும் இயேசுவின் நாமத்துல எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக நீ செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே இந்த இணையதளத்தின் ஊடாக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ சமாதானம் நிறைவாய் இருப்பதாக, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வசனத்தின்படியும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகபல ஆரோக்கியங்கள் நிறைவாய் இருக்கட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போலவும், பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கந்துகளைப் போலவும், ஆண்டவரே கணவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படுத்தும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
3: ஆமே நானே நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் தேசங்களிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களையும் ஊதியங்கள் உங்களுடைய வேலை காரியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. நன்றி பிரதர்.
6: தேங்க்யூ. அப்படி உங்களையும் நடத்துவாராக.
3: ஆமே நாமே. தொடர்ந்து நாங்கள் சகோதரி சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
7: நான் வழியில நிக்கிறேன், ஜெபிக்க முடியாது, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வேலையில இருக்கிறேன்.
3: தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா இரக்கத்தின் தேவனே முக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே இன்றைய நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த அரபு தேசங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அரபு தேசங்களிலே கத்தாவே அந்த ரங்கமாக ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தேவன் நாளிலே கொடுக்கும்படியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்திலே கத்தாவே அப்பா அந்த அரபு தேசங்களிலே அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவனை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தடைகளையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அந்த இடங்களிலே கத்தாவே ஊழியம் செய்யறதான அப்பா மிஷனரிகள் சுவிசேஷர்கள் போதகர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக போதகர்களுக்கு கத்தாவே அநேக பிரச்சனைகள் மத்தியிலே ஊழியம் செய்யறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யாருக்கும் தெரியாம கத்தாவே அந்தரங்கமாக ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் பகிரங்கமாக ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையை தேவன் நீங்க உருவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் கத்தாவே எல்லா ஊழியர் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உண்மை உத்தமமாய் ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளை புரட்டி பேசுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களிடம் இருந்து கத்தாவே நாங்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சரியான சத்தியத்தை கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. திருச்சபையில இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். திருச்சபையில நடக்கிற சிறுவர் ஊழியங்கள், பெரியவர்கள் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இது எல்லாவற்றையும் தலைமை தாங்கி நடத்துகிறதான தலைமைத்துவத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பொறுமை தாழ்மை கத்தாவை விட்டு கொடுக்கிற தன்மை இதெல்லா காரியங்களையும் அவர்களுக்கு தேவன் நீங்க கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா இஸ்ரேல் பாகிஸ்தான் தேசங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஈரான் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நேற்றைய தினத்திலும் அப்பா துபாய் தேசத்துக்கு அவங்க அடிச்சிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அதன் மூலமாய் கத்தாவே அந்த ஜனங்களுக்கு எந்த ஆபத்துகளும் வராத படிக்க தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவே. அந்த தேசங்களிலே சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. தலைவர்களிடத்திலே கத்தாவே நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற. இந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட உண்மை அறிந்து கொள்ள உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இஸ்ரவேல் ஜனத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற அந்த யூதர்கள் கத்தாவே உண்மை அறிந்து கொண்டு கத்தாவே நீரே மையான தேவன் என்று அறிந்து கொண்டு கத்தாவே அவர்கள் உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு திருச்சபைகள் விசுவாச பிள்ளைகள் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேசத்தின் தலைவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசத்திலே இருக்கிற பொருளாதார காரியங்களை ஆசீர்வதிச்சு கொடுங்க. தேசங்களிலே கத்தாவே நல்ல விளைச்சலை அதிகரித்து கொடுங்க. நல்ல கால நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா
8: ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் வைத்தியசாலையிலே ஐசியூலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட இந்த நேரத்திலும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தேவன் பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க குடும்பம், ரீட்டா சகோதரி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே ஜன சகோதரிக்கா ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க அந்த கனடா தேசத்துல கத்தாவே அப்பா செய்யற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சகோதரியை எடுத்து தேவன் அப்பா பயன்படுத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உற்சாகத்தின் ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். அன்பின் அபிஷேகத்தால் மகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக ஜனங்களுக்கு கத்தாவே அப்பா சுவிசேஷம் சொல்ல தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் கருவியா எடுத்து பயன்படுத்துறபடியால் நன்றி செலுத்துகிறேன். என்ன நோக்கத்தோடு என்ன எதிர்பார்ப்போடு அந்த தேசத்துக்கு சென்றாங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் கத்தாவே அப்பா வந்து ஜெபித்த கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேவன் என்னையும் எடுத்து பயன்படுத்தினபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே எல்லா காரியங்களையும் கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். தொகுத்து வழங்கியவங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் மேகலா வாசவர்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். புதன்கிழமை வியாழக்கிழமை இல்லை, அவர் இணையவில்லை. ஆனாலும் நீங்கள் இணைந்து இந்த ஜெபங்களை தொகுத்து வழங்கி இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே தந்த தாலந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்துகிறவங்களையும் உங்கள் ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கால வேளையிலே வேலைகள் மத்தியிலும் எங்களுடன் இணைந்த சவரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றியோவில் இணைந்தார். வேலையில் மத்தியிலே அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார். மென்மேலும் அவர் உயர்த்தி வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சிசிலி அம்மா இந்த வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது. ஒரு சகோதரிக்கு நான் சொல்லியிருந்தேன், ஜெபிப்பது மட்டும்தான் உங்களுடைய கடமை, சபிக்காதீர்கள் என்று சொன்னேன். அவர் அதிலிருந்து வரவில்லை. அப்படியாக நாங்கள் உலகத்தில் உள்ள பிள்ளைகள் யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், சபிக்கக்கூடாது. அது எங்களுக்கு எதிரியாக இருந்தாலும், எதிரி நாட்டவர்களாக இருந்தாலும், மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் ரட்சிப்பார். அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் உருவாக்கிய கர்த்தர் உருவாக்கிய பிள்ளைகள். ஆமேன். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லா நாடுகளிலும் இந்த நாடுகளிலே வைராக்கியம் உள்ளவர்களாக, அதே வேளையிலே இந்த எங்களுடன் இணைந்து ஜெபிக்கிற ஒரு சிலர் வைராக்கியம் காரணமாக முடியவில்லை, எங்களுடைய ஊழியங்களிலும் கூட அப்படியாக இருக்கிறது. அப்படியாக வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து இணைப்பிலே இணைக்க, ஊழியங்களை செய்ய, கர்த்தருக்கு ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஐரின் அவர்களும், இணைந்த பாஸ்டர் ரஞ்சன் தாசனாயம், சௌரி சிசிலியம்மா, சௌரன் குணா மற்றும் இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். இணைந்து ஜெபிக்க முடியாமல் கடந்து சென்ற சகோதரி சாந்தி, சகோதரி கவி கவிந்தா அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையிலே இன்னொரு நேரடி ஒளிபரப்பில் இணைவோம். அடுத்த வாரத்திலே தேவ ஊழிய சகோதரி ஜெனட் அவர்கள் இணைவார் என விசுவாசிக்கிறோம். அவர் திங்கட்கிழமை கனடாவிலிருந்து பிரயாணமாகிறார். அடுத்த வாரத்திலே அவர் செய்வார் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சுத்தமான நாளை நாளும் சௌரி ஐரின் அவர்கள் இணைந்து வழி நடத்துங்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன் ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்கு ஊடாக வழிநடத்தப்பட்டோம். 6 கண்டங்களுக்காகவும் நாங்கள் ஜபித்திருக்கிறோம். எல்லோருக்குமாக ஜபித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்

கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா 24:14. பிரியமானவர்களே, வழிப்போக்கன் ஒருவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சபைக்கு சென்று வந்தான். அங்கே காணிக்கை எடுக்கப்பட்ட பின்பு அனைவரும் ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கும் நேரத்தில் அவன் எப்படியாவது கர்த்தருடைய பணத்தை திருடிவிடுவான். இவ்வாறு நீண்ட

0: குறிப்பை பார்த்தவுடன் திடுக்கிட்டான். அவன் கையில் இருந்த பெட்டி தவறி கீழே விழுந்தது. அதிலிருந்த பணமெல்லாம் சிதறி கொட்டியது. அந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்த்தனர். அவன் கையில் இருந்தது உன்னை கர்த்தர் காண்கிறார் என்று எழுதப்பட்ட அந்த சிறு துண்டு காகிதம்தான். ஆயினும் அந்த தருணத்திலே அவன் தன்னை ஆண்டவருக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுத்தான். தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அதே சபையிலேயே தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றும் வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். பிரியமானவர்களே, அவன் தன்னை உத்தமமாக கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டான். நீங்கள் மனிதர்களால் காணப்பட்டாலும் காணப்படாவிட்டாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் எல்லா கிரியைகளையும் காண்கிறார். அவர் உங்கள் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறார். காலபேயின் வாழ்க்கையில் காணப்பட்டது என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பரிசுத்தமான பயமும் உத்தமமான இருதயமுமே. உத்தமரின் கர்த்தருக்கு பயப்படும் பயமோ அன்பு நிறைந்த உத்தம இருதயத்திலிருந்து எழும் பரிசுத்தமான பயமாகும். ஆகையால் இன்று நாம் ஒவ்வொருவரும் எங்களை முழுமையாக கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து உத்தம இருதயத்தோடு அவரை எப்போதும் பின்பற்றும்படியாக தேவனிடத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 6 வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நிந்தைகளை மாற்றி நிரந்தர சமாதானத்தை தந்து ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகரின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உங்களின் சமாதானத்தை இழந்தவர்களாயும் பிறரால் பறிக்கப்பட்டவர்களாயும் வேறு சிலருக்கு நாளைய தினத்தை குறித்த கவலையினாலும் அடுத்து என்ன செய்வது என்று சிந்தித்து அதையே கண்ணோக்கி பார்த்தவர்களாய் அன்றாட வாழ்வில் காணப்படுகின்ற சின்ன சின்ன சந்தோஷம் சமாதானம் இவற்றை இழந்து போயும் தவறவிட்டவர்களும் என்றோ வரவிருக்கின்ற நிச்சயமில்லாத திட்டமிடாத சந்தோஷம் சமாதானத்தையே நோக்கி பார்த்து அது கிடைக்காத நிலையில் வாழ்க்கையில் பாதி நாட்களை தொலைத்து விட்டு கண்ணீரோடும் சரீரத்தில் பலனற்றும் தேவ சமூகத்திலும் கிட்டி சேர முடியாமலும் சத்திய வசனங்களுக்கு செவி கொடுக்காமலும் ஆவியில் ஆத்மாவிலே பலனற்றும் இருக்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உங்களில் கவலைப்படுகிறதினாலே எவன் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் குறைக்க முடியும் என்று. ஆகவே சோர்ந்து இருக்கிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாலே உங்களின் எந்த சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருளியும் சத்திய ஆவியானவர் வெளிப்பட்டும் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கின்றோம். அக்கால வழக்கத்தின்படி அவள் தீட்டு உள்ளவளாக கருதப்பட்டவளும் ஊருக்குள்ளே பிரவேசிக்க முடியாதவளுமாக இருந்தாள். அவள் தன் வியாதியை சுகமாக்க வேண்டி பல வைத்தியர்களை நாடியும் தன்னிடம் இருந்த ஆஸ்திகளையெல்லாம் செலவழித்தும் அவள் கொஞ்சமும் குணமடையாதவளாயும் காணப்பட்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று துரிதமானாள். அதற்கு தடை செய்த ஜனக்கூட்டத்தையும் தாண்டி சென்று வஸ்திரத்தை தொட்டாள். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் பெற்று இயேசுவை குறித்த சாட்சியாய் வலம் வந்தாள் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் உங்களின் சுயத்தினாலும் பலத்தினாலும் போராடி கொண்டிருக்கிறவர்களே, இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி செல்லாத பொழுது

0: அவளுக்குண்டான எல்லாம் விரயமானது, செலவழிந்து போனது. தேடிச் சென்ற போதோ எல்லா சமாதானத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டாள். அப்படியாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவிடம் உங்களையும் உங்களின் சூழ்நிலைகளையும் ஒப்புக்கொடுக்கும் பொழுது நீங்கள் இழந்த பலன், சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் போன்ற உங்களுக்கு உண்டானவைகள் காக்கப்படும், திரும்ப பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசிர்வதிக்கப்பட்டு சமாதானத்தோடே காணப்படுவீர்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலைகளைக் கண்டு அதிக பயத்தோடு காணப்படுகிறீர்களோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்களின் பயத்தை புறம்பே தள்ளுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, பிசாசிற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது எத்தனை பெரிய சூழ்நிலைகள் கூட்டமாய் வந்தாலும் அவற்றை மேற்கொள்ள முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல் சுயத்தை சாகடித்து பயத்தை நீக்கி விசுவாசத்தில் நிலைத்திருந்து சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19 தேதி புதன்கிழமை இந்த நாளிலும் ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் 11 வசனத்தை வசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலே இருந்து என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலே இருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை முடிப்பேன் என்று கர்த்தருந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 46 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே விக்கிரகங்களையும் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் எப்படியான காரியத்தை இந்த நாட்களில் செய்வார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களிலே இந்த அதிகாரத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே தெளிவாக இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். பார்க்கல, அவர் விக்கிரகங்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே எப்படி என்றால், நீங்கள் சுமந்து சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு அங்கே பாரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 வசனத்திலே அப்படி ஏன் என்று சொன்னால், அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் இந்த நாட்களிலே தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே இந்த நாட்களிலே சிறைப்பட்டு போகும். சொல்லிவிட்டு சொல்லுகிற காரியம், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியாரே, மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலே தோன்றது முதல் நான் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்திலே உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன், முதிர் வயது வரையும் தாங்குவேன் என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிற இந்த நாட்களிலே நீங்கள் எப்படியாக அந்த விக்கிரகங்களோடு இந்த நாட்கள் நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள் என்பதை குறித்து இந்த நாட்களில் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறார் நம்மிடத்திலே, நீங்கள் என்னை இந்த நாட்களிலே யாருடைய சாயலுக்கு சமமாக்குவீர்கள், யாருக்கு ஒப்பாகும்படி இந்த நாட்களை ஒப்பிடுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே இந்த விக்கிரக ஆராதனைகளை செய்கிறவர்களை குறித்து இந்த நாட்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் அந்த கல்லினாலேயோ அல்லது மண்ணினாலேயோ இந்த நாட்களை மரத்தினாலேயோ விக்கிரகங்களை செய்த நாட்களை என்ன செய்கிறார்களாம், அவர்களை தோளின் மேலே எடுத்து இந்த நாட்களை சுமந்து அதை அதன் நிஸ்தானத்திலே வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை வைக்கிற வேளையிலே பாருங்கள், அந்த இடத்திலே எந்த இடத்திலே அந்த விக்கிரகங்களை வைக்கிறார்களோ அந்த விக்கிரகம் இந்த நாட்களே அசையாதபடி இந்த நாட்களே அந்த இடத்திலே இருக்கிறதை குறித்து இந்த வார்த்தை இந்த பகுதியிலே இந்த நாட்களை வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை விட்டு ஒருவனும் இந்த நாட்களை பாருங்கள் அதை நோக்கி இந்த நாட்களை கூப்பிட்டால் அந்த விக்கிரகம் அதாவது அந்த கல்லா இருந்தாலும் சரி மரமா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் என்ன செய்யுமா என்றால் மறு உத்தரவு கொடுப்பதில்லை. அது எப்படி என்று சொன்னால் அங்கே அவன் இக்கட்டை கூட இந்த நாட்களில் அது கேட்கிறதும் இல்லை ரட்சிக்கிறதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் இதை நினைத்து இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்க என்றால் புருஷனா இருங்கள். பாதகரே இதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். உங்கள் அதாவது முந்தின பூர்வ காலத்திலேயே நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமமானவன் இல்லை என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்கிறது தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி தான் இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வருகிறார். எந்த விதமான மாற்றமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் ஆதிகாமத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த வானத்தையும் பூமியும் இந்த நாட்களிலே தேவன் நாட்களை பாருங்கள் உண்டாக்கின தேவன் இந்த பூமியை அங்கே பாருங்கள் ஒரு நிலைப்பாட்டுகளை கொண்டு வந்து அங்கே மனுஷனை உருவாக்கி மனுஷனை ஆண்டு கொள்ளும்படியாக அதிகாரத்தை கொடுத்து அது மட்டுமல்ல நானே தெய்வமண்ட அந்த உரிமையும் இந்த நாட்களை கொடுக்கிறார். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே அதை மறந்து அதை அந்த தேவனுடைய மகிமையை இழந்து இந்த நாட்களை தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பிள்ளைகளை இன்றைய நாட்களிலே பாருங்கள் ஜனங்கள் இன்றைக்கு விக்கிரகங்களை ஆராதனை செய்து விக்கிரகங்கள் நமக்கு காரியங்களை செய்யும் அதை செய்யும் இதை செய்யும் என்று சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறார்கள். அது அப்படியல்ல. சர்வ வல்லவருடைய சர்வ வல்லவராகிய ஆண்டவர் தான் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறார் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் என் நீதி சமயமாக இருக்கப்பண்ணேன் அது தூரமாக இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதமாக இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகரும் அவரே இரட்சிக்கவும் வல்லவராக இருக்கிறாரே ஒளிய இந்த நாட்களிலே விக்கிரகங்கள் நம்மை இந்த நாட்களிலே ரட்சிக்க முடியாது என்பதை இந்த வார்த்தையூடாக இந்த நாட்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அதனாலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: Recording stopped.

வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்றைய செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழிய சௌரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். ஆமீன். இந்த வேளையிலும் ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளே இரண்டு பாடல் பாடையிலும் முன்னால் பாடுங்கள். நாங்கள் இந்த ஒரு சிறிய பிரேக் எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். நீங்கள் ரெண்டு பாடலை பாடுங்கள், ஜபத்தோடு வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
2: ஓகே, தேங்க்ஸ் பிரதர். God bless you, brother. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகப்பனே, சங்கமும் வானொலியின் இடத்தில் நடத்துகின்ற நமது அன்பான சகோதரோட குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கமும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் மடித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபப்படுகிற எடுத்துக்கொண்டு தகப்பனே, ராஜா உலகளார் ரீதியில் தகப்பனே நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ராஜா இந்தந்த நாடுகளின் ராஜா தற்சமயம் போர் நடத்துவ ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தலைவர் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசி நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம் அப்படியே நீ கொண்டு வர புறமைக்காக. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே, இதுவரை இயற்கை அனைத்தங்களினாலும் நோயினாலும் மறித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழைப்பாடலை கொடுங்க ராஜா, நித்திய இழைப்பாடலை கொடுத்து அவருக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா, ஆத்மா சாந்தியை கொடுங்க தகப்பனே. அந்த அவருடைய குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க ராஜா, ஆட்டி தேட்டி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. அதுக்கு அவன் நினைச்சவன் தகப்பனே சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்க சகோதரர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பன். கண்ணீர் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துடைத்து போடுங்க ராஜா, துடைத்து போடுங்க ராஜா. முதிர் வயதான சாராளுக்கு இருப்பா நீங்கள் அப்பா, குழந்தை செல்வம் கொடுத்து ஆசீர்வதிக்க தேவனையா தகப்பனே. சௌரியமனுடைய கண்ணீர்களை துடையங்க இயேசப்பா, நித்தமும் கண்ணீர், நித்தமும் கண்ணீர், வேதனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துடைக்க போடுங்க ராஜா. குழந்தை செல்வங்களை கொடுத்து குடும்பங்களை விரித்து வேண்டுங்க தகப்பனே, விரித்து வேண்டுங்க ராஜா. கண்ணீர் நீந்தங்களை துடையங்க இயேசப்பா, துடையங்க ராஜா. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஒரு விஷயம் மனமிதங்கி மனமிதங்குங்களை அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

எங்கும் நிறைந்த யெகோவா செலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா செலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிற்கே.

ஆராதனையுமக்கே உன்னதரே.

என்பேலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என்பேலனே எம்

0: இருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ராஜா மாளிகையில் ராப்பகராய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன்.
1: அமீன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா,

என்று சொல்லி அடைத்தீரையா, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, உமக்கு எதிராய் வந்த சூனியங்களை முறியடித்தீரே, உமக்கு எதிராய் வந்த சூனியங்களை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா

0: கர்த்தாவே, நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நாம் நன்றி சொல்கிறோம், நாம் நன்றி சொல்கிறோம், நாம் நன்றி சொல்கிறோம். ஆமென் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான பாடல்கள் கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அந்த பாடல்களை ஒப்புவிக்கிறோம், ஜபங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக ஒருவரையும் திடப்படுத்துவாராக, விடுதலை ஆக்குவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரே திரும்பவுமாக சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொண்டு நாளைய நாளிலே கர்த்தரை சித்தமானால் திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளெஸ் யூ.
2: ஆமேன். உங்கள் குடும்பத்தினரையும் உங்களுடைய குடும்பங்கள் மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் ஆணூற்றி நாமும் கிடைக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு காட் பிளெஸ் யூ ஆல் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து நின்று பாடல்களுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தொடர்ச்சியாக ஒரு பாடலை கூட கடந்து செல்வோமா? ஆமீன்.
3: விடவே கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஜெபமாய் அர்ப்பணத்தோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தம்முடைய ஜீவனையே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தருளின கர்த்தர், அவரையே நமக்கு ஈவாய் கொடுத்த ஆண்டவர், அந்த கல்வாரி இரத்தத்தை, அந்த கல்வாரி அன்பை ஒருபோதும் அசட்டை செய்து விடாதபடி அந்த அன்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த கல்வாரி நேசத்திற்கு, அந்த தியாகத்திற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணத்தோடு கூட பாடி ஆண்டவர் நாமத்தை

கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாங்கள் எந்த மாயையும் பாராதபடிக்கு, மாயையினால் கிருபையை வீணாக்காதபடிக்கு உங்களையே நாங்கள் பின்பற்றி நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் பின்பற்றணும்ப்பா, உம்மையே நாங்கள் கடைசி வரை இறுதி நாள் வரை உம்மையே பின்பற்றணும். சொல்லுங்க, வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, உம்மையே பின்பற்றணும். உம்மையே பின்பற்றி வரணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி

இயேசுவேன்னு சத்தமிட்டு உங்க சத்தம் கேட்கணும். இயேசுவே கைகளை நல்லா தட்டணும். ஜீசஸ், அந்த நாமத்துல உனக்கு ரட்சிப்பு உண்டு, அந்த நாமத்துல அற்புதம் உண்டு, அந்த நாமத்துல விடுதலை உண்டு. உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா, உமை உயர்த்துவதே எங்கள் ஆசை.

0: பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். நினைந்து உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜெபங்களை கூட கடந்து செல்லுகின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவராமே ஜெபங்களை கூட வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஐயா. ஆயிரம் நாவுகள் போதாதையா, கோடி நாவுகளும் போதாதையா. அப்பா நீங்க மாத்திரம், நீங்க மாத்திரம், நீங்க தான் அப்பா எல்லா துதிகளைக்கும் பாத்திரவான், பாத்திரவான், பாத்திரவான். தகப்பனே எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. எல்லாம் உங்களை கிருபை அப்பா, உங்களை துதிக்கவும் உங்களை மாய்மைப்படுத்தவும் ஜபிக்கவும் தகப்பனே நேசிக்கவும் தந்த கிருபைக்காவும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் எங்களை தகுதிப்படுத்த நீங்களே, எங்களை ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரை பரிசுத்தப்படுத்த நீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ஜபங்கள் ஒவ்வொன்றும் கூட சமூகத்திலே ஆண்டவரே பிரீதியா இருக்கத்தக்கதா எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கிறீங்க சுவாமி, கேட்கிறீங்க சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோட முகத்தை பார்த்து ஜபிக்கிறோம் சுவாமி, உங்களோட பாதபடியில் இருந்து ஜபிக்கிறோம் சுவாமி. ஜபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பனே எங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்கு நன்றி சொல்வதாக இருக்கட்டும் சுவாமி. அப்பனே கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையானப்பா. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை சுவாமி, அங்க வெறும் மண்ணப்பா. உங்களோட கிருபைதானப்பா மட்டுமாய் ஆண்டவரே எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கிறது. அப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கேட்டாவே இந்த காலை நிலைகளுக்கா சூழ்நிலைகளுக்கா உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. கொடிய காலங்களில் வாழ்கிற அந்த மக்களுக்கா உங்களிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். மன்னிப்போட இறக்கும் உங்களிடத்தில் இருந்து சுவாமி, ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. இந்த காலங்களின் சூழ்நிலைகளை பார்க்கட்டும், உணரட்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியட்டும், நன்மைகளை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. மக்கள் இங்கு போகுது வந்து வழி தெரியாமல் தடவி கொண்டு திரிக்கிறார்கள் சுவாமி, அலைந்து திரிகிறார்கள் சுவாமி. அப்பா அவர்களுக்கு ஒரு விஷயம், ஒரு விஷயம், ஒரு விஷயம் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் இந்த மூலையில் இருந்தாலும் காண்கிறது சுவாமி, பூமியின் கடையாந்திரங்கள் எல்லாம் நீங்க பார்க்கறது சுவாமி. இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த காலங்களில் இருக்கிற மக்களுக்காக, இந்த நாட்களில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மனந்திரும் பட்டு மாண்டவரே சத்தியத்தை கேட்கிறவளாய், விடுதலை பெறுகிறவளாய், சமாதானத்தை பெறுகிறவளாய் இந்த ஜனங்கள் மாறவே மணிவிக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் எல்லப்படுகிற ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, பரிதவிப்பு வாண்டவரே, அங்கலாய்ப்பு வாண்டவரே, எங்கெல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. இவருடைய கண்ணீரை காணுங்க சுவாமி. உயிரிழப்புல பாகுவாதாரம் இழந்து ஆண்டவரே, எத்தனையோவினால நிறைந்து ஆண்டவரே வாழுகிற மக்கள் ஆண்டவரே, இவர்களுக்கு நீங்க மட்டும்தானப்பா உதவி செய்ய முடியும். நீங்க அவரு மட்டும்தானப்பா இவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியும். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனே இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களாக அப்பா. இரக்கமுள்ள தேவன் நீங்க, சமாதானத்தின் தேவன் நீங்க. ஆண்டவரே ஜனங்கள் உங்களை நோக்கி பார்க்க ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகட்டும். உங்களை நப்பு நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றெடுத்து விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இவருடைய ரட்சிப்பு ஆண்டவரே மிக முக்கியம் சுவாமி. இந்த ரட்சிப்புக்குரிய வழிகள் கதாவே எல்லா காலத்திலும் ஆண்டவரே இவர்கள் நடந்து தங்களை தாழ்த்தி ரட்சிப்பை கூட கிருபையினாலும் கூட கிருபையினாலும் கூட கிருபையின் அந்த காலத்தில் அந்த கிருபையின் காலத்தில் இந்த அனுக்கிர காலத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இவர்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு சுவாமி. அப்பா நீங்க தேவன், அப்பா நீங்க தேவன், உங்களால் தானப்பாகும், உங்களால் தானப்பாகும். ஒரு மனிதரால் ஆகாது சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக பாவியாதி, அப்பா வியாதி வியாதி வியாதி ஆண்டவரே, வியாதி கொடுமை அதிகம் ஆண்டவரே. இந்த நாட்களில் சபங்களினாலும் ஆண்டவரே, அப்பா கிப்படி ஆமையினாலும் ஆண்டவரே, வியாதி பத்தில் வாழ்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ள. சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு வியாதி கொடுமையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை வேணும் சுவாமி. நீங்க தானப்பா அந்த விடுதலை அதிகாரியாய கத்தன், நீங்க தானப்பா சிலுவையிலே சுமந்து தீர்த்த கத்தன். நீங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. விடுதலை உண்டு உண்டு சுவாமி, சுகம் உண்டு சுவாமி, சமாதானம் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. உள்ளத்தில் வந்த வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு குணமாக்குன தேவன். மாறாதவர் அப்பா, நீங்க இருக்கிறவரா இருக்கிறீன்னு சொன்னவர் இப்பொழுது ஆண்டவர் இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களும் தங்களை தாழ்த்தி குணமாய் திரும்பட்டும் திரும்பட்டு மரண தருவாயில் இருப்பார்களா, நான் கைவிடப்பட்டவர் நிலையில் இருப்பார்களா, நான் கடைசி நேரத்தில் ஆவதாண்டு சமயாத்துமாவை ஆண்டவங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வியாதியின் கொடுமை ஆண்டவரே, தாங்க முடியாத துன்பங்கள் ஆண்டவரே, வியாதியின் தாக்கம் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, இந்த நாட்களை பெருகிக் கொண்டே போறாங்க சுவாமி. இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, வியாதிகளை குணப்படுத்துங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆறுதலை கொடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. முதியோர்களாண்ட வியாதி படுக்கையில் அநாதரவை ஆறுதலற்றவர்களாய் எவ்வளவு முதியோர்களாண்ட வைத்தியசாலைகளெல்லாம் நிரம்பி வழிகிற சுவாமி. முதியோருக்கு ஆண்டவர் வேண்டிய ஆறுதலும் தாயவும் நீங்க தானப்பா, அது நீங்க தானப்பா. அதை முதியோர்களை காண்கிற தேவன் நீங்க தானப்பா. அப்பா இரக்கத்தின் தேவன் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. இவர்கள் மேலும் கூட இரக்கம் உண்டாவதாக, இரக்கம் உண்டாவது. உதவியற்ற நிலையில் இருப்பார்களானால் உதவியத்தாசுகளை செய்கிறவர்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தங்களுடைய முதிர்ந்த வயதில் ஆண்டவர் தங்களுடைய ஆத்துமாக்களை, ஆத்துமாக்களை ஆண்டவர் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உங்களிடமா திரும்பி ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. வியாதியஸ்தர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. தேசத்தில் ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாட்களில் தலைவர்களை எல்லாம் காண்க, எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லையப்பா, எங்கு பார்த்தாலும் தலைவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்பா அப்பா. உன்னேற்ற நிலையிலும் ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய மனம்புவன போக்கிலும் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற வார்த்தைகளாக இருக்கிற சுவாமி. தகப்பனே இந்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு வந்த கடைசி நாட்களில் நிற்கிற தலைவர்கள் ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு நீதி இல்லை ஆண்டவரே. நீதி புரட்டப்பட்ட ஸ்தலங்கள் கண்ணீரோடு வாழ்கிற ஜனங்கள், நீதி ஸ்தலங்கள் இன்னும் ஆண்டவரே தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே, நீதி இல்லை சுவாமி, நீதி இல்லை சுவாமி, நீதி நீதி தேவன் நீங்க. இந்த தலைவர்களுக்கு ஆண்டவரே ஆளுகை கொடுத்த தேவன் நீங்க. உங்களோட நீதியின் நியாயவருடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. ஜபிக்கிறோம் ஆண்டவர் மன்னிப்போடு இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவைகளெல்லாம் ஆக்கிரமத்தின் நிமித்தமும் கிற்படியாமை நிமித்தமும் தானப்பா துன்பம். ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பட்டும், கிற்படியட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தலைவர்கள் ஒவ்வொன்றும் தலைமைத்துவம் ஒவ்வொன்றும் அதிகாரங்களும் நன்மைக்கு இதுவாகவே நீங்க கொடுத்த அதிகாரங்கள் ஆண்டவர் நன்மைக்கு இதுவாகவே இருக்கட்ட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவளாய் வேதம் அவர்களுடைய கரங்களில் இருந்து ஆட்சியை நடப்பிக்கிறவளாய் மாறட்டும். அதில் தானப்பா எல்லா வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் வேதத்தை பார்த்து ஆண்டவரே அவர்கள் வழி நடத்தும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறோம். தேசத்தில் நிற்கிற ராணுவ வீரர்கள் அப்பா அவர்களை தான் தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர் ஊழியர்கள் இவ்வளவோ பொறுப்போடு நிற்கிறார்கள் சுவாமி. தங்களுடைய ஆத்மாவை எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறவளாய் எப்பொழுதும் ஆயத்த நிலையில் நிற்புக்கிறவளாய் இவர்கள் நிற்க வேணும் சுவாமி. தகப்பனி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தை காக்க நல்ல ஒரு சிந்தியுடையவர்களாக உண்மை உள்ளவர்களாக ஸ்தானாதிபதிகளாக இவர்களுக்கு தக்கதாக இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்று இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் கடைசி நாட்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. மனம் திரும்ப முதலாவது சத்தியத்தை நேசிக்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் கற்பனைகளின்படி வாழ்கிறவர்களாய் நடக்க வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படியா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளியா இந்த நாடு நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடைசி நாட்களில் இவ்வளவு போராட்டங்கள் அப்பா உபதேசங்களில் போராட்டம் பிசாசின் கிரியினால் போட்டு ஜனங்களின் போராட்டம் அப்பா நிறைந்த நாட்களில் ஆண்டவர் நிற்கிற ஊழியர் ஆண்டவர் வெளப்படுத்துங்க வெளப்படுத்துங்க ஆண்டவரே உண்மையும் உதாரத்துவமாய் ஆண்டவர் என்னோட ஊழியன் சொக்கதா ஆண்டவர் எதுவித துன்பம் வந்தாலும் ஆண்டவர் நிலை நிற்கத்தக்கதாய் ஊழியத்தை மாய்மைப்படுத்துகிற உலக நிற்கத்தக்கதாய் போராட்டங்களில் பிளப்பட்டு ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற உலகளை நடத்துங்க சுவாமி. விழுந்து விடாதபடி காத்து கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொடு ஜனங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ஊழியங்களில் ஆண்டவரே கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு கேட்படிந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வீணாய் விருதாய் போகாதபடி ஒவ்வொரு ஆத்மாவையும் புதுப்பிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கத்தாவே ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐயா விழுந்து போன ஊழியர் ஆண்டவரே அநேகம் சுவாமி இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே விழுந்து போய் கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார் சுவாமி. தகப்பனே காலமோ கட்டி கொண்டிருக்கிறோம் சுவாமி. காலத்தை உணர்ந்தவர்களா இவர்கள் ஆண்டவரே தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே விழுந்து போன ஊழியர்கள் அங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி. இவட நாமத்தை மாமைப்படுத்துகிறவளாய் இவட நாமத்தை உயர்த்துகிறவளாய் ஐயா ஒரு ஊழியக்காரன் ஒளிபட்டு சுவாமி. மண்ணை போல மிருகங்கள் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. ஐயா உங்களுக்கு வருகிறவரை நீங்க புறம்பே தள்ளுற தேவன் அல்ல ஆண்டவரே. வரவிழக்கணமே இல்லையாப்பா உங்களோட அன்புக்கும் மிருகத்துக்கும் தகப்பனே. இவருடைய விழுந்து போன ஒவ்வொன்றிலிருந்து இந்த ஆண்டு தூக்கி எடுங்க சுவாமி. சுவாசிகளுக்காக அரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டிக் கொண்டு ஊழியக்காக வேண்டிக் கொண்டு குடும்பங்களை சத்துருவானவன் ஆண்டவரே வஞ்சித்து விடாதபடி பாதாளத்தில் கொண்டு போகாதபடி ஆண்டவரே தூக்கி நிறுத்துங்கப்பா. நோக்கி நிறுத்த அவர்களுடைய பலன் போதாது சுவாமி. மனுஷனுடைய பலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தேவனே எங்களுடைய பலன் உங்களுடைய வழி ஆண்டவரே நீங்க தானப்பா எல்லாம் எல்லாவற்றையும் பார்த்து செய்யுங்க சுவாமி. நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களால் ஜபிக்கத்தானப்பா முடியும். அந்த மக்களுக்காக ஜபிக்கத்தானப்பா முடியும். கண்ணீரோடு உங்களை பாதப்படி வந்து ஜபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கத்துக்காக உங்களுக்கு கிருபைகளுக்காக உங்களோட மன்னிப்புகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்றி ஆண்டவர். அப்பா அந்த நாட்களில் தேசங்களில் இருக்கிற போராட்டங்கள் பஞ்சங்கள் வேலையில்லை தவிக்கிற மக்கள் ஆண்டவரே வறட்சி ஆண்டவரே எல்லாம் காரணமாயிருக்க சாபங்கள் பாவங்கள் எல்லாம் ஜனங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே சேமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி இவர் உங்களிடமாய் திரும்பட்டு இவருடைய கூக்குறல்கள் போராட்டங்கள் எல்லாம் உங்களை நோக்கி போராடுறவளாய் கூப்பிடுறவளாய் இருக்கட்டும் சுவாமி. ஒரு மனுஷியத்தால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தேவனே இவர்கள் தங்களை தாட்டி உங்களிடமாய் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட ஐயா தகப்பனி, ஒரு நேரம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் கோடி சுவாமி, பசியின் கொடுமை ஆண்டவர், பசி பசி குழந்தைகள் முதியோர், அப்பா பசியினால் ஆடுகிற எண்ணங்களுக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கப்பா, மன்னிப்பு கொடுங்கப்பா, இவர்களுடைய கீழ்படியாமையெல்லாம் நீக்கி ஆண்டவரே இவர்களை உங்களுடைய வழிகளை நடத்துங்கப்பா, மனம் திரும்பட்டும் அது ஒன்றே வழி, அது ஒன்றே வழி, இவர்கள் தங்களை தாழ்த்துவார்கள், கீழ்படி வரகளா, நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி, உணவை கொடுக்கிற தேவன் சுவாமி, தகப்பனே இவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவரை உங்களோட மாத்திரும்பி தங்களுடைய ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, இவர்களும் ஆண்டவரை மனந்திரும் பட்டும் ரசிக்க கொடுத்தும் கத்தாவே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனும், தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா, சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இந்த நாட்களில் வந்தவர் நாளைக்கு நாள், நாளைக்கு நாள், நாளுக்கு இந்த கடைசி நாட்களில் சபைகளில் உள்ள எல்லா வித குழப்பங்களும் நீங்கி ஆண்டு சபை பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, ஆயத்தமுள்ளதா எங்களுடைய வருகையில் எடுத்து கொடுக்குற சபைகளா இருக்க வேண்டும், சபையை காத்து கொள்ளுங்கப்பா, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது என்று ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி, மேற்கொள்ளுவது இல்லை, மேற்கொள்வது இல்லை, நாங்கள் எவிக்கிறோம் சுவாமி, சத்ருவானோர் இல்லாத இந்த வல்லமைகளை நாங்கள் கட்டி எவிக்கிறோம் சுவாமி, அவனுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, சபைகள் பரிசுத்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் எல்லாம் ஆண்டவர், எல்லா சபைகளும் குமிகளை ஆந்திரங்களும் கூட ரத்தினா கிரியத்துக் கொள்ள சபைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களோட வருகையில நிற்கத்தக்கதாய், ஒரு சபையும் பரிசுத்தப்படட்டும், குடும்பம் குடும்பமாய் பரிசுத்தப்படட்டும், உங்களோட வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படட்டும், இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், சபைகளுள்ள மக்களுக்கு இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு கேள்வி வருமானம் அன்பு ஆண்டவரே, சபையை நேசித்து கட்டுகிறவர்களாய் சபைகளில் இருக்கட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக்கிறோம், வெளியில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, அதிக போஸ்டலர் காலத்தில் ஆண்டவரே நடந்த ஒரு அதிசயம் ஆண்டவரே, அற்புதம் இந்த நாட்களில் அசைக்கப்படட்டும் சுவாமி, இந்த பூமியிலே ஆண்டவரே அசைக்கப்படட்டும், ஜனங்கள் ஐயாயிரம் மூவாயிரமாய் சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டும் சுவாமி, கடைசி நாட்களில் ஒரு பெரிய எழுப்புகள் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும், ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு சபைகளில் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சுவாமி, சபைகளின் திருப்போதர் உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாங்கப்பா, நிலப்படுத்துங்கப்பா, அப்பா ஊழியத்தை ஆண்டவரே அப்பா உங்களுக்கு பயந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் ஆண்டவருக்கு படியோடும் சபைகளை செய்ய கிருமை செய்து சாட்சியுள்ளவர்களா இருக்கட்டும் சுவாமி, மந்தங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பர்களா இருக்கட்டும் சுவாமி, ஆத்துகளை கொடுங்க சுவாமி, உங்களோட வார்த்தை அவர்களுடைய சுயம்பீனம் சுவாமி, நீங்க கொடுங்க சுவாமி, வார்த்தைகளை எல்லாம் கொடுத்து சபையை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க, உதவி ஊழியர்களையும் குடும்பங்கள் போதை மாற்ற குடும்பங்கள் எல்லாம் அந்த நாட்களில் ஆண்டவரை சாட்சி உள்ளவர்களா உண்மை உள்ளவர்களை ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக குடும்பங்கள் எல்லாம் இருக்கட்டும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எப்படியாவது சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, அவைகளுக்கு ஊழியர்

போகக்கூடாது. எவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறீங்க சுவாமி, அப்படியான காலத்தை இந்த நாட்கள் தந்திருக்கு. எவ்வளவு வேகமாய் ஆண்டவே டெக்னாலஜி வளர்ந்து ஊழியங்கள் ஒரு நடைபெறுகிற சுவாமி, நடத்துகிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். தங்களுக்காக அல்ல சுவாமி, தங்களுடைய காரியங்கள் சேர்த்துக்காக அல்ல சுவாமி, உங்களுடைய நாமம் ஒன்றும் அமைப்பட வேண்டும். இந்த காரியங்கள் இந்த ஊழியங்களில் ஈடுபடுக்கிற ஒவ்வொருவரும் செயல்பட உதவி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக இன்னும் ஆண்டவரை அழைக்கப்பட்ட தேசங்கள் இரண்டு தேசங்கள் அநேகமான நலங்களுக்கெல்லாம் தேவையப்பா, தேவையப்பா ஊழியர்கள் தேவையப்பா, ஆண்டவர் மிஷனரிகள் தேவையப்பா. இவர்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, இந்த நாட்களில் வாழிய பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க. கட்டாவே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய சத்தியத்தை அறிந்த ஒவ்வொருவருடைய வாயிலும் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையை கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி. காண்கிற மக்களுக்கு ஆண்டவரை சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. தாழ்வு மனப்பாழ்வுகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா, பய எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே என்றாலும் ஆண்டவர் எங்களுடைய வார்த்தை ஒரு வார்த்தை தான் சொல்லட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் மௌலியக்காரராய் சுவிசேஷர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக அப்பா அந்த இரண்டு தேசங்கள் அடைக்கப்பட்ட இடங்களில் அதற்கேற்ற நிலைகளில் இருக்கிற தேசங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் நிற்கிற ஊழியக மிஷனாரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே இவ்வளவோ பாடுகளோடு தாங்களை ஒப்பு கொடுத்து நிற்கிறாள் சுவாமி. வியாதிகளப்பா அடிக்கப்படுகிறாளப்பா சிறைச்சாலை என்று வசதிகளற்ற நிலையில் ஆண்டவர் எல்லாவித போராட்டங்களிலும் கண்ணீரோடு வாழ்கிறவர்கள் உண்டு சுவாமி. இவர்களுக்கு நீங்க தான பபலன், நீங்க தான பாருத, நீங்க தானப்பா எல்லாம். இவர்களுக்காக வேண்டி ஒரு பிள்ளைய குடும்பங்கள் எங்கிருந்தாலும் சுவாமி பார்த்து கொள்ளுறது நீங்க இவர்களை தாங்குங்கப்பா, விலப்படுத்துங்கப்பா. அசீர்வதிங்க தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. அந்த இருதயம் உள்ள மக்கள் எழும்பட்டு பூமிக்காக அல்ல சுவாமி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும். யாரெல்லாம் எங்கெல்லாம் ஊழியக்காரர் குறைகளோடு நிற்கிறார்கள் அவர்களுக்கு உதவி சக்கத்தக்கனான இருதயத்தை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்களுக்காக கொள்கிறோம். அப்பா அங்குள்ள மக்களும் ரசிக்கப்பட்டு வாழ்வாதாரம் பெற்று அவர்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் அறிவிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் நிற்கிற ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு அன்பு அன்பில்லாமே தானப்பா அந்த நாட்கள் இவ்வளவு கொடுமை. ஆண்டவர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க அதிக காலங்கள் வேறு அன்பு தணிந்து போற காலம், அந்த அன்பில்லாமேனா தானப்பா அந்த கொடிய காலங்கள். ஜனங்கள் எவ்வளவோ கொடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இரக்கமற்றவர்களாய் ஆண்டவரே தங்களுடைய சுயத்தின்படி ஆகிறவர்களாக இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுப்பனே இவர்களுக்கு ஒரு அன்பு வேணும் சுவாமி. அது நீங்க தானப்பா, நீங்க இல்லாவிட்டால் தேவனை அறியான்னு சொல்லப்பட்டவர்கள் உங்களுடைய அன்பு நான் நிரப்புங்கப்பா. தேசியப்பா ஜனங்கள் உங்களுடைய வருகைக்கு முன்னால் ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்தில் இந்த அனுக்கிரக காலத்தில் தகப்பனே உங்களுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு சுவாமி. ஐயா தனிய குடும்பங்கள் அன்பில்லையோ ஆண்டவர், கணவன் மனைவி என்று சொல்லி உறவுகள் என்று சொல்லி தவிக்கிற மக்கள் அப்போ உறவுகள் மத்தியில் எவ்வளவு போராட்டங்கள் அப்பா. ஒருவர் ஒருவர் நேசிக்க முடியாதபடி சத்துருக்களா இருக்கிற காலமா இருக்கிற சுவாமி. என் தகப்பனே இவர்கள் உங்களுடைய அன்பினால் நிறையப்படுத்து குடும்பங்களில் ஆண்டவரே நீங்க ஒருவரே ஆண்டவரே குடும்பத்தை கட்டுகிற தேவன் என்று சொல்லி குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் சுவாமி, ஒன்று சேரட்டும். முதலாவது உங்களோட ராஜ்யத்தை நீதியுக்கு இப்படியும் இவர்களுக்கு உண்டாமுடியாமல் வந்து கொள்வது. இரண்டாவது தகப்பனே தங்களுடைய தாழ்த்தட்டு சுவாமி, தகப்பனே உறவுகளோடு சேரட்டும் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரின் கண்ணை பார்த்து ஆண்டவரே உறவுகளெல்லாம் ஒன்று சேரட்டும் சுவாமி, ஒன்று சேரட்டும். உறவுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமான வாரிய பிள்ளைகள் அப்பா, அப்பா அந்த வாரிய பிள்ளைகள் ஆண்டவரை கட்டளிந்து சீரழிந்து பிசாசின் சத்தியம் தான் அவர்களுக்கு.

0: தேவ பயம் அவருடைய இருக்கட்டும், தேவ பயமேறுங்கட்டும், தேவ கட்டளைகள் இவர்களுக்கு இருக்கட்டும், தேவ நீதி இவர்களுக்கு இருக்கட்டும், வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்களை வாழ எந்த ஆலோசனையா இருந்தாலும் நீங்க திருப்புற தேவன் சுவாமி. ஆண்டவரே, ராஜாக்களின் இதயங்களை நீ கால்கள் போல திருப்புற தேவன். எந்த தீமையான காரியமாயிருந்தாலும் திருப்புங்க சுவாமி, திருப்புங்க சுவாமி. இவர்களுக்கான இப்படியா கண்டா தேசத்துள்ள ஒவ்வொரு அக்காமல் எங்களோட உறவுகளில் இருக்கலாம். இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ரட்சிக்கப்படுவோம் சுவாமி. அப்பா, உங்களுடைய வருகைக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். எங்கெல்லாம் அங்கே உறவுகள் வாழ்கிறார்கள் அந்த இடங்களில் எல்லாம் ரட்சிக்கப்படும் சுவாமி. கொண்டு கொள்ளும் வாழ்வுடைய வேணுமணி இமிக்கிறோம் ஆண்டவர், வாழ்வுடைய வேணுமணி இமிக்கிறோம். நீங்க தானப்பா அந்த வாழ்வு தேசத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் விக்கிரக ஆராதனை எல்லாம் தேசத்தை விட நீங்க அந்த தேசத்துக்கு வாழ்வு தர வேணுமணி இமிக்கிறோம் சுவாமி. தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரி சபையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருமன அன்பு உண்டாகட்டும், நீதி நியாயம் உண்டாகட்டும். எல்லா மக்களும் ஒரு மக்களால் ஆளுகை செய்யப்படும். அவன் இப்படியா தேசங்களை ஒன்றுக்கா வேண்டி ஐயா, தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அது ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறீங்க, நேசிக்கிறவன் சுயத்திருப்பா நடக்கிறவா. நேசிக்கிறோம் ஆண்டவரே, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்றோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்றோம். தேசம் உங்களுடைய சுவாமி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே அந்த தேசம் ஆண்டவரே யூத மக்கள் வந்து குடியேற வேணும் அடிப்பிக்கிறோம். நீங்கதான் சமாதான கத்தர் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்து அந்த தேசத்தை ஆண்டு கொள்ள வேணும் அடிப்பிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, இந்த வகையிலும் சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கப்பா குறைவுகள் இருந்தால் ஆண்டவர் எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க சுவாமி. தேவைகளை சந்திங்க சுவாமி. வேண்டிய சுகபலத்தை கொடுங்க, கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க. ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுவோம். ஒவ்வொரு ஊழியர்களும் சுகபலம் சமாதானம் நிரம்பட்டும். இன்னும் இன்னுமா பரிசுத்தத்தில் வளர்ந்தும் சுவாமி. சகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நீங்க ஊழியக்கார ஒவ்வொருவரையும் நீங்க மாயப்படுத்துறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் கனப்படுத்துவது. அப்பா, நீங்க வாக்கு மாறாதவர். இவர்களுக்குரிய ஊழியத்தின் கனத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்கிறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். கோடி நன்றி சொல்லுறோம். ஊழியக்கார ஒருக்கா வேண்டிக்க யாரெல்லாம் இந்த ஊழியத்தை ஈடுபட்டு உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். அப்பா, அவங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டி முக்கியம் ஐயா. இந்த காலத்துல ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களோட வாழ்க்கை முக்கியம். ஆண்டவரை போல அங்க ஆண்டவரே பிள்ளைகளை மேற்கொண்டு விடாதபடி ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்க காத்து கொள்கிற கிருபை நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். போக்களும் வரத்திலும் உங்களுடைய கிருபை அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி. இவ்விடம் நிழலுக்குள் மறைத்திருக்கிறபடி நான் நன்றி. தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். எல்லா ஜபங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஜபத்தை செய்ய வேலம் தந்தபடினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். கிருபி அப்பா, கிருபி அப்பா, கிருபி அப்பா. அப்பா, ஸ்தோத்திர கணமன் துதி மகிமை நீங்கதம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்தீர்கள். கத்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கத்திரி சித்தமானால் இன்னும் ஒரு ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ்.
0: ஆமேன், ஆமேன். உங்களையும் கத்தர் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இதுவரை நிரந்த ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜெப வழி கூடாக வழிநடத்தினார். கத்தர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே போய்ப்போம். அடுத்து நாங்கள் ஒரு சில ஆமீன் நாங்கள் அடுத்து வீத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோமா? ஆமீன். அதுக்கு முன்னதாக ஒரு பாடலோடு நினைவோம்.

0: ஆமீன். தேவ ஊழியர் நம்பி தந்திருக்கிறார், கேட்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமா? ஆமீன்.
1: Recording in progress.
2: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 19th of August 2026, and the topic for today is You Are a Spirit Being. The opening scripture is taken from 1 Thessalonians 5 verse 23. And the very God of peace sanctify you wholly, and I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. To live effectively as a Christian, you must understand your true nature and identity. If you define yourself merely by what you see in the mirror or what you feel in your body, you'll be limited to the natural realm. But the word reveals something deeper. You are a spirit being, created in the image of God, living in a body and expressing yourself through a soul. This is foundation to understanding your life in Christ. The Bible says in James 2 verse 26, the body without the spirit is dead. The real you is the spirit. The body is the house where the spirit lives. When the spirit departs, the body ceases to function. It may still be complete in form, but it's lifeless, because the real person, the spirit, is gone. This is why you are not to relate to life through your senses. Live from inside out. Don't try to reach God externally. Relate to Him from your spirit. You are alive to Him through your spirit. Jesus said that which is born of the spirit is spirit in John 3 verse 6. When you were born again, your spirit was recreated. You didn't become a spirit, you were always a spirit, but now you are a God-born spirit, alive with eternal life. Hallelujah. The Apostle Paul also affirms in Romans 8 verse 6, for to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. Your life is designed to be lived from the spirit, not from the senses. Many struggle because they are more conscious of their body than the spirit. No, live from your spirit. Speak from your spirit. Hallelujah. Your spirit knows God. That's where the light of God is. That's where the Holy Spirit lives. You are one spirit with the Lord. The Bible says, but he that is joined into the spirit, into the Lord, is one spirit, in 1 Corinthians 6 verse 17. Live with this consciousness that you are a spirit being, alive with the life of God. Therefore, today, express His nature and the fullness of His life in you. Glory to God. Let's pray. Please repeat after me. Dear Father, you are great and greatly to be praised. Thank you for the life of Christ in me. I am alive unto you and unto the realities of the kingdom. I live from my spirit, expressing your life and nature. Therefore, I walk in victory, dominion, and excellence. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஜீவன். ஆரம்ப வசனமாக 1 தெசலோனிக்கேயர் 5:23 பார்ப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவராக திறம்பட வாழ்வதற்கு உங்களுடைய உண்மையான இயல்பையும் அடையாளத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணாடியில் நீங்கள் காண்பதையோ அல்லது உங்கள் சரீரத்தில் உணர்வதையோ வைத்து மாத்திரம் உங்களை வரையறுத்து கொண்டால் இயற்கையான உலகத்திற்குள் மட்டுமே நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்னும் ஆழமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவன். ஒரு சரீரத்தில் வாழ்ந்து உங்கள் ஆத்மாவின் மூலமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு அடிப்படையான சத்தியமாகும். வேதாகமம் யாக்கோபு 2:26 ஆவியில்லாத சரீரம் செத்துதாயிருக்கிறது போல என்று கூறுகிறது. உண்மையான நீங்கள் உங்கள் ஆவியே. சரீரம் என்பது ஆவி வசிக்கும் வீடு. ஆவி சரீரத்தை விட்டு பிரியும் போது சரீரம் செயல்படுவதை நிறுத்திவிடுகிறது. அதன் உருவம் முழுமையாக இருந்தாலும் அது ஜீவனற்றதாகி விடுகிறது. ஏனெனில் உண்மையான நபராகிய ஆவி அங்கிருந்து சென்று விட்டது. இதனால்தான் உங்கள் புலன்களின் மூலமாக வாழ்க்கையை அணுகக்கூடாது. உள்ளிருந்து வெளியே வாழுங்கள். தேவனை வெளிப்புறமாக அடைய முயற்சிக்காதீர்கள். உங்கள் ஆவியிலிருந்து அவரோடு உறவாடுங்கள். உங்கள் ஆவியிலே நீங்கள் அவருக்கு உயிருள்ளவர்களாயிருக்கிறீர்கள். இயேசு ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கிறது என்றார் யோவான் 3:6. நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது உங்கள் ஆவி மறு சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போது தான் நீங்கள் ஒரு ஆவியாக மாறவில்லை. நீங்கள் எப்போதும் ஒரு ஆவியாகவே இருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் தேவனால் பிறந்த ஆவியாக நித்திய ஜீவனோடு உயிருள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை உறுதிப்படுத்தி ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று கூறுகிறார். உங்கள் வாழ்க்கை புலன்களிலிருந்து அல்ல, ஆவியிலிருந்து வாழப்படுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அநேகர் தங்கள் ஆவியை காட்டிலும் தங்கள் சரீரத்தை குறித்தே அதிக உணர்வுள்ளவர்களாக இருப்பதால் போராடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் ஆவியிலிருந்து வாழுங்கள். உங்கள் ஆவியிலிருந்து பேசுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆவி தேவனை அறிகிறது. அங்கே தான் தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது. அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் கர்த்தரோடு ஒரே ஆவியாக இருக்கிறீர்கள். வேதாகமம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனோ அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று 1 Cor 6:17 கூறுகிறது. ஆகவே நீங்கள் தேவனுடைய ஜீவனோடு உயிருள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவர் என்ற உணர்வோடு வாழுங்கள். எனவே இன்று உங்களுக்குள் இருக்கும் அவருடைய சுபாவத்தையும் அவருடைய ஜீவனின் பரிபூர்ணத்தையும் வெளிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, நீர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். என்னில் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனுக்காக உமக்கு நன்றி. நான் உமக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிஜங்களுக்கும் உயிருள்ளவனாயிருக்கிறேன். நான் என் ஆவியிலிருந்து வாழ்ந்து உம்முடைய ஜீவனையும் சுபாவத்தையும் வெளிப்படுத்துகிறேன். ஆகையால் நான் வெற்றியிலும் ஆளுகையிலும் மேன்மையிலும் நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: லோ பாஸ்டர்.
1: ஆமேன்
0: ஆமேன். நினைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒரு செகண்ட் இல்லைங்க.
2: Recording in progress.
0: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள், பெரிய திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இருந்து இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறார். கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்திருந்த வார்த்தைகள் மூலம் பேசுவாராக, வழி நடத்துவாராக. எடுத்து வருகிற ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு, அவரையும் அவர் சபையையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு, இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you. ஆமேன்.
1: God bless you brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையிலே தேவனுடைய சத்தியத்தை உங்கள் மத்தியில் போதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாம். போன வாரத்தில் நாம் பார்த்தோம், ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அந்த ஒரு வசனத்தில் பிசாசினுடைய கிரியைகளை எப்படி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித்திருந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம், உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் வல்லமை, அந்த வல்லமை அவர் சுவிசேஷத்தில் கிராம கிராமமாய் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற எல்லா இடங்களிலும், மலைகளிலோ கடல் ஓரத்திலோ கிராமத்திலோ எந்த இடத்தில் அவர் சென்றாலும் சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய நாமத்தை அவருடைய வல்லமையின் மூலமாக மகிமைப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
3: அவத்தில் விழும்
1: அடிப்படையில் இரண்டாவது பகுதியை நாம் பார்த்தோம். பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்டவர்கள் விடுவிக்கிறவராய் அவர் சுற்றித்திரிந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதே வசனத்தில் மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து, பசுத்தாவினுடைய வல்லமை குறித்து உங்கள் மத்தியிலே நாம் பேசுவதில் மிக
3: மகிழ்ச்சி
1: அடைக்கிறேன். தேவன் அசுரனாகி இயேசுவை பசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித்திருந்தார். இரண்டாவது பகுதியை குறித்து பிசாசினுடைய வல்லமை குறுகி போகவில்லை, எடுத்து விடவில்லை, அவனுடைய வல்லமை செயல்படுகிறது. ஆனால் அவனுடைய வல்லமையை சிலுவையிலே இயேசு கொன்றார் என்பதை குறித்து, பிசாசின் கிரியைகளை அழிக்க குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளில் இயேசுவானவர் பெற்ற அந்த பசுத்த ஆவினுடைய அபிஷேகம், அந்த பசுத்த ஆவினுடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுத்தது, வியாதியிலிருந்து குணமாக்கினது, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், சாப கட்டுகள் உடைக்கப்பட்டது, பூமி மீது உன்னி நிமித்தமாக சாபம் என்று ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவனை சபிக்கவில்லை, பூமியை சபித்தார். அவன் வாழப்போகிற பூமியை சபித்தார். பூமியின் மீது அவனால, அவன் குற்றத்தினால, அவன் செய்த பாவத்தினால, அவன் தேவனுடைய கட்டளையை மீறினபடினால பூமி சாபத்தை விட்டாதே. அந்த சாபம் பூமியின் மீது இருந்தது. அது பழைய ஏற்பாட்டு முற்றிலுமாக அது தொடரப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்த பிறகு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. இயேசுவின் மூலமாக பாவ மன்னிப்பு, இயேசுவின் மூலமாக அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக சாப கட்டுகள் உடைக்கப்பட்டது. தகர்த்தெறிந்தார். சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அந்த சபிக்கப்பட்ட சிலுவையிலே அவர் தொங்கினார் என்றால் நம் தலைமீது இருந்த முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவ கோபாக்கின வந்து தேவ கோபாக்கின நிமித்தமாக சாபங்கள் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வந்த அதை இயேசு முதலாவது அவர் இந்த பூலோகத்தில் வந்து அந்த கிருபையின் காலத்தில் என்றைக்கு அவர் பூமியில் காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு இந்த பூமி தலைக்கீழாய் மாறினது, சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றது. சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் அந்த பூமியின் மீது சிதறும்போது இந்த அகில உலகத்தையும் ஆளு செய்கிற பிசாசினுடைய வல்லமை அழிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த சாபங்கள் தேவ கோபாக்கினைகள் அழிக்கப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்ரம் சோத்ரம். அவர் ஒருவரே பசுத்தராயிருக்கிறார், அவர் ஒருவரே மாறாதவராயிருக்கிறார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அப்ப இந்த பசுத்த ஆவினுடைய வல்லமை கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அவரை நிரப்பின அந்த பசுத்த ஆவி அவர் தான் சொன்னார். இயேசுவான சொன்னார், பசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்று. அவருடைய சத்தியம் உன்னை உங்களை விடுதலையாக்கும் என்று அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் போதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவராய் நம்மதிலே அசைவாடுகிற தேவனாய் கடந்து வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எருசலேமை விட்டு நீங்கள் போகாமல் பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போ காத்திருக்கிற ஜீவியம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஒவ்வொருவராய் அர்ப்பணித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போன பிறகு எல்லோருக்கும் ஒரு உயிர் மீட்சி கொடுத்தது, எல்லோருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்தது, எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தது, எல்லோருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்தது. ஏனென்றால் மரித்தாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மரணத்தை வென்றவராய் உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறை இன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உயிரோடு எழுந்த கர்த்தர். இந்த உயிரோடு எழுந்த கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிரோடு எழுந்தவர் தான் அவர்களோடு பேசினார், காத்திருங்கள். ஆமா, மேலறையிலே கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியினுடைய ஆவினால அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால அபிஷேகம் நிரப்பப்படுவதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போ நடந்தது என்னவென்றால், அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றப்பட்டது. என்ன வாக்கு சொன்னார்? அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா சமாரியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி நிரப்பிய பிறகுதான் நீ சாட்சியா இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாதாக. சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருப்பார்கள். அதாவது கிறிஸ்துவுக்கு உண்மையாக உள்ளவர்கள் சாட்சி உள்ளவர்களாய், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சாட்சி உள்ளவர். யார் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றார்களோ அவர்களுக்கு பற்றி எரியும் விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலும் தெய்வ பக்தியிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறதெல்லாம் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று அவருடைய சத்தியத்தை வைத்து வாழ்ந்து காட்டுவதற்கு போராடுகிற விசுவாசிகள் இந்த உலகத்தில் உண்டு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் வரும்போது பலனடைந்து, அப்போ ஒவ்வொருவரும் விசுவாச வாழ்க்கையில் பலனடைவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்ரோண்டாதாக. யாரார் இந்த மாலை இந்த நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் உங்களை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நிரப்பக்கூடிய வசனம். பலன் பரிசுத்த ஆவியினாலே கிடைப்பது. சங்கீதக்காரன் 18 சங்கீதத்தில் சொல்ல, என் பலனாகிய கர்த்தாவே. இந்த உலகத்தில் இருக்கிற பலன்கள், வயசான நேரத்துல சில விட்டமின் எல்லாம் நம்முடைய பாடியிலிருந்து குறையும். அதற்கு ஏற்றபடி பேலன்ஸ் பண்ண வேண்டும். அதை பேலன்ஸ் பண்ணலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் அடைந்து விட்டால், பரிசுத்த ஆவியை தவிர அவருடைய சத்தியத்தை தவிர உனக்கு உயிர் மீட்சி கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பலனடைய வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவராயிருந்து, அவர் போதுமானவராயிருந்து நம்மை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் பரிசுத்த ஆவி. சாட்சி உள்ளவர்களா இருக்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்காக சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். முதலாவது சாட்சியாய் வாழ்வதே, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை வைத்து வாழும் போது நாம் அவைகளுக்குள் கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. பலவீனம் அடைந்தவர்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாது. பலன் கொண்டவர்கள் பக்தருடைய பலத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் நிரப்பப்பட்டவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதியிலே பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாய் சாட்சியாய் இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் யார் என்றால் மகா பரிசுத்தமுள்ள தேவன், மகா பரிசுத்தமுள்ள வார்த்தையை நம் இதயத்தில் விதைத்திருக்கிற தேவன், ஒருபோத மாறாதவர். மனிதன் மாறலாம், கர்த்தர் மாறுவதில்லை. அவருடைய சத்தியத்தில் மாறுவதில்லை, அவருடைய நீதியில் மாறுவதில்லை, அவருடைய உண்மையில் மாறுவதில்லை. ஏ அவருடைய நாமத்திலே மாற்றம் கிடையாது. அவருடைய நாமத்தின் வல்லமை குறுகி போவது கிடையாது. அவருடைய நாமத்தின் வல்லமைக்கு அளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால கட்டத்தில் நம்மதிலே கிரியை செய்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவினாலே. நாம் பரிசுத்த வார்த்தைகளை பெற்று வாழ வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா கிறிஸ்து சொன்ன எல்லா சத்தியத்தை நினைவு கூறுகிறவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையானது இந்த பரிசுத்த ஆவியினுடைய உதவி. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் பலனாய் இருக்க வேண்டும், நம்மை பலப்படுத்துகிறவர். தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அந்த உயர்த்தப்பட்ட நாமம் அவர் தான் நமக்கு வாக்குத்தத்தை கொண்டு வந்தார், கொடுத்தார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஒவ்வொரு விசுவாசியும், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அவருடைய வசனத்தை வைத்து வாழ்கிறோமா? அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்கிறோமா? அவருடைய சத்தியம் நம்மை விடுதலை கொடுத்தது, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்தது, பாவ அடிமை தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தது, சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆத்மாவை மீட்டது அவருடைய சத்தியம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், அவருடைய இரத்தம் நமக்கு துணையாய் நின்றது. ஆகவே அவரை பின்பற்றுகிற நாம் பரிசுத்தத்தோடும் தெய்வ பக்தியோடும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வையாகவும் பிரசித்தப்படவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். என்ன கருமையானவளே, ஆவியானவர் அவர் மேல் இருந்தார், இயேசுவின் மேல் இருந்தபடினாலே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். இந்த சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள். இவர்கள் எல்லோரையும் அவர் நோக்கி பார்த்தார். அவர்களை தள்ளாதபடி தரித்திரருக்கு இந்த சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டது. ஒன்றும் இல்லாதவன், அடிமையாயிருக்கிறவன், ஏழையாயிருக்கிறவன், தரித்திரத்தில் வாழ்கிறவன், வாழ்க்கையில ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று உலகத்தாரும் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களையும் தரித்திரர் என்று சொல்லும் பொழுது ஆகாரத்திற்கு வசதி இல்லாதவர்கள், பணத்திற்கு வசதி இல்லாதவர்கள், வேலை திண்டாட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த வல்லமுள்ள சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், மேன்மையான சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு போய் சேர்த்தார். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கினார். தரித்திரருக்கு மாத்திரம் சுவிசேஷம் அல்ல, இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இதயம் நொறுக்கப்பட்டவர்கள், நொறுங்கினவர்கள், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே தேவனுடைய சத்தியம் நம்மோடு இடைப்படுகிறது. இயேசு யார் என்றால், இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற கர்த்தராய் இந்த உலகத்தில் வந்தார். நம்முடைய இதயத்தின் காயத்தை ஆற்றினவர், காயப்பட்ட நம்மை குணமாக்க வந்தவர். நம்முடைய ஆத்துமாவிலே காயப்பட்டிருந்தோம், ஆத்துமாவை குணப்படுத்த வந்த கிறிஸ்து அவர். அவரையே நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக்கவும். சிறைப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள், குற்றவாளி என்று நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட முடியாதபடி தன்னுடைய குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். அப்போ பிசாசின் அநேக குற்றவாளிகள் உண்மையான சிறைச்சாலையில் சென்றார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை செய்தபடினாலே, கர்த்தருடைய கட்டளை உடைத்தபடினாலே, கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினாலே பாவத்தினுடைய அடிமைதனத்திற்கு கடந்து சென்று விட்டோம். நமக்கு சிறைப்பிடித்து கொண்டான் பிசாசு பாவம் செய்வதற்கு. அவன் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும், பாவத்தை செய்ய தூண்டி விடுகிறவன் அவன். குற்றம் தொடருவதற்கு நம்மை திசை திருப்பி நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறைப்பட்டவர்களுக்கு, பாவ சிறையிலும் சாபத்தினுடைய சிறையிலும் பிசாசினுடைய அடிமைதனத்தினுடைய சிறையிலும் இருளின் அதிகாரத்தினுடைய சிறையிலும் இருந்த நம்மை விடுதலை ஆக்குகிற விடுதலையின் நாயகனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நம்மை விடுதலை ஆக்கினார், விடுதலை ஆக்கப்பட்டோம். குருடனுடைய பார்வைக்கு பிரசித்தப்படுத்தவும். ஒரு குருடன் இருக்கிறான் என்றால் அவன் இருளில் வாழ்கிறான், இருளினுடைய வாழ்க்கை அவனை சூழ்ந்து வருகிறது, இருளால வாழ்க்கையே அவன் இந்த உலகத்திலே கண்டடைகிறான். அவனால எதையும் செய்ய முடியாது. அநேகர் பிச்சை எடுக்கிறவர்களாய் மாறுகிறார், அநேகர் மற்றவர்கள் நம்பி வாழக்கூடிய நிலை. அவர்களால் எதையும் செய்ய முடியாது. கண் பார்வையை இழந்த பிறகு வாழ்க்கையெல்லாம் இருளா இருக்கும் போது எந்த வேலையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. தன்னால இந்த காலகட்டத்திலே குச்சியை வெடித்து நடந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் தன் பார்வை இழந்த பிறகு அவ்வளவுதான். நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், பிசாசினாலே நொறுங்குண்டவர்கள், அநியாயத்தினாலே நொறுங்குண்டவர்கள், வேதனையினாலே நொறுங்குண்டவர்கள், கண்ணீரினாலே நொறுங்குண்டவர்கள், இவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தராய் சிலுவையிலே தொங்கினார், சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். சிந்தப்பட்ட இரத்தம் உனக்காக எனக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நாம் தேவனுடைய ஆவினாலே பிசாசை துரத்துகிறோம். அந்த பசுத்தாவி நமக்குள்ளே இருக்கும் போது அந்த அசுத்தாவி எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு பசுத்தாவி கொடுக்கிறார். அப்ப பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்லே ஆவி ஆத்துமா சரீரம் இருக்க வேண்டும். விசுவாசிகளை துரத்துகிற விசுவாசியா இருக்க வேண்டும். நம்முடைய மைண்டில் வருவான், நம்முடைய இதயத்துல வருவான், நம்முடைய ஆத்மாவில வருவான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா எழும்புகிறவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ள விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்றால் பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்குள் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 15:13 இவ்விதமாக சொல்லுகிறது, பசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாக்கும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே. அப்போ ஒவ்வொருவருக்கும் பசுத்த ஆவினுடைய பலன் தேவை. அவருடைய பலத்தை

கீழே கத்தரை விட்டு தூரமாய் போகிற வாழ்க்கையாய் மாறும். ஆனால் பசுத்த ஆவினுடைய பெலன் நம்மை ஆட்கொள்ளும் போது, பசுத்தாவி நம்மோடு கூட இருக்கும் போது, பசுத்தாவினுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கும் போது, அவர் நம்மை ஆளுகை செய்யும் போது, பிசாசு எந்த காரணத்திலும் நம்மை தொடமாட்டான். ஏன்னா பசுத்தாவி உள்ளே இருக்கும் போது அவனுக்கு எச்சரிப்பு செல்லும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், பிசாசை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிறவர், சோதனைகளை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிறவர், கண்ணீரை துடைத்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படி. அப்போ நம்முடைய விசுவாசம் எங்கே நிற்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நிற்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நிற்கிற விசுவாசித்தான் நிலையாய் நிற்பான். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. என் விசுவாசம் பலப்படுவது பரிசுத்தாவினாலே, என் விசுவாசம் பலப்படுவது அவருடைய சத்தியத்தினாலே. அவருடைய சத்தியத்தை நான் பின்பற்றும் பொழுது, அதில் நிலைத்து நிற்கும் போது என் விசுவாசத்தில் பலன் அடையும். அதுக்குதான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்மியானவளே, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறோமா? கேள்விக்குறி. பசுத்தாவி இல்லாதபடி உறுதியாய் நிற்க முடியாது. பசுத்தாவி இல்லாதபடி நீ வாழ்க்கையிலே எதையும் முன்னேற முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தேவ சத்தியத்தை கேட்கின்றவர்களே, உங்களுடைய விசுவாசம் பலவீனம் அடையக்கூடாது, உங்களுடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகக்கூடாது, உன் விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது, உன் விசுவாசத்தில் நீ தள்ளாடி நடக்கக்கூடாது பசுத்த வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தினாலே நிற்க வேண்டும், சொந்த பலத்தினால அல்ல, தேவனுடைய பலத்தினாலே நிற்கக்கூடிய ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. இந்த பிரசங்கம் வந்து மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, இது பசுத்தாவினுடைய ஞானத்தினாலே, பசுத்தாவி கொடுக்கிற அந்த வசனத்தினாலே நாம் அவரை பின்பற்றுகிறோம், அவருக்குள் நிலைத்து நிற்கிறோம், அவர் நமக்குள் வாழ்கிறார். ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு தேவ வசனமும் பசுத்தாவினுடைய ஞானத்தினாலே, பசுத்தாவினுடைய பலத்தினாலே வருவது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆவினாலும் ஆவினுடைய பலத்தினாலும் வழிநடத்தப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். இந்த உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஞானத்தினாலே நாம் வளர வேண்டும்.

0: பசுத்தாவினுடைய உதவி உனக்கும் எனக்கும் தேவை. பசுத்தாவி வந்து சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார். நீ ஒவ்வொரு நாளும் பசுத்தாவினுடைய பலத்தை பெற்று வாழ வேண்டும் என்றால் பசுத்தாவி போதிக்கிற அந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த சத்தியம் நம்மை ஆட்கொள்ளுகிறது, அந்த சத்தியம் நம்மை வழி நடத்துகிறது, அந்த சத்தியம் நம்மை வாழ்க்கையில் இருளை அகற்றுகிறது, அந்த சத்தியம் நமக்கு ஒளியாய் மாறுகிறது, அந்த சத்தியம் நமக்கு விடுதலையாய் மாறுகிறது. செய்கிற தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய எச்சரிக்கிற ஒரு ஆவியானவர் உண்டு. யார் தவறு செய்தாலும் அந்த தவறை கர்த்தர் எச்சரிக்கிறவராயிருக்கலாம். கர்த்தருடைய பசுத்தா நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவன் சொன்னான், யோவான் ஸ்தானகன் சொன்னான், எனக்கு பின்னாக வருகிறவர் பசுத்தாவினாலும் அக்னியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் என்று யோவான் ஸ்தானகனே சொன்னான். பசுத்தாவியை குறித்து அவன் சொன்னான். அவன் கர்த்தருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும் போது அந்த பசுத்தாவி இறங்கி வந்து அமர்ந்தார் கிறிஸ்துவின் மீது. அந்த பசுத்தாவினுடைய அபிஷேகமும் வல்லமையும் நிரப்பப்பட்டவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவர் செய்த இந்த உலகத்தினுடைய சுவிசேஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலும் பசுத்தாவினுடைய அபிஷேகம் வல்லமை அவரை பின்தொடர்ந்தது. அந்த பசுத்தாவினுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே வாழ்க்கையிலே பசுத்தாவினுடைய வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும். இந்த பசுத்தாவினுடைய பெலன் நம்மை நிரப்ப வேண்டும். அதே கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் இந்த நாளிலே பார்த்தோம். காத்திருங்கள் என்றார், காத்திருந்தவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பசுத்தாவி வரும்போது பலன் அடைவீர்கள் என்று. ஆமா, 2:4 அப்போஸ்தல புத்தகத்தில் பசுத்தாவி இறங்கி வந்தார், நிரப்பினார். அவருடைய நிறைவு முற்றிலமாக தலைக்கீழாய் மாற்றினது. எழும்பி பிரகாசித்தார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியத்தின் மூலமாக யூத ஜனங்களோ புறஜாதிகளோ விடுதலை ஆவதற்கு இந்த பசுத்தாவின் மூலமாய் அருளப்பட்ட வார்த்தையை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆகவே முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் மீட்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 38:2-38 அப்போஸ்தலரில் அவர் பிரசங்கம் பண்ணின பிறகு அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம், அனுதினமும் சபையிலே விசுவாசிகள் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவிலே, இந்த வேளையில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையானது பசுத்தாவினுடைய பெலன். விசுவாசத்தில் நிற்பதற்கும் பசுத்த வாழ்க்கையில் வாழ்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் இருளை மேற்கொள்வதற்கும் பிசாசு எதிர்த்து நிற்பதற்கும் பாவத்தை தன் சிந்தனையிலோ தன்னுடைய இதயத்திலோ அவைகள் ஆட்கொள்ளாதபடி நாம் அவைகளிலிருந்து விடுதலை பெற அவைகளை எதிர்த்து நிற்க கர்த்தருடைய ஆவியானவர் பசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த பசுத்தாவினுடைய பலனை பெற்று விசுவாசத்தில் வாழ்வோம். அவருடைய துணை தான் நமக்கு அவசியம். அவர் சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துகிறவர். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தேவை. நம் ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இதயத்தையும் பலப்படுத்துகிற பசுத்தாவி. அந்த பசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்கும் போது அவர் செய்கிற கிரியைகள் நாம் பலனடைந்து விசுவாசத்தில் ஓங்கி பிரகாசிக்க பற்றி எரிய கிறிஸ்துவுக்காக வாழ, கிறிஸ்துவுக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெப செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகி இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். பசுத்த ஆவியினுடைய வாக்கு தத்தத்தை கொடுத்து சென்று பசுத்த ஆவி உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி வந்தார். மேல அறையில் இருந்தவர்களை நிரப்பினார். அவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள். உமக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாயிருந்தார்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பசுத்த ஆவினுடைய பலத்தினாலே நிரப்புவீராக, பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலே நிரப்புவீராக. இந்த சத்தியத்தை வைத்து வாழவும், சத்தியத்தில் நிலைத்து நிற்கவும், அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை தேவ பலத்தினாலே நிற்கவும் கிருபை தருவேனும் என்று செபிக்க கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி, உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவருக்கும் துணையா நிற்கட்டும். ஆசீர்வதியோ இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்லபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். பரிசுத்தாவியானவரை தந்து வழி நடத்துகிற கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாயிருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளை மறு உழைப்பிலே கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவார்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்திரை வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கத்திர தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலேயே போய்ப்போம் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் ஆமாம், உங்களுக்கு சாட்டர்டே பின்னிரன் நேரம் இருக்குமா? 6:30
0: என்ன கேட்குறீங்களா?
1: ஆமாம், சாட்டர்டே பின்னேரம் 6:30 செய்தி கொடுக்க உங்களுக்கு டைம் இருக்குமா?
0: டைம் இருக்குது.
1: ஓகே, அப்போ சாட்டர்டேக்கு உங்களை போட்டு விடுறேன். நீங்கள் அதே வழியிலே ரிமைண்டர் தாரன் கத்தர் வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
0: ஆமேன்.
1: அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பவுல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சார்பிலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு சிரமமாக சனிக்கிழமை அபிஷேக ஆராதனையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே போய்ப்போம். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நம்ம இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேசரை பின்வானவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை இணைப்பு கொண்டு வர முயற்சிக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம்.
2: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நொளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் சுசேகரை பின்வானர் அவர்கள் யமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
3: அருமையான உங்களைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களுடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களிலே நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அடியனை உதட்டிலே போட்டு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து வழிபடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வேத அதாவது வார்த்தை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பேசிக்கொண்டிருக்கிற 6வது பகுதி. இன்றைய நாட்களில் நாங்கள் பேச போற பகுதி இந்த நாட்களிலே மீட்பின், அதாவது மீட்பின் காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே பேச போறோம். அதாவது அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை என்ற பகுதியிலே நாங்கள் மூன்று காரியங்களை முதல் முதலாக இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களிலே முதலாவது அதாவது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு, இரண்டாவது மீட்பு, மூன்றாவது நீதி ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை மூன்று காரியங்களை அதிலே அடக்கி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் இந்த இரண்டாவது சொல்லப்படுகிற அந்த மீட்பு என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே பேசுவோம். பேசும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்றேன், கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கின்றேன். மீட்பின் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அதற்கு கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிற காரியம் அப்போலோசு ரோசின் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் விலை கிரயம் கொண்டு இந்த நாட்களிலே பரிகாரம் செய்வதாகும் என்பதைத்தான் இந்த சொல்லடக்கம் மூலமாய் இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை வைத்துத்தான் இந்த நாட்களிலே ரட்சிப்பு இந்த நாட்களே சம்பாதிக்கப்பட்டது. அதாவது எந்த பரிகாரம் செலுத்தப்பட்டது என்பதை இந்த நாட்களே குறிப்பிடுகிறது. மீட்பின் உபதேசத்தை இந்த நாட்களிலே கீழ்கண்டவாறு இந்த நாட்களிலே பார்க்கலாம். அருமையான கத்தோடு எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இந்த மீட்பை குறித்து இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே அந்த மீட்பு ஒரு கிரயம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்தோடு பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த மீட்பின் காரியம் என்று நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த மீட்பின் காரியம் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில இந்த நாட்களில் என்ன கிரயம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை இந்த நாட்களிலே கிரயமாக செலுத்தித்தான் இன்றைக்கு மனுஷரை, இந்த மனுஷ வர்க்கத்தையே, மனுஷ குலத்தையே இந்த நாட்களிலே மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிரயம் அது விலையேறப்பட்ட ஒரு கிரயமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது என்றால் அது வேற விஷயம். ஆனால் இந்த நாட்களில் பணம் மனுஷனா எல்லா இடத்துலயும் இருக்கிற காரியம் இந்த நாட்களில் இலகுவாக கொடுத்து விடலாம். ஆனால் ஒரு உயிரை கொடுத்து இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது முடியாத காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அதை குறித்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. இப்ப பாருங்கள், அங்கே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களிலே அந்த கிரயத்தை இந்த நாட்களிலே கொடுத்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், நம்மை இந்த நாட்களிலே அங்கே மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பாருங்கள், வேதம் சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கண்டு அங்கே முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான சொல்லி சொன்னார், மீட்பு என்று மனுஷனுக்கு வருகிற வேளையிலே அந்த காரியம் இப்படி சாதாரணமாக வரவில்லை. அங்கே ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரித்த நாட்களை வருகிற வேளையிலே ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து இந்த நாட்களிலே அந்த மீட்பின் பாதையிலே நடத்தி கொண்டு போகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்தோட பிள்ளைகள். இந்த மீட்பின் பாதை என்று சொல்லுகிற காரியம் ஒரு லேசான காரியம் அல்ல. இந்த கதைத்தான் இங்க உள்ள வேதத்தில் சொல்லப்படும் ரெண்டு பாதைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து இடுக்கமான வாசல் வழி, இரண்டாவது விசாலமான வாசல் வழி. விசாலமான வாசல் வழியில எல்லாரும் போகலாம், எல்லாரும் வரலாம், ஆனா எங்கே போய் விழுகிறோம் சொல்லி இந்த நாட்களை தெரியாது. ஒரு கும்பல்ல கூட்டமாக இந்த நாட்களை போய் அந்த விசாலமான வழியில இந்த நாட்களை விழுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடுக்கமான வாசல் வழியில போகல ரொம்ப சிரமமாக இந்த நாட்களை இருக்கு. ஏனென்றால் அது ஒற்றையடி பாதை மாதிரி நாங்கள் அங்கே வழுகி போக முடியாது. அந்த குறிக்கப்பட்ட அந்த பாதையிலே தான் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட பாதையில நாங்கள் போகணும் என்றால் அந்த பாதைக்கு முன்னாக ஒருவர் இந்த நாட்களில் நடக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அருமையான கத்தோடர்களே, நம்முடைய நண்பர்கள் அல்ல, அவருடைய நம்முடைய பெற்றோர்கள் அல்ல, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு முன்னாலே சிலுவை சுமந்தபடி இந்த நாட்களை நடந்து சென்று கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை இந்த நாட்களே பின்பற்ற கடவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்ப எப்படி என்றால் ஆண்டவருடைய சிலுவை அல்ல, நம்முடைய சிலுவைகள் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய இடுக்கண்கள், நம்முடைய விகாரங்கள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களே அநேக காரியங்கள் இந்த நாட்களை அடங்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த மீட்பின் நாளுக்கென்று நாங்கள் பெற்ற அந்த முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை அங்கே அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நடத்தி செல்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடுக்கமான வாசல் வழியிலே செல்வதற்கு அநேக ஜனங்களுக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், விசாலத்தை நாடுகிறார்கள். இன்றைக்கு நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய சபைகளுக்குள்ளே இன்றைக்கு நடக்கிற சில காரியங்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறது. பாருங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் அந்த ஆடம்பரத்தையும் விசாலத்தையும் தான் இந்த நாட்களே விரும்பி இந்த நாட்களே அங்கே வாழுகிறதை காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அப்போ சில காலத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த காலத்திலே எப்படியாக அந்த நாட்களில் சபை இருந்தது, எப்படியாக அந்த இடத்திலே பாருங்கள் அவர்கள் பசியோடும் பட்டினிகளோடும் இந்த நாட்களே பாருங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. ஆனா இன்றைக்கு பாருங்கள், நாகரிகம் கூடியிருக்கிறது, எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஆண்டுகளை வருகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். அப்ப பாருங்கள் அந்த சூழ்நிலையிலே வித்தியாசமான சூழ்நிலை, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இந்த நாட்களை இருக்கிறபடியினால் இந்த நாட்களை பாருங்கள் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை ஆராதிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள் கிட்டத்தட்ட 1500-2000 வருஷங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பின்பாக அங்கே சீசர்கள் அங்கே அந்த இடத்துல ஊழியத்தை செய்தார்கள். இவ்வளவு ஒரு கொடூரமான காரியங்கள், அவர்களை கல்லறிய வேண்டினார்கள் அங்கே இந்த நாட்களை பாருங்கள். அப்ப காயப்பட்டார்கள், அருமையான கத்தோடு நிந்திக்கப்பட்டார்கள். அதுபோலே நாசம் மோசம் பட்டினிகள் இப்படியான சூழ்நிலையில் இருந்து கத்தோடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். ஆனா இன்றைக்கு எல்லாம் இந்த நாட்களே அதெல்லாம் இந்த நாட்களே குளோஸ் அதெல்லாம் மூடப்பட்டு விட்டது. இன்றைக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அருமையான கத்தோடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு அதிகாரத்தோடு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நீ வந்தாவா போனா போன்ற ரீதியில இந்த நாட்கள் ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் அப்படி வரவில்லைன்னு சொல்லி சொன்னா உடனே இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னா, நீ போ, நீ தேவையில்லை, நாங்கள் வேறு யாரை எடுத்துருவோம் என்ற மாதிரி அந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களிலே அவர்கள் கத்தருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக கத்தருடைய செயல்பாடிலே அவருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் செயல்பட்டார்கள். இதுதான் நாங்கள் பார்க்கவோம், வேதம் சொல்லுகிறதை நாங்கள் தெளிவாக பார்க்கவோம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வழியிலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படும், ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும். அப்படியானால் அந்த பூமியிலே அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவருடைய சித்தத்துக்கு மனுஷர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய சித்தம் பூமியில செய்யப்பட வேண்டுமா இருந்தால் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒப்பு கொடுப்பானா இருந்தால்தான் ஆண்டவுடைய ராஜ்யம் பூமியிலே வரக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்குமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் அங்கே வர முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இவ அப்போ சில காலத்தில் நடந்த எழுப்புகள் இன்றைக்கு எங்கே ஐயா? இன்றைய பாருங்க, இன்றைக்கு அப்போ சில காலத்துல வருங்க பேதுருடைய பிரசங்கத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை தினம் பிரசங்கம் பண்ணார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். கவனிச்சு பாருங்க, பவுலடிகளுடைய பிரசங்கம், இவருடைய காரியங்களில் பார்க்கிற வழியிலே அங்க ஜனக்கூட்டங்கள் வந்து சேர்ந்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டார்கள் ஒழிய இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு மூலத்துக்கு மூலம் ஒவ்வொரு சபைகள், இன்றைக்கு 4 பேர் சேர்ந்தோன்னு ஒரு சபை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள். இந்த நாட்கள் ஒவ்வொரு பேர்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்வார், ஒரு சபையை உருவாக்கி இந்த நாட்களை அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கும். அப்ப அது தேவனுடைய சித்தம் என்று சொன்னா கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லிடுவாங்க. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கர்த்தருடைய சித்தமா சித்தம் இல்லையே என்பதை அந்த சபை நடக்கிற விதத்தை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்ப அதைத்தான் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். அப்ப இன்றைய நாட்களில் இருக்கிற சபைகளுடைய நோக்கம் திட்டம் என்ன, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்களா? இன்றைக்கு அநேக சபைகள் இந்த நாட்களை நான் பார்த்திருக்கேன், இன்றைக்கு அட்ரஸே இல்லாத நிலையில் இந்த நாட்களே போயிருக்கிறது. ஏனென்று பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற வழியிலே எப்படியாக அந்த இடத்துல வந்து இந்த நாட்களே அந்த அதாவது இந்த நாட்களை ஆத்துமாக்கள் ஆராதனை செய்வார்கள், அதை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிற வழியிலே விலைக்கிரயத்தை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் ஆண்டவர், நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சபையை இந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாட்களே நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அதை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ளுவோமா இருந்தால்தான் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களே நாங்கள் தைரியமாக இந்த நாட்களே செய்ய முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மூலதானத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வச்சு பார்க்கிற வேளையிலே ரட்சிப்பை இந்த நாட்களிலே ரட்சிப்பு சம்பாதிக்கப்பட்டது, அதை எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே எந்த பரிகாரம் செலுத்தப்பட்டது என்பதை அங்கே குறிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். மீட்பினுடைய உபதேசத்தை நாங்கள் பார்க்கிற வேலையில் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அதாவது நாம் எப்படிப்பட்ட நிலையிலே, எப்படிப்பட்ட நிலை என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எப்படிப்பட்ட பாவ நிலையிலே இருந்து மீட்கப்பட வேண்டியதாய் இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனுஷனும் நான் பாவி இல்லை, நான் எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லி சொல்ல முடியாது. அப்படின்னு பார்க்க போனா எல்லாரும் சொல்லிக் கொடுத்துருவாங்க, நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே, அப்படி ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு எல்லாருடைய நோக்கம் என்ன? நான் பரிசுத்தவான நோக்கத்தில இந்த நாட்களே சில நினைப்பினும் வெள்ள உடுப்பு போட்டா பரிசுத்தவான்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே, அப்ப பாருங்கள் எப்படி என்று பார்க்கிற வழியில இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், மனிதர்கள் தேவனை விட்டு இந்த நாட்களே விலகி பாருங்கள், இங்கே எப்படி என்றால் பாவ நிலையிலிருந்து மீட்க வேண்டியதா மீட்க வேண்டியவர்களா இந்த நாட்களை இருக்கிறோம். மனிதர்கள் அங்கே என்ன செய்தார்களாம், தேவனை விட்டு இந்த நாட்களை விலகி சாத்தானுடைய வல்லமையும் ஆதிக்கத்திற்கும் கீழே இந்த நாட்களில் சிறையாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மனிதனுடைய நிலைப்பாடு இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது, இதை குறித்து இந்த நாட்களிலே ரோமருக்கு நிறுவத்திலே 3வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, நாங்கள் பார்ப்போம். 3வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 10வது வசனத்திலே இது வாசிக்கின்றேன், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், 3வது அதிகாரம், அந்தப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. அருமையான வார்த்தைகள், எல்லாரும் பலி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, அங்கே ஒருவனும் இந்த நாட்கள் ஒருவனாகவும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. பாருங்கள் இந்த நாட்கள் இந்த வார்த்தை எப்படியாக நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் அவருடைய உதடுகளின் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் பாருங்கள் எப்படியாக இருக்கிறதாம், இரத்தம் சிந்துதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியிலே இருக்கிறது, சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று இந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள் இந்த நாட்களில் இருக்கிறாள் என்பதை குறித்து தான் இன்றைக்கல்ல பவுலடிகள் இந்த நாட்களிலே ரோமர்கள் நிறுவத்திலே இந்த நாட்களில் அந்த நாட்களில் எழுதியிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நாட்களிலே அந்த காரியங்கள் தொடங்கிவிட்டதாரு கத்திரப்பிள்ளைகளை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்களில் என்ன நடக்கிறார் சொன்னால் தொடங்கி இந்த நாட்களிலே அது இன்றைக்கு உலகம் எங்கிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப உலகம் தன்ற சித்தத்தில் போய்கொண்டிருக்கு. அருமையான கத்திரப்பிள்ளைகளே, ஒரு தேசத்தை ஆளுகிறவன் மனுஷன் ஜனங்களுடைய சொல்லை கேட்டு இந்த நாட்களில் தேசத்தை ஆளுகிறது இல்லை, அவன் தன்னுடைய சித்தத்துக்கு வந்து ஆண்டுட்டு போவான். 10 வருஷமா 5 வருஷமும் சரி, அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த 5 வருஷத்தை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அதை தானே இந்த நாட்கள் எடுத்து அதை அங்கே தன்னுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அதாவது அவருக்கு பின்பாக அவருடைய பிள்ளைகளும் இப்படியான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுவார்கள். அருமையான கத்தோட பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே ராஜா ராஜாவுடைய மகன் ஆண்ட காரியம் மாதிரி. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் தங்களுடைய சித்தத்துக்குள்ளே தங்களுடைய காரியத்துக்குள்ளே இந்த காரியங்களை கொண்டு வருகிற வேளையிலே எல்லாவற்றையும் தங்களுடைய திட்டத்தின்படி தங்களுடைய சித்தத்தின்படி சட்ட திட்டங்களை இந்த நாட்களே மாற்றுவார்கள். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, இதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். அப்ப இதே விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்கிற வேளையிலே சபைகளுக்குள்ளே வித்தியாசமான ஆராதனைகள் வித்தியாசமான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அநேக சபைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன், ஒவ்வொரு சபையிலும் ஒரு வித்தியாசமான ஆராதனைகளை இந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள், சில சபைகளிலே பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற வழியிலே ஒரு வார்த்தை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பேர் இந்த நாட்களை வராது, ஆனா பிரசங்கம் போய்கொண்டே இருக்கு. என்னத்தை குறித்து இந்த நாட்களே? ஐஸ்வர்யத்தை குறிச்சு அல்ல இந்த நாட்களே, அதாவது எப்படியாக பணம் சம்பாதிக்கிறது, எப்படியா பிசினஸ் செய்கிறது, இதை குறித்து தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த நாட்களே பேச மாட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதே இங்கே பார்க்கிறோம். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களில் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ரோமர் 3வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே சாத்தானின் வல்லமையும் ஆதிக்கத்துக்கும் கீழ்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதே குறித்தான் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அங்கே பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் இந்த நாட்களில் நிரப்பினபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த நாட்களில் என்ன செய்தாராம், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களிலே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற மேல கத்தோடு. அப்போ 1:38 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்லும், நசனா இயேசுவை தேவன் எப்படியாக நிரப்பினார்? பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பி அங்கு அவர் அபிஷேகம் பண்ணார். அப்ப தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி சுற்றி திரிந்தார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு, அப்ப அந்த பிசாசுடைய ஆதிக்கம், பிசாசுடைய வல்லமை எல்லாவற்றையும் இந்த நாட்களே முறித்து தான் அந்த கிரியத்தை இந்த நாட்களே கொடுத்து இந்த நாட்களே நம்மை மீட்டுக் கொண்டார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பிள்ளைகள், வாண்டோடைய ஊழிய பாதையில பார்க்கிற வழியிலே என்னென்ன காரியங்களை இந்த நாட்களே தேவன் செய்தார் என்பதை அங்கே குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:26 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா? இருந்தால் நான் வாசிக்கின்றேன். 18 வசனத்தை வாசிக்கப்போம்னு சொல்லப்படுகிறது. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் அங்கே இருளை விட்டு ஒளியினிடத்தில் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டும் தேவனுடைய இடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை இந்த நாட்களே திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அப்ப தேவன் அந்த இடத்திலே தன்னுடைய ஊழியக்காரரோடு பேசுறார். அருமையான கத்தோட பிள்ளைகள், பேதுருவா இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும், அதாவது பவுலா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் அந்த இடத்திலே அநேகமா பேசுறாரு. பவுலை குறிச்சு பாக்குற வழியிலே அப்போஸ்தலா பவுலடிகள் அவரிடத்திலே தேவன் பேசுகிறார், நீ அந்த இடத்துல போ, நீ என்னத்தை பேச வேணுமோ அந்த இடத்துல நான் பேசும்படியாக உனக்கு அந்த இடத்துல பெல தருவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்களா, அப்ப இப்படியாக கத்தர் இந்த நாட்கள் என்ன செய்தார்? பேசினார். கத்தருடைய சித்தத்தின்படி அவர்கள் அந்த ஊழியத்தை செய்து முடிச்சார்கள். கத்தோடு பிள்ளைகள் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படின்னா, கத்தருடைய நாமத்தினாலே நான் கட்டுண்டவனாய் இந்த நாட்களை இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார். இந்த நாட்கள் இந்த இடத்துக்கு போவாதையப்பா, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுகிற வழியிலே அந்த இடத்துக்கு போத்தான் போயிடும். அந்த இடத்துக்கு நான் இப்ப நான் நினைக்கிறேன், நான் போய் இந்த நாட்களே இப்படியாக பார்க்கிற வழியிலே, அதாவது அந்தமான் தீவில போய் ஊழியத்தை வச்சுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அந்த இடத்துல அங்க ஆக்களும் இல்ல, ஒருவரும் இல்ல, போய் வடிவா சத்தியத்தை சொல்லிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல, காரியம் துன்பம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்கள் நான் நினைக்கலாம். மருமான கத்தோட, அது தேவனுடைய சித்தமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஆண்டவனுடைய சித்தமா இருந்தால் அந்த பயணத்துல தேவன் இலகுவாக அந்த பயணத்தை வாய்க்க பண்ணுவார். அங்க ஊழியத்தை செய்கிற வழியிலும் இலகுவாக இருக்கும். அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அங்கு ஏதுவாக இந்த நாட்களை இருக்கும். அதை விட்டு என்னுடையத்திலே பணம் இருக்கிறது நினைத்து இந்த நாட்களை நான் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை நான் செய்வனாயிருந்தால் அது நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த நாட்களை நான் செய்கிறேன் என்பதைத்தான் இங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பிள்ளைகளை, அப்ப இங்கு வேதம் சொல்லுகிற இந்த பிசாசுடைய வல்லமைகள், பிசாசுடைய காரியங்களை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே முறிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஓ, தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் இந்த நாட்களை நிரப்புகிற வேளையிலே ஆண்டவர் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியிருக்களை விடுதலை செய்கிறவருமே இந்த நாட்களிலே அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதே வேளையிலே பாருங்கள் இங்கே சொல்லப்படுறது அப்போஸ்தலர் 26:18 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே இந்த இடத்துல சொல்லப்படுறது பாருங்கள், அங்கே பவுலுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அர்க்கிப்பாவை பவுலை நோக்கி நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்கு உத்தரவு சொல்ல தொடங்கினான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அர்க்கிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகிற போகிறபடியினால் என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவராதலால் அப்படி இந்த நாட்களே எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்லுவதை பொறுமையோடு கேட்கும்படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடிப்பிடுகிறேன். அதற்கு பின்பாக பவுலடிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் சிறு வயதிலே தன்னுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை இந்த 18 வசனத்திலே வருகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே 17 வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். கத்தோடு சொல்லப்படுகிறது, அங்கே பாருங்கள், உன் சுய ஜனத்தாரிடத்திலே இருந்து சுய ஜனத்தாரிடத்தில் நின்று அந்நிய ஜனத்தினத்திற்கும் உன்னை இந்த நாட்களே விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இருள் இப்பொழுது நாட்களை உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் தான். ஆகையால் அர்க்கிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆனால் பாருங்கள் சொல்லப்படுகிறது, முன்பு தமஸ்குவிலே தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கிலும் உள்ளவர்களிடத்திலேயே பின்பு புரஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இதன் நிமித்தம் யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்களுக்கு, அப்ப தீர்க்கதரிசிகளும் மூசையும் முன்னே சொல்லியபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோரில் உயிர்த்தெழுதலை அவர் முதல்வராகி இந்த நாட்களிலே சுய ஜனத்திற்கும் அந்நிய ஜனத்திற்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் இந்த நாட்களே நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாக அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையிலே பெஸ்து உரஸ்தமாக பவுலை நீ பிதற்றுகிறாய், அதிகம் இந்த நாட்களே கல்வி உனக்கு பைத்தியமாயிருக்கிறது என்று. அதற்கு அவன் கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொசமும் புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல என்று இந்த நாட்களை எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே இந்த நாட்களை நடந்த காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தொழிப்படுகிறது. அப்ப பாருங்கள், இங்கே பவுலை கொண்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். அப்ப அதைத்தான் இங்கே வேதம் சொல்றதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிற வேளையிலே தேவன் அந்த அசுத்தாவுடைய கிரியைகளை பிசாசுடைய கிரியைகளை வல்லமைகளை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களை இந்த நாட்களை ஜனங்களை நீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே அவர்களை குணமாக்கி அப்படி விசுவாசம் இப்படி இருக்கிறவர்களை குணமாக்கி நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை ஆண்டவர் சுற்றி திரிந்தார்னு சொல்லி பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துள்ளே. அப்ப சாத்தானின் வல்லமையின் ஆதிக்கத்தில் கீழ் இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை விரும்பினார். அதே வேளையில் அவர் செய்தார். அதற்கு பின்பாக இந்த நாட்களை அவர் என்ன செய்தார்னு சொன்னால் பவுலையும் அங்கே பேதுருவும் இந்த நாட்களை பார்க்கல. பவுல் தான் கூட காரியங்கள் செய்திருக்கிறார். அங்கே நியமித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தா இந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்க சொல்லி அங்கு சொன்னார். ஏனென்றால் பாவத்துக்கு அடிமையாகிற ஜனங்கள் அதனாலே இந்த நாட்களை குற்ற உணர்ச்சி தண்டனை வல்லமையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே புதிய ஏற்பாட்டை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் அதைத்தான் இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாங்கள் இந்த வாசித்தோம். அருமையான கத்துடன் எப்படியாக அவர்கள் இந்த நாட்களை இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். ரோமருக்கு நிறுவனத்திலே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். மறுபடியுமாய் இந்த ரோமருக்கு அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் ரோமர் 6 திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 6 பார்க்கிற வேளையிலே 6 சொல்லுகிறது பாருங்கள் எப்படி சொன்னால், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுவிக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறிப்போமானால் அவருடனே கூட பிழைப்போம் என்று சொல்லி நாக்களே அங்கே நம்புகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே 7 பார்க்கிற வேளையிலே இதே 7 இங்கே 14 வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தையை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானும் பாவத்திற்கு கீழாக அந்த நாட்களிலே விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்பந்தம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே அந்த நாட்களிலே செய்கிறேன். இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய ரோமர்கள் நிறுவத்திலே இப்படியாக அவர் பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளும் அப்ப அந்த பாவ அடிமையிலே இருந்து வேதம் சொல்லுகிறபடி பாவ அடிமைகளாகிய இந்த நாட்களில் அவர்களுக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்வுகள் குற்ற உணர்ச்சி தண்டனையின் வல்லமை இந்த நாட்களில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டிய அவசியம் அங்கே கட்டாயமா இருக்கிற படியினால் இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களை கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ ரோமர்கள் நிறுவனம் 18 18 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிப்போம் அந்த வசனத்தை, 18 எடுத்துக்கொள்வோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க இந்த வார்த்தை, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற, இப்ப பாருங்கள், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் இன்றைக்கு பாருங்கள், சில தேசங்களே நாங்கள் சத்தியத்தை சொல்ல முடியாது. அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால், இந்த இடத்துல நீ கிறிஸ்துவை பற்றி நீ பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படியா அந்த பாருங்கள் கம்யூனிஸ்ட் நாடுகளை போய் பார்க்குற வேலையிலே அங்கே அப்படி சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள், இல்லாத ஏதாவது ஒரு காரியத்தை கொடுப்பார்கள். அதை குறித்தடங்கிய வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால், இந்த சத்தியத்தை அநியாயத்தினால் அவர்கள் தங்களுடைய அநியாயத்தின் தாங்கள் செய்கிற அந்த அநியாயம் வெளியாலே வந்துவிடும் என்பது. ஏனடா பரிசுத்தாவியான நாட்களை பாவங்களை கண்டித்துணர்த்துறவர், அவர் அப்படியான அநியாயங்களையும் வழியாலே கொண்டு வருவார். அறிமான கத்திரப்பிள்ளைகளை அப்படியாக அந்த காரியம் நடந்துவிடும் என்பதற்காக நாட்களை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த ஜனங்கள் அவர்கள் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த 18வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் பானத்திலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து பரத்திலே இருந்து அந்த கோபம் இந்த நாட்கள் வெளிப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கார். யாருக்கு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே போய் சத்தியத்தை வெளியில் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஐயா, தருணங்கள் வருகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே தெளிவாக இருந்தார்கள். பாருங்கள், சிலருக்கு அநேக சந்தர்ப்பம் கிடைக்கும் ரட்சிக்கப்படுகிறதற்கு. இன்றைக்கு பாருங்க, தற்செயலா சில வேளையில நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆண்டவர் அறியாமல் இருந்தால் சண்டேல வந்துட்டாங்க உடனே நாங்க என்ன செய்யறோம், குடிக்கொண்டு ஆலயத்துக்கு போறோம், வாங்க பாரு வந்துட்டு போங்கன்னு சொன்னா, சரி ஓகே வந்து பார்ப்போம்னு சொல்லி சொன்னேன். பார்த்து பார்க்கிற வழியில பாருங்க என்ன சம்பவம் நடக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல போய் ஆராதனைகள் பிரசங்கம் இதழை பார்ப்பார்கள். பார்த்துட்டு சொல்லுவார்கள், அருமையா அந்த போதர் நல்ல வடிவாக பிரசங்கம் பண்ணினார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த இடத்துல சத்தியத்தை அறிகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அவர்களுக்கு அந்த பாருங்க இந்த நாட்களை தேவனை குறித்து அறிவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்க வேதம் சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துற, அப்ப ஆண்டவர் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இந்த ஃபேமிலியோட போய் இந்த நாட்கள் இன்றைக்கு போ, இந்த ஃப்ரெண்ட வீட்ட போகும்னு சொல்லி சொல்லி இந்த நாட்களே அவள் போகிறவளே ரெண்டு சேர்ந்து இந்த நாட்கள் என்ன சார் ஆலயத்துக்கு போறோம். வேற வழியில் இந்த நாட்களில் தேவன் அந்த சந்தர்ப்பத்தை வாய்க்க பண்ணி கொடுக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்து. எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளானே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்ப பாருங்கள், இங்கே தெளிவான சத்தியம் சொல்லப்படுகிறது. எப்படி எனில், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை. அப்ப ஆண்டோட நித்திய வல்லமை நீங்க கண்டீங்களா? யார் கண்டவன் ஐயா? பாருங்கள், அருமையான கத்துடைய ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே வானமண்டலம் திறக்கப்பட்டு ஆண்டோடைய சிங்காசனத்தை காண்ட உடனே சொல்ற, ஐயோ ஆண்டவரே நான் அதமானேன் அதமானேன் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே ஒரு தேவதூதன் குரட்டிலே இருந்து நெருப்பை கொண்டு வந்து அவருடைய நாக்குல சுடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இதான் அவருடைய நித்திய வல்லமை. அப்ப அவருடைய அந்த நித்திய வல்லமையை தேவத்துவம் என்பதை உண்டாக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால் உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் இந்த நாட்களே காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்படியானால் ஒரு ஜனமும் இந்த நாட்களே போக்கு சொல்ல இடமில்லை. இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த நாட்களே பாருங்க சத்தியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வார ரெண்டு பையன் வச்சு இந்த நாட்களே ஒரு கூட்டம் நிற்கிறார். எனக்கு இவர் எந்த வீட்டு பக்கத்துல இருந்து எனக்கு சத்தியத்தை சொல்லி இல்லைன்னு சொல்லி இந்த நாட்கள்ல அவர் சொல்லுவார். ஆண்டவர் உங்க பேட்டி சொல்லி இல்லைன்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், இந்த டெலிவிஷன்ல போகுது, அதாவது அதாவது ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைகள் போகுது, நாட்கள்ல என்னை குறித்து சொல்லுகிறார்கள், ரேடியோ மூலமா போகிறது, இதற்கு மேல என்ன வேணும், இதற்கு மேல துண்டு பிரகாரம் மூலமா இந்த நாட்களை போகுது, அதாவது லெட்டர் பாக்ஸ்ல எத்தனை தரம் இந்த நாட்களை துண்டு பிரசாரம் கொண்டு வந்து போட்டது, நீ எடுத்து பார்த்தியா இந்த நாட்கள்ல? அப்படியா நீ எப்படி மறுதளிக்க முடியும்? அதை பாருங்க. அப்ப இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கணும். அப்ப பாருங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும், அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளிலே அவர்கள் தேவனை அறிந்தும் அவருடைய அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானதான உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இதுதான் ஐயா முக்கியமான காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லப்படுகிற தேசங்களிலே இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க இல்லையா? கவனிச்சு பாருங்க, நீங்க கிறிஸ்தவ தேசம்னு சொல்லப்படுது உலகத்துல பாருங்க எந்தெந்த தேசங்கள் இருக்கிறது கிறிஸ்தவ தேசம்னு சொல்லி. ரெண்டாவது பாருங்களேன், அந்த முஸ்லீம் மக்களுக்கு இருக்கிற வைராக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை அருமையான கத்தோட பிள்ளைகள். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், முக்கியமாய் பார்க்கிற காரியம் என்ன சொல்லி சொன்னால், இங்கே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அங்கே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சாப்போம். அவர்கள் அறிந்தும் தேவனை அறிந்தவர்களா இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி, நான் கிறிஸ்துவனுடையவர் என்று சொல்லி. ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் அங்கே ஸ்தோத்தறியாமல் தங்கள் சிந்தனைகளால் பீனரானார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த நாட்களை பாருங்க, இன்னைக்கு வீணான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு போறதா, சபை கொடுக்குற காரியம் இந்த நாட்கள் இருக்கிறாங்களா? இல்லை, இந்த நாட்கள் எதுல எங்கே குறை இருக்கு, என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி பிடிச்சுக்கொண்டே இந்த நாட்களை இருப்பாங்க. அருமையான வீணான காரியங்கள், அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர்களுடைய காரியங்களை பார்க்கிற வழியில் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இந்த நாட்களை எப்படியா இருக்காம் இருளடைந்த நிமித்தம்தான் இந்த சம்பவம் இந்த நாட்களை நடைபெறுகிறதை பார்க்கிற அருமையான கத்தோட. ஒரு தேவனிலே அன்பு வச்சுக்கிற மனுஷன் தேவனுடைய காரியம் தேவனுடைய செயல்பாடு சொல்லி சொன்னார், அவன் டக்கன் இதனால் என்ன காரியம் இருந்தாலும் இந்த நாட்களை வெளிக்கிட்டு அந்த காரியத்தில் செயல்படுவான், இணைந்து கொள்வான். ஏனென்று சொல்லி பார்க்கிற வழியில் அருமையான கத்தோட, அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற உணர்வாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரனாய், அவர் என்ன, ஐயோ நான் மூலம் படிச்சிருக்கிறேன் ஐயா, இந்த பைபிளா நான் படிக்காத பைபிளா, நான் 66 புத்தகம் கரைச்சு குடிச்சேனான் இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்கள். ஆனால் தேவனை அறிய வேண்டிய அறிகிற அறிவுகளே இந்த நாட்களே இல்லை. பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறார் நல்லது இல்லையென்னு நான் சொல்லலை. ஆனா கத்தர் யார், கத்தருடைய காரியங்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா அவர்களுக்கு மறுமொழி சொல்ல இந்த நாட்களை முடியாத அருமையான கத்தடைப்பிள்ளை. அப்ப அறிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுக்கு ரூபத்துக்கு இந்த நாட்களை உப்பாக மாற்று. இது விக்கிரகாரதனை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயங்களிலே இச்சைகளினால் ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை பார்க்கிற வழியிலே அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்றால், அவர்கள் தேவனை அங்கே அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிற வழியிலே ஆண்டவர் கைவிட்டாரையா, நீ என்னென்ன செய்து என்னென்ன செய்ய சொல்லியன்னு சொல்லி. இவங்க என்ன செய்யறாங்க, மிருகங்களை கொண்டு வச்சு ஆராதிக்கிறாங்க, நாயை கொண்டு வச்சு ஆராதிக்கிறாங்க, பூனியை கொண்டு குருவியை கொண்டு ஆதரிக்கிறாங்க, பாம்பை கொண்டு வச்சு ஆராதிக்கிறாங்க, இப்படியான காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிற வழியிலே பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், இதன் நிமித்தம் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே அவர்கள் என்ன செய்கிறாங்களோ ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு அசுத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொள்ள தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆமே என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்திரவர்கள். அப்போ சிருஷ்டிகர் யார் என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். கத்திரை அறிந்திருக்கிறாங்க தான் இன்றைக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர்களுடைய ஆராதனை முறை வழிபாடுகள் இந்த நாட்களை புலியாக இந்த நாட்களை இருக்கிறது அருமையான கத்திரவர்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஆனா செய்து போட்டு இந்த நாட்களை என்ன செய்யறீங்க, வீட்டை வச்சிருந்த நாட்கள் ஆண்டவர் சிலையை கொண்டு வச்சு மண்டாடுறீங்க, அதாவது கும்பிடுறீங்க, அது சரியா? அதுதான் நீங்க சொல்லப்படுது அருமையான கத்திரப்பிள்ளைகள். அல்ல, அந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ராஜா ஏற்றுக்கொண்டிருந்துட்டு வீடு பார்க்கிற வழியில் இந்த நாட்களை ஏதோ விதமாக மாற்று திருமணத்தை செய்து விட்டு இந்த நாட்களை பாருங்கள். அங்கே போனா அந்த நாட்களை பார்க்கிற வழியில் உள்ள விக்கிரங்களை கொண்டு வந்து வச்சு இந்த நாட்கள் என்ன நடக்க, ஆராதனை வீட்டுல சாமணி குச்சி கொளுத்தி இந்த நாட்களை காரியங்கள் நடக்கு. அப்ப இது சரியான முறையா இல்லை, இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப கத்தருடைய வார்த்தை எதை சொல்லுது என்பதைத்தான் நாங்க முதலாவது பார்க்க. அப்ப இங்கே சொல்லப்படுகிறது இவர்கள் எப்படிப்பட்டவர்களா, இவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே குற்ற உணர்ச்சி உள்ளவர்களும் தண்டனை வல்லமை கூறியவர்களுமாக இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதாருமையான கத்தோடு. அதைத்தான் குறித்து கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சோதரி, அதை குறித்து தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த ரோமருக்கு நிறுவனம் முதலாம் அதிகாரத்திலே இந்த 18 வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கத்தருடைய காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள். அடுத்தாக இந்த 6 அதிகாரத்துக்குள்ளே போவோம். 6 அதிகாரத்திலே பார்க்கிற வழியில் முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதா என்று சொல்லி இந்த நாட்களை கேள்வி எழும்புகிறதை பார்க்கிறோம். அவ்வாருங்கள், அப்ப கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே, பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே அருமையான கர்த்தருடைய பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களை விடுதலை செய்திருக்கிறார். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே வெளியேறப்பட்ட கிரியத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டு தன்னுடைய நீதியை நிறைவேற்றி இந்த நாட்களை என்னோடு என்று சொல்லுகிற வேளையிலே நாங்கள் அதை விட்டுவிட்டு இந்த நாட்களே நமக்கு நம்முடைய சித்தத்தின் நம்முடைய சரீரத்தினுடைய சித்தத்தின்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் இந்த நாட்களை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஏற்கனவே நான் சொன்னேன், இடுக்கமான வாசல் வழி விசாலமான வாசல் வழி. அப்போ விசாலமான வாசல் வழிக்குள்ள நாங்கள் போய் இந்த நாட்களை தப்பியொட்டி போய் சேருவோம்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறோம், அது சரிவராதையா. அந்த விசாலமான வாசல் அந்த பாதை இந்த நாட்களை வேற வழியிலே கொண்டு போய் இந்த நாட்களை முடிவிலேயே கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், வேதத்திலே சொல்லப்படுற புதிய ஏற்பாட்டிலே ஆப்ரஹாம் லாசரு என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும் போது பாருங்கள் அந்த ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவான் சாரி ஐஸ்வர்யவான் லாசரு. இந்த ஐஸ்வர்யவானும் லாசருடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த இருவரும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இந்த ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன் இந்த நாட்கள், அதாவது பட்டு வஸ்திரங்கள் உடுக்கிறது அப்படியான காரியங்கள் சரி, பாட்டி வைக்கிறது அப்படியான காரியங்கள் சரி. ஆனால் இவனுடைய இந்த வாசல் அருகிலே மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு பக்கத்துல இங்கே லாசரு என்று சொல்லி ஒரு ஏழை ஒரு பிச்சைக்காரன் இந்த நாட்களை இருக்கிறார். அவன் முகத்துல பருவம் இந்த நாட்களை இப்படியான சூழ்நிலையில இந்த நாட்களை பாருங்க, நாய்கள் வந்து பருவம் நக்குவான்னு சொல்லி மலைக்குள்ள நனைஞ்சு இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை இருக்கிறான். ஆனா இவனும் இந்த நாட்களை பாருங்கள் மிதமிஞ்சி சாப்பிடுகிறான், மிதமிஞ்சி காரியங்களை செய்கிறான் கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இவனை குறுக்கு இந்த நாட்களை அவன் இந்த நாட்களை எந்த விதமான ஒரு பரிதாபமோ அனுதாபமோ இந்த நாட்களை செய்யவில்லை. இருவரும் இந்த நாட்களை மறிக்கிறார்கள். மறிக்கிற வேளையில சம்பவம் நடக்கிறது, இந்த லாசரு என்று சொல்லப்படுகிற இந்த தரித்திரன் ஆப்ரஹாமுடைய மடியில போய் இந்த நாட்களை உட்கார்ந்திருக்கிறார். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அந்த மதிலுக்கு புறம்பாக இந்த நாட்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இடத்திலே போய் இந்த நாட்களை இருக்கிறார். அந்த இடத்திலே அவருக்கு தாகம் எடுக்கிற வழியிலே அவரது லாசரிட்ட சொல்றார், சின்ன விரல்ல தொட்டு இந்த நாட்கள் என்னுடைய நாக்கு நினைக்கிறதுக்கு தண்ணி தான் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். எனக்கு கத்துடைய பிள்ளைகள் வந்த இடத்துல பாருங்கள் இருவருக்கும் அங்கே பிரிவினை வருகிறது. ஆனா எப்படியாக அந்த பிரிந்திருக்கிறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இவர் இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல சரியாக அந்த நாட்கள்ல ஐஸ்வர்யத்தினாலே சந்தோஷமா இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சார். ஆனா அந்த ஏழை மனுஷன் இந்த நாட்கள்ல பாருங்கள் அவன் இந்த பூமியில இருக்கிற வழியில சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை, துக்கத்தை அனுபவித்தார். ஆனால் மரித்ததுக்கு பின்பாக அந்த இந்த காரியம் மாறி அங்கே போகிறது. துக்கம் அனுபவித்த மனுஷன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், சந்தோஷத்தை அனுபவித்த மனுஷன் துக்கத்தை அனுபவிக்கிறதாக அந்த நாட்கள்ல அங்கே மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மறுமையான கத்தோடு இதுதான் ஆண்டவருடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கணும். அருமா பிள்ளைகளை பாருங்கள், அப்ப இங்கே சொல்லப்படுகிற அந்த வேத வார்த்தையின்படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாவத்துக்கு மறித்து நாம் இனி அதனாலே எப்படி பிழைப்போம் என்று சொல்லி சொல்லப்படும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே பவுலடிகள் ரோமர்கள் நிறுவத்தில் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னா நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த பகுதியிலே பாருங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே இந்த 6வது அதிகாரத்திலே அங்கே 6வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வழியிலே கத்துரை வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். அப்ப கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக இந்த நாட்களை பாருங்கள் இப்பொழுது 18வது வசனத்துக்குள்ள இந்த நாட்களை நாங்கள் போவோம். இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால் 17-18 வாசிக்கின்றேன், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாவத்தில் நின்றும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு இன்றைக்கு அடிமையாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடவில்லை, அப்ப ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே பாவத்திலே இருந்த நாட்களிலே அங்கே விடுதலையாக்கப்படுகிற வேளையிலே அவன் எப்படியாக வருகிறான் சொன்னால் இந்த 3வது பகுதியிலே பார்க்கிற வேளையிலே நீதிமானாக வருகிறதை பார்க்க, நீதிக்கு அடிமையாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே தெளிவாக அந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள் இந்த 18-23 வரையும் இப்பொழுது உங்களுக்கு வெக்கமாக தோன்ற காரியங்கள் அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, அவைகள் முடிவு மரணம். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்றும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதனால் பரிசுத்தமாதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் தினாக்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் என்ன கிடைக்கும், மரணம். அப்படி தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ஒரு நித்திய ஜீவனை குறித்த இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியா சொல்லுகிறோம். 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 6வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். கேட்போம் 8வது வசனத்தை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை பார்ப்போம். அப்ப முற்காலத்திலே எப்படி இருந்தோம், அந்தகார் இருளுக்குள்ளதான ஐயா இருந்தோம். நல்ல வேலை இருக்கலாம், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை, நல்ல பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லா காரியங்களும் இருக்கலாம், ஆனால் நம்முடைய சூழ்நிலை அந்தகாரத்திலாம் இருந்திருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஆத்துமாலேயே விடுதலை இல்லை. இன்றைக்கு ஐஸ்வர்யவான போய் கேட்டு பாருங்க, எப்படியாப்பா இருக்கிற, என்ன சந்தோஷமா இருக்கிறான்னு அவன் சொல்லுவான், இல்லையே பிரச்சனையா இருக்குது, பணங்களுடைய காரியங்கள்ல பிசினஸுடைய காரியங்கள்ல பிரச்சனையா இருக்கு, நித்திரை இல்லாம கிடக்குன்ற. ஆனா இதை விட்டு பாருங்க, நல்ல ஆண்டவரோடு நல்லா இருக்கிற மனுஷன் அப்படியே ஒரு இருக்கிற இடத்துல பொத்தன்னு விழுந்தான்னு சொன்னா அவன் டக்குன்னு நல்ல நித்திரை அடிப்பான், நித்திரை அடிப்பான், மழையும் பார்க்க மாட்டான், ஒன்னையும் பார்க்க மாட்டான், நல்ல உடைய நித்திரை ஒன்று விட்டு சாத்தா தெளிவா இந்த நாட்கள் எழும்புவான். கத்திர அவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்குற அருமையான கத்தோட. இதுதான் அங்கே சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இங்கே இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த 8வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம், அதாவது அந்த காலத்திலே இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறபடினால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் இந்த நாட்களிலே அங்கே உண்மையிலும் இந்த நாட்களை விளங்குகிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சோதித்து பாருங்கள். இதான் ஐயா கர்த்தருடைய சித்தம், தி வில் ஆஃப் காட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிய வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமானது என்ன, நான் செய்யற காரியம் கர்த்தருக்கு பிரியமா, அதை பார்க்க வேண்டும். சும்மா இந்த நாட்களை பாருங்க, நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம், நாங்கள் எல்லா காரியம் செல்வோம், அது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி முடிச்சிருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் நாங்கள் செய்யற பெரிய ஒரு தவறு. இன்னைக்கு செய்யற காரியம் திருவுதாளமா இருக்கு. என்ன காரியம், ஆர்டையும் காசை வண்டி போட்டு கொடுக்குறேன், ஊழியம் தான் செய்யறோம், இல்லையண்டு இல்லை. ஆனா காரியத்தை கேட்டு காசை கேட்டு இந்த நாட்களே அவன் போய் பிரச்சனை எடுத்து பேசினோடனே அது கர்த்தருக்கு சித்தம். அப்ப அண்டைக்கு அது தாவித சீமை அவர் பேசலையா என்று சொல்லி இந்த நாட்களே அந்த மாதிரி வசனத்தை கொண்டு அடிச்சு போட்டு பேசாம போயிடுவாங்க. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று முதலாவது நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். வாட் இஸ் த வில் ஆஃப் காட், எது தேவனுக்கு தேவையாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது, அவருடைய சித்தத்துக்கு பிரியமாக இருக்கிறது பாருங்கள். அதனால வேதம் சொல்வது, கனியற்ற அந்தகார கிரியர்களுக்கு உடன்படாமல் அவைகளை இந்த நாட்களிலே கடிந்து கொள்ளுங்கள். அவர்களாலே ஒளிப்பிடத்திலே செய்யப்படும் கிரியர்களை அங்கே சொல்லுகிறது, அவலட்சணமாக இந்த நாட்களிலே இருக்கிறது, அவைகளாலே கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகறதெல்லாம் வெளிச்சமாய் இந்த நாட்களிலே இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பாருங்க, ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல், அருமையான வார்த்தை ஐயா, ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாக நடந்து அங்கே கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் ஞான மற்றவர்களாய் அநேகர் நடக்கிறார்கள் ஐயா. செய்கிற காரியத்தை பார்க்கிற வேலையிலே தெரியுது, இவர் என்ன ஒரு ஒரு ஒரு காரியம் செய்கிறார், வந்து ஞானம் இல்லாதபடி செய்கிறார், இது என்னத்துக்கான இந்த காரியம் செய்கிறார்னு சொல்லி பாருங்கள். அப்படி என்ன ஏன்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், விஸ்டம், அருமையான கத்திர பிள்ளைகள். தானியில் எடுத்து பாருங்கள், தானியலுக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்திருந்தார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அப்படியே எல்லா காரியத்தையும் தானியல் ஞானமாக அந்த நாட்களை பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வாறுங்கள், அவரை சிங்கத்தின் கவியிலே போடுவதற்கு முன்பாக அங்கே பாருங்கள், அவங்கள் குழந்தை போட்ட சதியின் நிமித்தம் அங்கே என்ன காரியம் நடந்தாலும் கர்த்தரோடு இந்த நாட்களிலே தானியல் பேசுகிற மனுஷனாக இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையாக இந்த நாட்களில் இருந்தார். அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த இடத்திலே பாபிலோன் ராஜ்யத்திலே அப்படியாக இருந்தார். ஆனால் என்ன நடந்தது, அந்த காரியம் செய்தவன் அங்கு ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையிலே அவர்கள் பொய்யான குற்றத்தை கொண்டு வந்து சிங்கக்கவியிலே போட்டாலும் கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம். ஏன்னு சொன்னால் அவர் ஞானமா நடக்கிறபடினால்தான் அந்த ராஜா கூட வந்து அவரிடத்துல ஆலோசனை கேட்கிற அளவுக்கு இருக்கு ஐயா. சாதாரண ஒரு சிறு பையன்கள் இந்த நாட்களே பாருங்க, இளம் வாலிபர்கள் அவரிடத்திலே வந்து நாட்களே தேசத்தின் காரியங்களை குறித்து ஞானத்தை கேட்கிறார். யோசேப்பை எடுத்து பாருங்கள், எகிப்தின் ராஜா அந்த நாட்கள் கொண்டு வந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னார். பார்வோ இந்த நாட்கள் என்ன செய்கிறார் அங்கே அவரிடத்துல கேட்கிற, என்னப்பா இந்த சிச்சுவேஷன் என்ன மாதிரி செய்யலாம், எனக்கு இப்படி ஒரு தரிசனம் வந்திருக்கு, கனவு ஒன்று வந்திருக்கு, அந்த கனவை நீ சொல்லுன்னு சொல்லுகிற வேலையிலே அப்படியே கண்ணை மூடி அங்க சொல்லுகிறார். அந்த நாட்கள் யோசேப்பு சொல்லுகிறார் எப்படின்னு சொன்னால், உம்மா பார்வோனே அரசே, உம்முடைய கனவுக்கு பதில் நான் சொல்லுகிறதல்ல, கர்த்தர் தான் அந்த கனவுக்கு பதில் சொல்வார் என்று சொல்லி இந்த நாட்களே கண்ணை மூடி இந்த நாட்களே ஆண்டோட சமூகத்தில் இருந்து அதற்குரிய

சொல்லி இந்த நகரம் சொல்லப்படுது. பாருங்கள் என்ன காரணம், ஆண்டவருடைய ஞானம் ஐயா. கத்தர் இந்த நாட்கள் ஐயா ஒவ்வொருவனை அழைக்கிறது வந்து முட்டாள் மாறி நடக்கிறதுக்கு அல்ல, அதாவது பேதைகளை கத்தர் ஞானவான்களாக மாற்றுற, ஞானிகளாக அந்த நாட்களை மாற்ற. அதான் கத்தருடைய வார்த்தையும் கத்தருடைய தன்மை. ஒரு பேதையா இருக்கிற மனுஷனை இந்த நாட்களை ஆண்டவர் ஞானியாக மாத்துவார் ஐயா. கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாக இருத்துவார், அதிகாரிகளுக்கு முன்பாக இருத்துவார். அப்படியாக அதிகாரிக்கு முன்பாக இருக்கிற வழியிலே அங்கே கேட்கிற கேள்விக்கு இந்த நாட்களே அப்படி ஒரு சின்ன ஒரு மரபியை சொல்லிவிட்டோன்னு எல்லாரும் ஒரு நிசப்தமா இருக்கும். என்னையா படிப்பே இல்லாதவன் இப்படியாக வந்து இருக்கிறாரு. பேதுருவை குறித்து பாருங்கள். பேதுரு மீன் பிடிக்கிற மனுஷனாக இந்த நாட்கள் இருந்தார். பள்ளிக்கூடத்துக்கே போனாரோ தெரியாது, அருமையான கத்திரி. ஆனால் இந்த நாட்களே பேதுருடைய பிரசங்கத்தை பார்க்கிற வழியில் ஜனங்கள்லாம் தேய்ச்சி போனாங்க, அப்படியே சொக்கி போயிருந்தாங்க. யாரையா கொடுத்த ஞானம் மூலமாய் பிதாவினுடைய இடத்தில் இருந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நாட்களில் கிடைக்கப்பட்ட அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார்னு சொல்வார்கள். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் கத்திடத்திலே கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். என்ன காரியத்தை செய்தால் வலது பக்கம் திரும்புறதா இருந்தாலும் ஆண்டவரே நான் திரும்ப உமக்கு சித்தமா என்று கேட்க வேண்டும். இடது பக்கம் திரும்புறதா இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு சித்தமா என்று கேட்க வேண்டும். அதை விட்டு விட்டு இந்த நாட்களை நாங்கள் நம்முடைய இஷ்டத்துக்கு இந்த நாள் திரும்பி போய் இந்த நாட்களே மோதி விழுந்தோழ்மின அப்புறம் இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாட்களே நான் உம்முடைய பிள்ளைதானே ஆண்டவரே உம்முடைய காரியத்தை தான் செய்தேன் என்று சொல்லுகிற வழியில் ஆண்டவர் கேட்பார் இந்த நாட்களே உன்னை நான் திரும்ப சொன்னானா. இதான் என் முக்கியமான காரியம். பழைய ஞாபகம் உண்டு இந்த நாட்களே வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய ஊழியர், அந்த ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய ஊழியத்திலிருந்து ரெண்டு வாலிபர்களை பிரித்து ஒரு கிராமத்து ஊழியத்துக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அவள் அந்த இடத்துக்கு போகிற வழியை பாருங்கள் அந்த இடத்திலே ஜபம் பண்ணி அவர்களை அனுப்பியாச்சு போய் கொண்டிருக்கிறார். ஆனா போகிற வழியில பாருங்கள் ஒரு குருவி வந்து இந்த நாட்களே அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லுது. இவங்கள பாக்குறாங்க இன்னையா அந்த குருவி கதைக்கிற மாதிரி நம்முடைய பாசையில கதைக்கிற மாதிரி கிடைக்கே என்று சொல்லி இந்த நாட்களே இவளுக்கு ஒரு சந்தேகம் என்னென்றால் இது ஒரு மனப்பிரமையா இந்த நாட்கள் இருக்கும், ஏன்னா குருவி கதைக்கிறது எப்படியாக இந்த நாட்கள் இருக்கும்னு சொல்லி சரி என்று தொடர்ந்து இந்த நாட்களே அந்த இடத்துக்கு அவர்கள் போகிற வழியிலே இரவு நேரமாகிவிட்டது. ஒரு மரத்தடியில் இருந்த நாட்களே அவர்கள் மறுபடியுமா கொண்டு போய் கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வழியில் அதே குருவி மறுபடியுமா வந்திருந்து போவாதேன்னு சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லி போட்டு நாட்களே புறப்பட்டு போகிற வழியிலே அந்த கிராமத்துக்கு உள்ள கிட்ட போகிற வழியிலே இருண்டு போய்விட்டது. அதனாலே அந்த கிராமத்திலே அவர்களுக்கு அந்த லைட் வெளிச்சம் இல்லாதபடினால் அந்த நாட்களை என்ன செய்தார்கள், அருகில் இருந்த ஒரு துறவு மாதிரி ஒன்றிலே இந்த நாட்களை என்ன செய்யறாரு, படுத்த நாட்களே ரெண்டு பேரும் இந்த நாட்களை தூங்கினாங்க. தூங்கி எல்லாம் முடிந்த பிறகு இந்த நாட்களே காலையில் எழுந்த நாட்களே விடிய இந்த நாட்களை பாருங்கள் எழுந்து பார்க்கிற வழியிலே அந்த இவர்களோடு பேசின அந்த ரெண்டு தரம் பேசின அந்த குருவி இந்த நாட்களே இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த கிராமத்திலேருந்து இந்த நாட்களை ஒரு வந்த இடத்துல பார்த்தார். எங்க போறீங்க சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல கேட்டு இந்த கிராமத்துக்கு போறோம்னு சொல்லி நல்ல காலமையா தப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்ன இரவு நடந்த காரியத்திலே ரெண்டு அதாவது ஜாதி பிரச்சனைகளே அந்த இடத்துல சண்டை வந்ததான் சண்டையிலே அநேகர் விட்டுண்டு விழுந்து இந்த நாட்களே மறிச்சிருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அப்பாருங்கள் கத்தர் எப்படியாக இந்த நாட்களை குருவி மூலமா இந்த நாட்களை பேசுகிற அந்த ஊழியத்துக்கு இந்த நாட்களை பிரித்தெடுத்து அனுப்பினாலும் கத்தர் இந்த போகிற அந்த வாலிபருடைய ஆத்மா மீது எவ்வளவு ஒரு கர்ஷனை இந்த நாட்களை வச்சுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு பின்பாக போன இடத்துல பாருங்கள் அந்த பிரச்சனைக்கு பின்பாக போய் சுயசத்தை அறிவிக்கிறாங்க. எல்லாரும் இந்த நாட்களை கலங்கி போயிருந்தவர்கள் அந்த சுயசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடியதாக தேவன் அந்த இடத்துல கிருபை செய்கிறார். இதானே ஆண்டுடைய அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது ஞானவானா இந்த நாட்களை ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை இந்த நாட்களிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகிய மதியவற்றவர்களாக இராமல் கத்தருடைய சித்தம் இன்னதென்று இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த அடுத்த பகுதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே கொலோசியர் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லு கொலோசியர் முதலாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் கொலோசியர் முதலாம் அதிகாரத்திலே அங்கே 13 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். அங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இந்த நாட்களை நம்மை விடுதலை ஆக்கினார். இருளிலே இருந்தம் ஐயா, இருள்தான் ஐயா, நாங்கள் எப்படித்தான் என்ன சரியாக இருந்தாலும் இந்த நாட்களே அதாவது எப்படி சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள்ள இல்லையென்று சொல்லி சொன்னால் அவன் இருளே நடக்கிறான்.
எதனால்?

0: சொல்லக்கூடிய, இதுக்கு மேலே என்னால சொல்ல முடியாது. பாரு கருமையான கத்து, அப்ப கத்தராய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இல்லை என்று சொல்லி சொன்னால் நீ இருளிலே நடக்கிறாய் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை வந்த அருமையான கத்தெடுப்பிள்ளைகளை. அப்படியானால் இந்த இருளில் இருக்கிற இருளின் அதிகாரத்தில் இன்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற யாருக்கு சோத்திரம்? பிதாவுக்கு சோத்திரம் என்று சொல்லப்படும். ஏனென்றால் குமாரனாகிய அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்து, அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நாட்களிலே நமக்கு என்ன வந்திருக்கிறது? அருமையான கத்தோடைய பாவ மன்னிப்பு மீட்பு வந்திருக்கிறது, ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஆனால் இருளின் அந்த காலத்தில் மீட்டவர் யார்? பிதாவாகிய தேவன். அதைத்தான் இங்க சொல்லப்படுவார், இருளின் அதிகாரத்தில இருந்து நம்மை மீட்டு விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் யார் என்று பார்க்கிற வழியில் பிதாவை குறித்து சொல்லப்படுகிறார் எனக்கு கத்தோடு. அப்ப திருத்துவ தேவனுடைய காரியத்தை இந்த நாட்கள் இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்கே சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பாகிய அந்த மீட்பை நமக்கு இந்த நாட்களே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் என கத்து. அப்ப தேவன் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களே விடுதலை செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கக்கூடியது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய காணப்படுபவர்களாகிய சகலமும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாயிருந்தாலும் கர்த்தத்துவங்களாயிருந்தாலும் துறைத்தனங்களாயிருந்தாலும் அதிகாரங்களாயிருந்தாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலைவர், எல்லாவற்றிலும் முதலானவராயிருக்கிறபடி அவரே ஆதியும் அங்கே மறித்தோலிருந்து எழுந்த முதற்பவரானவரும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த அவருடைய இரத்தம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவும் அவர் மூலமாய் அங்கே தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்தோடு பிள்ளைகளை. அப்ப தேவனோட சமாதானத்தை கொடுத்து ஒரு ஒப்புரவாகர்கள் என்று சொல்ற ஒரு ஊழியத்தை இந்த நாட்களில் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரோட ஒப்புரவாகிறார்? பிதாவோட. அப்ப ஆதி காலத்துல பாருங்க, பிதாவை ஒருவனும் காண முடியாது. யாத்ராமத்திலே ஆண்டவர் சொல்லுற, மோசையோடு சொல்லுற, என்னை கண்டவன் என்ன உயிரோடு இருக்க மாட்டான். ஏனடா பாருங்க, அந்த நாட்கள்ல என்ன பிரகாரம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த திரைச்சீலை ஆசரிப்பு கூடாரத்தை செய்து திரைச்சீலைக்கு பின்னாக உடன்படிக்கை பெட்டியை வச்சிருப்பாங்க, கிட்டவே போக முடியாது. ஒருத்தர் ஆசாரியர் மட்டும்தான் அந்த நாட்களை போன வருஷத்திலே ஒரு தரம் போய் வரலாம் பாருங்க. ஆனாலும் அந்த ஆசாரியர் பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் டக்கண்ட அப்படியே அந்த இடத்துல விழ வேண்டிய காரியம் தான் நடக்கும். அப்ப அது ரொம்ப கவனமான காரியமாக இந்த நாட்கள் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்கள் அந்த சூழ்நிலையில இருந்த நிலைப்பாட்டை ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய ரத்தம் இந்த நாட்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் அங்கே பிதாவின் அண்டையிலே நேரடியாக நாங்கள் போகலாம் என்பதை அங்கே உறுதிப்படுத்துறோம். இன்னைக்கு அதான் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு துணிவு வருமானக்கத்தோடு. முந்தி அப்படி இல்லையா? முந்தி எது சின்ன காரியம் சொன்னா கத்தரா உடனே அந்த இடத்துல பாருங்கள், அந்த உடம்படிக்க பட்டிய மாட்டு வண்டியில போகிற வழியில தொட்ட வழியில உசாக்கு என்ன நடந்தது? அடிச்சு அந்த இடத்துல பாருங்கள், ஆள் மரணம். இதான் முந்தின கத்தருடைய காரியங்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்தானே பரவாயில்லை, இந்த நாட்களே நாங்கள் பாவம் செய்தா பத்து தரம் விழுந்தாலும் விழுந்திருக்க காரியங்களை செய்வார்னு சொல்லி இந்த நாட்களே மறுபடியும் இந்த நாட்களே நாங்கள் ஒவ்வொருவரும் பாவம் ரட்சிக்கப்பட்டிருந்தும் பாவங்களை செய்து கொண்டே இந்த நாட்களே வருகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுவிட்டு மறுபடியும் இந்த நாட்களிலே அங்கே பாவங்களை செய்து கொண்டு வருவோமா இருந்தால் இந்த நாட்களிலே அதனுடைய காரியம் என்ன? எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய. அதை குறித்தான் நீங்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே பேதுருவின் புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுவோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ஒன்று பேதுருவின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை வாருங்கள். ஒன்று பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இந்த நாட்களில் இருக்கிறீங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் உங்களை அந்தகாரத்திலே இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே அழைத்தவர். அப்ப பாருங்க, அழைத்தவருடைய புண்ணியத்தை இந்த நாட்களை நாங்கள் சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். என்ன புண்ணியம்னு சொல்லி சொன்னால் சுவிசேஷகம். அதான் ஐயா, எப்படியாக அழைக்கப்பட்டேன், கத்தர் எப்படியாக என்னை தெரிந்து கொண்டார், கத்தர் எப்படியாக கத்தர் இந்த நாட்களை என்னை அழைத்தார் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அப்ப அப்படியாக அந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை செய்வோமா இருந்தால்தான் அங்கே அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக இந்த நாட்களை இருப்போம். அருமையான கத்தோடு உள்ளது. அப்ப இங்கே பாருங்கள், முதலாவது அவருடைய புண்ணியங்களை இந்த நாட்களை அறிவிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, சும்மா அழைக்கலையா, நீ ரட்சிக்கப்பட்டு பேசாமல் வீட்டை இழுத்து முடி கொண்டு படுத்துருன்னு சொல்லி அழைக்கவில்லை. கர்த்தருடைய சுவிசேஷத்தை பணியை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை இந்த நாட்களை அழைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் முதல் மறந்துடக்கூடாது. அப்ப எங்களை தெரிந்த நிமித்தம்தான் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அந்த நாட்களை தேவன் நாட்களை அழைக்கிறார். நம்மை பாருங்கள், அழைச்சு நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தம்தான் இந்த நாட்களில் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், வேதம் சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய். அப்ப ஆண்டவருடைய சந்ததிகளே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும். அவர் ராஜரீகமான ஆசாரியர் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பணிவிடைக்காரர்கள் என்பதை இங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மூன்றாவதாக பரிசுத்த ஜாதியுமாகவும், நான்காவதாக அவருக்கு சொந்த ஜனவுமாக இந்த நாட்களில் இருக்கிறீங்க. அருமையான கர்த்தர், அப்ப நாங்கள் ஆண்டவருடைய சொந்தக்காரர். ஏனையா சொந்தக்காரர், உயிரை தந்திருக்கிறவர் ஐயா, உயிரை தந்திருக்கிறபடினா இந்த நாட்களில் வந்து அவர் சொந்தக்காரர். இன்றைக்கு ஒரு தாய் தன்னுடைய கற்பத்தில் இந்த நாட்களில் புள்ளியை சுமக்கிறார். அவ அந்த புள்ளியை சுமந்த இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த புள்ள பிறக்கு மட்டும் அவர்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், பக்குவமா இருந்த நாட்களில் அந்த புள்ளி இந்த நாட்களை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருவார். அங்கு என்ன காரியம் வருதுன்னு சொன்னால், தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் அங்கே தொப்புள் கொடி மூலமா இந்த நாட்களை என்ன இருக்கிறது, உறவு இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, சொந்த ஜனம் ஒன்று. அப்போ இது சொந்த பிள்ளை. அப்ப அதே விதமாக இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனமாக, சொந்த புள்ளியாக, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, ராஜரிக கூட்டமாக இந்த நாட்களில் நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக, பரிசுத்த ஜாதியாக அழைக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய, அப்படிப்பட்ட அந்த அழைப்பை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது மீட்பு என்று சொல்லி இந்த நாட்களே பார்ப்போம். அந்த மீட்பின் அழைப்பிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை எப்படியாக அழைத்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த நாட்களை நாம் எப்படியாக அந்த பாவநிலையிலிருந்து நாட்களை மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும், அதே வேளையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அடிமைத்தனத்திலிருந்து விலக்கப்பட்டு இந்த நாட்களை அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த மீட்பினுடைய பகுதி இந்த நாட்களில், முதலாவது பகுதி இந்த நாட்களில் இன்று நாளிலே பார்க்கும்படியாக தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். ஜீவம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த நாட்களிலே அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நீங்கள் பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக சோதரும். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா தவப்பனே. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை முற்று முழுதாக ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதி என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களில் என்றும் உள்ளதாக இருக்கிறது. பேசலோட ஐயா.
1: ஆமேன் ஆமேன். என்ன தலைப்பு ஐயா?
0: மீட்பு ஐயா. இன்றைய நாட்களில் இந்த ரட்சிப்புக்கு

0: ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து ஒன்று விதைத்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அருமையான ஊழியங்களுடன் ஊழியர் சுவிசேஷரின் வானரவர்கள் ஜெபந்தேசத்தில் இணைந்து அருமையான வார்த்தைகளுக்கூடாக வேத பாடத்தை வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அவளையும் அவருடன் விடைபெறுவோம். ஆமீன். ஆமீன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா?

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, நாம் இன்றிலிருந்து 2 யோவான் புத்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். இன்று அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை சிந்திப்போம். ஒரு தேவ மனிதர் யோவானின் 3 நிருபங்களையும் வித்தியாசமான முறையிலே பிரித்து கூறுகிறார். கவனியுங்கள், ஒற்றை கண் யோவான், இரட்டை கண் யோவான், 3 கண் யோவான் என்று இதை பிரித்து சொல்கிறார். இவ்வாறு நினைவு கூர்ந்தால் உங்களுக்கு மறந்து போகவே போகாது இல்லையா? எந்த ஒரு கிறிஸ்தவனும் அவன் எந்த இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த தேசம் எந்த ஊரைச் சேர்ந்த ஒருவனாக இருந்தாலும், அல்லது எந்த தொழிலை செய்தாலும், எந்த மொழி பேசினாலும், அவன் மறுபடி பிறந்தவனாக இருந்தால் நம்முடைய சகோதரனாய் இருக்கிறான். இந்த ஒரு சிறந்த சத்தியமே 1 யோவானிலே சொல்லப்பட்டிருந்ததை நாம் சிந்தித்தோம். இதே சத்தியமானது இந்த 2 மற்றும் 3 யோவானிலும் வித்தியாசமான வலியுறுத்துதலோடு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே இரட்டை கண் யோவானை சந்திக்கப் போகிறோம். இந்த 2 நிருபங்களையும் பார்த்தவுடன் இவை மிகவும் சிறிதான அளவு என்ற ஒரு கருத்தை நீங்கள் உடனே எட்டிவிடுவீர்கள். இது நமக்கு மிகவும் வியப்பூட்டுகிறதாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இதை குறித்து இவ்வாறு ஆச்சரியப்படலாம், ஏன் இந்த 2 நிருபத்திலே 13 வசனங்களும் 3 நிருபத்திலே 14 வசனங்களும் மட்டுமே காணப்படுகின்றன, இவற்றை வேதத்தில் இணைத்திருக்கிறார்களே என்று நீங்கள் வியப்படையலாம். இந்த 2 நிருபங்களும் மிகவும் சுருக்கமானவை. உண்மைதான், ஒருவர் கூறினார், இந்த சுருக்கமான புத்தகம் அதன் செய்தியை சுருக்கமாக்கிவிடவில்லை என்று சொன்னார். ஆம் பிரியமானுள்ளே, உண்மையிலேயே யோவான் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்கவில்லை. இந்த புத்தகங்களின் சுருக்கம் இந்த நிருபங்களின் முக்கியத்துவத்தை எந்த வகையிலேயும் குறைத்து போடுகிறதில்லை. உண்மையிலேயே இது அதற்கு மெருகூட்டுகிறது என்று சொல்லலாம். இந்த நிருபங்கள் மிகவும் சுருக்கமானவையாக இருந்த போதிலும் இந்த நிருபங்கள் மிகவும் முக்கியமானவை. முதல் நிருபத்தை சரியாக அறிந்து கொள்ளவும் அதில் தவறான கருத்துக்களை நாம் பெறுவதை தவிர்க்கவும் இந்த 2, 3 நிருபங்கள் மிகவும் அவசியமானவை. ஒரு தேவ ஊழியரின் அனுபவம் இதை புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கிறது. அவருக்கு உடல் நலம் சரியில்லையாதலால் மருத்துவரை அணுகினார். அவருக்கு மருத்துவர் 2 விதமான மாத்திரைகளை கொடுத்தார். நோயின் அறிகுறிகள் காணப்படும் பொழுது இந்த மாத்திரைகளை விழுங்கும்படியாக மருத்துவர் சொன்னார். ஒரு மாத்திரை அந்த பாட்டிலே எங்கே இருக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு மிகவும் சிறிதாக இருந்தது. மற்றொன்று விழுங்குவதற்கே கடினமாக காணப்படும் அளவிற்கு பெரிய மாத்திரைகள். இந்த 2 சிறிய மாத்திரை மிகவும் வலிமை வாய்ந்தது. உண்மையிலேயே இது மிகவும் முக்கியமானது என்பதும் அதன் பயன்பாட்டை கொண்டு அறிந்து கொள்ள முடிந்தது. பெரிய மாத்திரை சரியாக செயல்படாவிட்டால் சிறிய மாத்திரையை பயன்படுத்த வேண்டும் என்ற நிலை. அவ்விதமாகவே இந்த 2 நிருபத்தின் நிலையும் இருக்கிறது. இவை சுருக்கமாக சிறிதாக இருப்பதனாலே அவை வலிமை குறைந்தது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. இந்த நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். நாம் இவரை அன்பின் அப்போஸ்தலர் என்று அழைக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இவரை இடிமுழக்க மகன் என்று அழைக்கிறதை மார்க் 3:14 வசனத்திலே பார்க்கலாம். நீங்கள் இடிமுழக்கத்தோடு சற்று மின்னலையும் சேர்த்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர் தன்னுடைய நிருபத்திலே, நீங்கள் உங்கள் அன்பை சகோதரனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல என்று தெளிவுபட கூறியிருக்கிறார். யோவான் இந்த நிருபத்தை ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 90-100 இடைப்பட்ட காலத்தில் எழுதியிருக்க வேண்டும். இந்த நிருபம் பிலமோ நிருபத்தை போன்று தனிப்பட்ட ஒரு கடிதமாயிருக்கிறது. இது தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாவிற்கு யோவானால் எழுதப்பட்டதாகும். இங்கே ஒரு கேள்வி சாதாரணமாக அநேகரால் எழுப்பப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஒரு நிலையை குறிக்கும் பெயரோ அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்ற பெயரை உடைய ஆதி திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவ பெண்மணியோ என்ற கேள்வி எழும்புகிறது. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாய் யோவான் தேவனுடைய குடும்பத்தை குறித்து எழுதுகிறார். அப்போஸ்தலனாய் பவுல் தேவனுடைய சபையை பற்றி எழுதுகிறார். அதே வேளையிலே பேதுரு தேவனுடைய அரசாங்கத்தை குறித்து எழுதுகிறார். நீங்கள் இந்த ஒரு காரியத்தை மனதிலே கொண்டு இந்த வேறுபட்ட மனிதர்களின் நிருபங்களை வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்கிற காரியங்களை புரிந்து கொள்ள இது அதிக உதவியாக இருக்கும். இந்த நிருபங்கள் சபைக்கு எழுதப்பட்டிருந்தாலும் தனி நபருக்கு எழுதப்பட்டிருந்தாலும் யோவான் அதை தேவனுடைய குடும்பத்திற்கு எழுதுவதாக கருதுகிறார். ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அல்லது ஒரு சபையானது அந்நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த யாரையும் தங்களோடு தங்க வைத்து உபசரித்து வந்தார்கள். அவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை புறக்கணிக்கிறவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் கொள்கைகளை விசுவாசிக்கிறவர்களாக இல்லாத போதும் கூட அவர்களை இவர்கள் உபசரித்தார்கள். அப்படிப்பட்டவர்களை உபசரிப்பதை எச்சரித்துதான் யோவான் இந்த நிருபத்திலே எழுதியிருக்கிறார். இந்த சிறிய நிருபத்தின் நோக்கம் இதுதான். இந்த நிருபத்தின் மைய கருத்தனை தெரியுமா? சத்தியத்தின் நிமித்தம் என்பதாகும். சத்தியமும் அன்பும் போட்டியிடுகிறதென்றால் சத்தியமே மேலான இடத்தை பிடிக்கும். இதுவே உயர்ந்ததாக இருக்கும். 1 கொரிந்தியர் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் இன்றாவது கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று பவுல் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் இவ்வாறு சொல்லவில்லை என்பதையும் கவனித்து பாருங்கள். இப்பொழுது அன்பு, நம்பிக்கை, சத்தியம் மேலும் அன்பு நிலைத்திருக்கிறது என்று சொல்லவில்லை. இவ்வாறு சத்தியமும் இந்த பட்டியலுக்குள்ளே இடம்பெற்றிருந்தால் இவைகளில் சத்தியமே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் சத்தியம் என்பது போராடுவதற்கு மதிப்புடையதாக காணப்படுகிறது. கள்ள போதகர்களை ஏற்றுக்கொள்வது தவறாகும். இந்த ஒரு நிலையையே நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியத்திற்காக போராடுவதற்கு அது மதிப்புடையதாயிருக்கிறது. வேதம் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இதுவே சத்தியத்தின் அடிப்படையாகும். இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துவின் தெய்வத்துவம் மற்றும் நமக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பாடுகள். இந்த ஒரு காரியத்திலே வேறொருவரும் நாமும் ஒன்றுபட்ட கருத்துடையவர்களாக இருந்தால், மற்ற முக்கியமற்றவைகளிலே நாம் வேறுபட்ட கருத்துடையவர்களாக இருந்தாலும் ஒன்றாக நாம் இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வேறொரு சபை பிரிவிலே உள்ளவர்களோடு பழகும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம். அவர்கள் சற்று முன்னர் பார்த்த காரியங்களிலே ஒன்றோடு ஒன்றுபட்டிருந்தால் நீங்கள் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளலாம். ஒரு ஊழியர் மற்றும் ஒரு சபை உறுப்பினரோடு விளையாடச் செல்வது வழக்கம். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே நட்பான வாக்குவாதம் அநேக வேளைகளிலே ஏற்பட்டுவிடும். ஆகவே அவ்வாறு வாக்குவாதம் வரும்பொழுது இந்த ஊழியர் இவ்வாறு சொல்வாராம், நண்பரே, உங்களுக்கும் எனக்கும் அநேக அடிப்படை விஷயங்களிலே கருத்து ஒற்றுமை இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சிலுவை பாடுகளை குறித்தும் சொல்லுகிறதை கேட்பதிலே நான் மிகுந்த ஆவல் கொள்கிறேன். ஆனால் நமக்குள்ளே சில கருத்துக்களிலே ஒன்றுபட்ட கருத்து இல்லை என்பதை நாம் அறிவோம். நீங்கள் தவறான கருத்துடையவர்களாக இருக்கிறதாக நான் நினைக்கிறபடியினாலே அவற்றிற்காக ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்லுவாராம். இதேபோன்றே அவருடைய நண்பரும் இவரை பார்த்து சொல்லுவாராம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே சிரித்துக்கொண்டே பிரிந்து போவார்கள். ஆமருமையானவர்களே, சபை பிரிவுகள் அநேகம் இருந்தாலும் அடிப்படையான காரியங்களிலே ஒன்றுபட்ட கருத்துடையவர்கள் மத்தியிலே ஐக்கியம் இருப்பது நல்லது. அது தேவ ஜனங்களின் ஐக்கியத்தை பலப்படுத்தும். சிறு சிறு காரியங்களுக்கும் சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து செல்வது தேவ சபைகளை பலவீனப்படுத்தும். உங்களோடு ஐக்கியமாயிருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை நம்புகிறார்களா? கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை அவர் நமக்காக மரித்ததை நம்புகிறார்களா என்பதை கவனித்து பாருங்கள். இதை நம்புகிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர்களே. நாம் இந்த உண்மையிலிருந்து தப்ப முடியாது. யோவான் நிருபத்தின் திறவுகோல் வார்த்தை அன்பு என்பதாகும். ஆனால் இந்த அன்பு தேவனுடைய குடும்பத்திற்குரிய அன்பாகும். தேவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய குழந்தைகளும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இதுவே தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். அவன் கிறிஸ்துவிலே அன்பு கூறுவான். அவன் தன்னுடைய சகோதரனையும் நேசிப்பான். இவ்வாறு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதின் கூட்டுத் தொகைதான், அந்த மொத்த கருத்துதான் இந்த நிருபமாகும். நாம் முதலாம் நிருபத்திற்கு சென்று அங்கிருந்து இதே கருத்தை மீண்டும் தொடர்வது உதவியாயிருக்கும். 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. யோவான் வேண்டுமென்றே இந்த சத்தியத்தை எதிர்மறையாக சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் அந்த அளவிற்கு வாழ்வதை விட வேறு வழியே கிடையாது. அதிலிருந்து வெளியேறவே முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் இதிலிருந்து வெளியேற முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளை என்பதற்கான வெளிப்படையான
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேக உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. எனவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வரச் சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியமடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார். தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கிறார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை சுவையுள்ளதாய் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காய் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராதும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: Praise the Lord, Amma. Praise the Lord. Praise the Lord.
1: Lord.
0: Praise the Lord, Amma.
1: Lord, Amma.
0: Praise the Lord, Amma. Praise the Lord, Amma.
2: Praise the Lord, Abu.
0: அப்படியே நில்லுங்க. நீங்கள் ஹாஃப் அன் அவர் எடுக்கலாமா? பிரச்சனை இல்லை.
2: சரி, நல்லதான்.
0: அப்படியே நில்லுங்கம்மா. அருமையான ஒளி, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஜப ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜப வேலைக்காக அவரிடம் ஒப்படைப்போம். அவர் ஜபங்களுக்கூடாக வழி நடத்துவார். கத்தடி கருத்தில் போய்ப்போம். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா.
2: காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ அப்பு. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தை, இந்த நாளை நாங்கள் காண செய்தவங்க கூட மட்டற்று அளவிடக்கூடாத அதிசயமான, ஆச்சரியமான, அற்புதமான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்களோட கிருபி என்றும் உள்ளது ஐயா. உங்களோட கிருபி ஒருபோதும் மாறாது. மகிமறைந்த, மாட்சிமை நிறைந்த அந்த கிருபைக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மேல் நீங்கள் ஊற்றிய அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உங்களோட மாறாத, மாசற்ற, மகிமை நிறைந்த அன்பு கூடாக உங்களோட பிள்ளைகள் மேல் நீங்கள் ஊற்றுற இந்த கிருபைக்காக நன்றி. அற்பெருந்தூசியமாகி எங்களை நீங்கள் நேசித்து உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக, எங்களுக்கு வில பக்கம் நல்லா இருந்து உங்களோட நீதியின் விளக்கெடுத்தினால் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி. ஆர் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், ஆர் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் நீங்கள் மறக்காமல், கைவிடாமல், உள்ளங்கையில் விறந்து வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரே, அதிசயமான, அற்புதமான தேவனை நாங்கள் நேசிக்க கூட பிள்ளைகள் என்ற உரிமையை எங்களுக்கு தந்து நீங்கள் வழிநடத்துகிற இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக, இந்த உரிமையோடு ஓடி வந்து உங்களோட பாதத்தில் எங்களோட விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் மேலாக நன்றியல் துதிகளை தொடுத்தத்தக்கதாக உங்களிடத்தில் வரத்தக்க இந்த வாய்ப்பை தந்ததுக்காக, இந்த சங்கம மொழியில் எங்களை இணைத்து வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட அன்பு கூடாகத்தான் ஐயா நீங்கள் எங்களை உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருதோடும் ஐக்கியப்படத்தக்கதாக இணைத்து வைத்திருக்கிறீங்கள். அதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் ஐயா அப்பா நீங்கள் உங்களோட சாயலாக எங்களை சிருஷ்டித்தீங்களே, அதுக்காக நன்றி. உங்களோட பெரு சுத்திரத்தினால் எங்களோட பாவங்களை கழுவி உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்களே ராஜா, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களோடு கூட இருக்கிற பெருசுத்தாவியானவரே, நாங்கள் வேலை பக்கமும் இட பக்கமும் சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யாதபடி உணர்த்தி உணர்த்தி உணர்த்தி தூக்கி சுமந்து கொண்டு வர பெருசுத்தாவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்த எங்கள் நாங்கள் இருக்கும் இருக்கும் இடத்தில், ஐக்கியப்படும் இடத்தில் ஐயா உங்களுடைய அன்பை நாங்கள் பெருமாறுறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களை எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்கள் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, உங்களோட ஒளி எங்களில் வீசத்தக்கதாக அப்பா நீங்க கிருபை செய்து எங்களை வழிநடத்த வேணும். வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருதனையும் வழிநடத்தி கொண்டு வாரவீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்த தலத்தில் வாசம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியை உண்டு பண்ணின ஆத்மாக்களின் முகத்திற்கு முன்பாக சோர்ந்து போகும் என்று நீர் எப்பொழுதும் வளக்காட மாட்டீர் ராஜா. அதுக்காக கோபமா இருக்க மாட்டீங்க ராஜா. அப்படிப்பட்ட தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த உலக மக்களில் உங்களோட அன்பை உங்களை கேட்டு உங்களை நேசித்து ஆண்டவர் என்றும் உங்களை இன்னும் நேசிக்காமல் அறியாமல் இருப்போருக்கு அப்பா உங்களை அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்கு உங்களோட உங்களால் கூடும். உங்களோட கை நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது ராஜா. அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவர் அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கள் முதுகுக்கு பின்னாலே தூக்கி எறிந்து அவர்களை மீட்டெடுக்க வேணும். எத்தனையோ ஆத்மாக்கள் இன்னும் உங்களை அறியாமல் இருக்கிறவர்களை மீட்டெடுக்க உங்களால் முடியும். அதுக்காக

0: உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் கூட சிங்காசம் ஐயா, பூமி கூட பாரு, அதுக்காக உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றையும் ஆளுக செய்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே, என்னிடத்து வாருங்கள் என்று சொல்லி அழைத்த தேவனே, வேதனையோடும் கவலையோடும் துன்பத்தோடும் ஆற்றுவார் இல்லாமல் தவிப்பும் பிள்ளைகளுக்கு தாய் போல தேற்றுவேன் என்று வாக்கு தந்தது உனே. நீங்கள் தாய் போல அவர்களை தேற்றி ஆற்றி திரும்பவும் அவர்களை தூக்கி எடுத்து உங்களோட அன்பால் அவர்களை அரவணைத்து வளர்க்க நடத்த முடியும். அன்பான தாயிலிருந்து சபைக்கு வந்த பிள்ளைகளை உங்களுக்கு தெரியுமையா, அந்த குடும்பத்தை நீங்கள் இவ்வளவு அற்புதமாக ரசித்துக்குள் வழிநடத்தி கொண்டு வந்த நீங்கள், அந்த தாயின் வேதனை தாய் அந்த கட்ட கஷ்டங்களுக்குள்ளும் பிள்ளைகளும் கணவனுமாக கை கொடுத்து உதவி மட்டும் வந்தது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உங்களோட சன்னிதானத்தில் அந்த தாயை நீங்கள் அழைத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய பிள்ளைகளையும் கணவனையும் ஆசீர்வதிங்கோ. இன்னும் வருநாட்களில் அவன் கண்ட வைக்கும் ஆராதனையிலும் பாஜா நீங்க கூட இருந்து நீங்க உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக அவர்கள் நடக்கத்தக்கதாக, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களை மகமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க வழி நடத்தி கொண்டு வாங்க. உங்களோட பிரசன்னத்தினால் அதை நிறைத்து இன்னும் உங்களை அறியாமல் நிர்மாப்போடு வைராக்கியம் இருக்க வாத்தமாக்களையும் அது கூடாக நீங்க தொட்டு அப்புதத்தை செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஞான கண்மேலேயே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தந்த பருவத்தில் ஆண்டவரே நீங்கள் முன்மாறிய பின்மாறியே மூட்டி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்த சங்கம மொழியிலே இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கிருபைதான் ஐயா இதை தொடக்கணும், உங்களுடைய கிருபைதான் வெளிப்பட வேணும், உங்களுடைய கிருபைதான் மக்கள் அறிய வேணும், உங்களுடைய கிருபையை உணர வேணும், நன்றி உள்ளவர்களா இருக்க வேணும் என்று நீங்கள் இதை தொடக்கி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக மின்றும் இந்த நேரம் நடத்தி கொண்டு வர வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தொடக்கின ஒழிய உங்களோட நாம மாமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று நீங்க தொடக்கினீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. உங்களோட நாம மகமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக இதுவரை காலம் நடத்தினது போல் இனிமேலும் ஆண்டவரே வல்லமையோடும் ஆச்சரியத்தோடும் அற்புதமாகவும் இதை உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் தேவனே விசேஷமாக தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களோட ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இந்த வாசுக்கு வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த தினமும் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்குள்ளால் அருள் செய்து கொண்டு வார கிருபைக்காக நன்றி. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு ஐயா வார்த்தைகளை வாசிக்க முடியாத பலவீனங்கள் உண்டு, வார்த்தைகளை வாசிக்கவே நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்க வளை வசதியை நீங்கள் திறந்து கொடுத்து வார்த்தையாகிய தேவனே இந்த வார்த்தை கூடாக என்னும் என்னும் என்னும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கேட்ட பிள்ளைகளையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வார கிருபைக்காக கீழ்ப்படியத்தக்கதாக செய்து கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே உலகத்திலே ஒருவருமே நல்லவர்களும் இல்லை, ஒருவருமே பரிசுத்தரும் இல்லை. உங்களை தவிர ஒற்றுவரும் பரிசுத்தரும் இல்லை, ஒருவரும் நல்லவர்கள் இல்லை. இந்த வார்த்தை கூடாக ஐயா இந்த வார்த்தையை கேட்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் என்னும் என்னும் பரிசுத்தப்படுத்தி உங்களோட பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆண்டவர் எங்களோடு நாங்கள் நித்திய நித்தியமாய் வாழத்தக்கதாக இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா, உணர்த்தி வழிநடத்துங்கோ. உலகத்தில் இருக்கிறோம், தகப்பினே மாம்சத்தில் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் எல்லாருடைய ஆண்டவரே நடத்த பேச்சுவார்த்தை சிந்தனைகள் கூடி உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஒருவரையும் என்னும் பரிசுத்த பாதையை நடத்த வேணும், பரிசுத்த வாழ்க்கையை விரும்புகிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும் என்னும் பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேணும் என்று தயவாக உங்களிடத்திற்கு உங்களோட பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த சங்கம மொழியில் இருந்து இணைந்து உங்களை மாமப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தும் பிள்ளைகளையும் நீங்க ஐயா என்ன மென்னும் பிரசுத்தப்படுத்தி உங்களுக்கு பிரியமுள்ளவர் என்னுடைய பிள்ளைகள் என்று கூப்பிடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்ல வர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. அவருடைய குடும்பங்களே ஆசீர்வதிங்கோ. ராஜாவிகள் சபைகளே ஆசீர்வதிங்கோ. எங்கெங்கப்பட்டாலும் அவர்கள் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்துக்கதாக இனசன அவர்களுடைய குடும்ப மத்தியில், இனசன மத்தியில், சப மத்தியில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி பெறும பரிசுத்த தேவனை இயேசுவே நீங்கள் எவ்வளவு தாழ்மையும் உண்மையாக நடந்தீங்களோ அதே போல் அவர்களின் தாழ்மையும் உண்மையாக நடக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே ஒவ்வொரு ஆத்மாவையும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாக இதுவரை நேரம் ஆண்டித்தின வருஷகாலமாக இதுவரை நேரமும் இந்த சங்கமம் மொழியடியே கணவனும் மனைவியுமாக கைகோத்த வண்ணம் நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி ராஜா, நன்றி. அழியாத அந்த அழைப்புக்கு பாத்திராக நீங்கள் அவர்களை ஆயுதங்களாக வெனந்து வெனந்து வெனந்து பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அவ்வளவு மனவாஞ்சே நீங்கள் இந்த சந்தங்கம மொழியிலே நிறைவேற்றி கொண்டு வர்றதுக்காக நன்றி. பொண்ணுக்காகவோ ஒள்ளிக்காகவோ அவர்கள் வாஞ்சப்படவில்லை ஐயா. அறியாத அன்பானவர்கள் இனசன மத்திய இனசனங்கள் சகோதரங்கள் அயலார் உங்களை அறிய வேணும் என்று அந்த வாஞ்ச கூடத்தான் நீங்கள் இதை தொடக்கினீங்களே. நீங்கள் இந்த பேரை கொடுத்து தொடக்கி இத்தின வருஷகாலமாக அவர்களுக்குடாக நீங்கள் இதை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களோட ராஜ்யம் இதுக்குளால் வளர்த்துக்களாக செய்ய வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களோட நாமம் ஒன்றே இதுக்குளால் மகப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரனை ஆசீர்வதிங்கோ, சகோதரி ஆசீர்வதிங்கோ, கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மகளை அம்மகனை மருமகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ. பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களையே சந்ததி உங்களையே சேவிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் நெருங்கி வாழத்தக்கதாக உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக உங்களோட ரத்தத்தால் நீங்கள் அவர்களை கல்வி மீட்டெடுத்து பாதுகாத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவரே கொடுத்த மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவள் என்னும் அவருக்கு நல்ல வல்லமையை கொடர்லோக ஞானம் வல்லமையை கொடுத்து உங்களுக்கு என்ன அவ செய்ய வேணும், உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன அவ செய்ய வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அவட விருப்பத்தையும் நீங்கள் அறிவீங்க ராஜா. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி அவட வாழ்க்கையை நீங்கள் மகிமைப்படுத்தக்கதாக மகிமையை விரும்புகிறது மகிமைப்படுத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு விசுவாசத்துக்காக நன்றி, உறுதிக்காக நன்றி. தள்ளாடாதபடி காத்துக்கொண்டு வாரது என்ன நல்ல வல்லமையை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த பேர பாலிவ பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்ற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே விசேஷமாக இந்த வருங்கால சந்ததி பேர பிள்ளைகள் உங்களுக்குள் கால் ஒன்று நின்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களை ஆராதித்து ஆண்டவர் உங்களுடைய மகிமையை அவருடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். பக்கமோ இட பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடிவாளம் போட்டு கட்டி வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவர்களுக்குள்ளால் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக கிருபை செய்து கொண்டு வாருங்கள் அன்பின் தேவனே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மரம்பளையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஆண்டவர் வேலை ஸ்தலம் ஆக்கியப்படும் சபை சமுதாயம் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்கள் அவர்கள் ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அன்பின் தேவனை விசேஷமாக சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் இந்த சங்கம மொழியிலே நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து கொண்டு வர கிருபைக்கா உங்களுக்கு நன்றி. உங்களோட பரிசுத்த ரத்தம் கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி. இந்த உலகத்தில் எதுவும் ஐயா அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. உங்களுக்கு அந்த ரத்தம் தான் உங்களோட பிள்ளைகளாகி உங்களை பாதுகாத்து கொண்டு வர கிருபைக்காக. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய நெத்தியிலும் முத்திரை போட்டு காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு இருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி. எங்களோட கண்ணீர்களை காண்கிற தேவனே உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு பதிர் தந்து எங்களை வழிநடத்துற தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த மீதியான சங்கமம் ஒலியலே முழந்திருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டு செய்தி கூடாகவோ பாடலுக்கூடாகவோ துதி கூடாகவோ உங்களை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்த இணைய போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக பேர் பேராக உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. உங்களுக்கு எல்லாருடைய பேரும் தெரியும். நீங்க தான் இப்படி அழைப்பை கொடுத்தீங்க. நீங்க தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை நீங்க திறந்து அவர்களுக்கு கொடுக்குறீங்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களுக்குள் வெளிப்படத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்துங்க ராஜா. அவர்கள் அவர்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய சபையை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் ஆண்டு ஆயில மத்தியிலும் எங்கேப்பட்டாலும் அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக உங்களை காண்கிறவர்களாக உங்களுடைய அன்பை பெருமாறுறவர்களாக எது விதத்திலையும் எந்த பெருமையும் கொள்ளாதபடி அவங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையோடு ஐக்கியப்படத்தக்கதாகும். உங்களை மாமப்படுத்த எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பத்தை கிடைத்ததே என்று சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் உங்களை மாமப்படுத்துகிறவர்களாக வாழத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களோட பரிசுத்த பாதையில் நடத்துங்க ராஜா. பரிசுத்தத்தை விரும்புகிற பரிசுத்த தேவனே உங்களோட பரிசுத்தத்தை அதுக்குள் அவர்கள் அடக்கமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் தான் உங்களுடைய நீதி விளக்கத்தினால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் ஐயா நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களை வருகிறோம். அந்த தேசத்தில் ஆண்டு தலைவர் அசாலும் அரசாலும் அதிகாரிக்காக உங்களிடம் வருகிறோம். அவற்றை கண்ணை ராஜா திறந்து நீதியோடு அந்த தேசத்தை அரசாளத்தக்கதாக உணர்த்தி எல்லாவற்றுக்கு மேலாக உங்களை ஏதோ விதத்தில் அறிந்து உண்மை உள்ளதேவன் நீங்கள் என்றது உயிர் உள்ளதேவன் நீங்கள் என்றதை அறிந்து என்னும் என்னும் அந்த விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்காதபடியும் மனுஷருக்கு இடம் கொடுக்காதபடியும் ஆண்டவரே உங்களுக்குள் கால் உண்டு நின்று அந்த தேசத்தை அந்த சிறிய தீவை சமாதானத்தோடு ஆளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா உணர்த்தி வழிநடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த தேசத்தில் உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும் ஐயா. அநீதியான காரியங்களை உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசானவன் தந்திரமாக இந்த போத வஸ்துக்கு அடிமையாக்கி மக்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த வருங்கால சந்ததியை அடிமையாக்கி கொண்டு இந்த பிசாசானவன் அடிமையாக்குகிறான்னு கேள்விப்படுவோம். இந்த போத வஸ்துகளுக்கு ஒரு பிள்ளைகளும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட நேசிக்கும் பிள்ளைகள் அடிமையாய் போய்விடாதபடி நீங்க காத்து கொள்ளுவீங்க ராஜா. இந்த வருங்கால சந்ததியும் அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ள உங்களால் முடியும். அந்த பொல்லாத சாசன் தந்திரத்தை அந்த தேசத்தில் இருந்து உங்களால் ஆண்டவரே அகற்ற முடியும், அகற்ற முடியும், அகற்ற முடியும். ஆண்டவரே நாங்க பிறந்து வளர்ந்த அந்த தேசத்துக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தை பொறுப்பெடுங்க, பொறுப்பெடுங்க ராஜா. பொறுப்பெடுத்து ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். பஞ்சத்திலும் பசியிலும் மக்கள் வாடி ஆண்டவரே உங்களை அறியாமல் மாண்டு போகாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். அப்பா காக்க வல்லவர் உங்களோ உயிரோடு இருக்கிறீங்க ராஜா. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நீங்க நீதியாக நடத்த உங்களால் முடியும். அங்கிருந்து ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்கள் ஒவ்வொரு ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவர்கள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு எந்த பங்கமும் எந்த கஷ்டமும் வராதபடி பாதுகாப்பாக வருவோம். ஆண்டவரே உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் அவருடைய சபைகளை நடத்தத்தக்கதாக உங்களோட வல்லமையை கொடுத்து உங்களோட கோலாலையும் தடியாலையும் அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் குன்றின் மேல் தீபம் உள்ள சபைகளாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். அந்த மட்டக்கிழப்பு சபையை நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். என்ன மிஸ்ஸஸ் ராஜேந்திரா நடத்தும் அந்த சபையை நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மனதுருக்கம் ஸ்தாபனத்தை நீங்கள் நடத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரலனுமே, அதையும் ஒளியுள்ள விதமாக ஒளி வீசி அந்த வீசத்தக்கதாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு சின்ன சின்ன சபைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. இங்கு வாழ வசதி இருந்தும் அங்கு போய் உங்களோட அளப்புக்கு கீழ்ப்படுந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் அந்த குடும்பம் சாந்தம் குடும்பம் ரிவைக்காத வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா நன்றி. என்ன வட மாகாணத்தில் தொடங்கி இருக்கிற அந்த குடத்தினையில் தொடங்கி இருக்கிற சபையும் காத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி. என்ன ஆண்டு பாச ஜோஷாய அந்த மகனுக்குடாக தொடங்கின சின்ன சின்ன சபையை, யாழ்ப்பாணத்தில் தொடங்கின சின்ன சின்ன சபைகளை நீங்க பொருட்படுத்து அதை மாடி ஆசீர்வாதத்தை காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. வட மாகாணத்தில் ஊழியம் செய்வது கஷ்டமண்டும் கூட ஆண்டவரையும் கூட ஊழியம் செய்வர்கள் இங்கிருந்து உதவி செய்வர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உங்களால் அது அதை மாற்றி அந்த அந்த வடமாகாணத்திலும் ஒவ்வொரு சபையையும் நீங்க கட்டி எழுப்பி வல்லமையாக உங்களால் நடத்த முடியும் ஐயா, நடத்த முடியும், நடத்த வல்லவர் ஐயா. சாம்ராஜ சுயர்களால் நடத்தப்படும் அந்த பாடசாலையையும் சபையையும் நீங்கள் வல்லமையாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் தகப்பனேன் தேவனே, அந்த பாடசாலைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து அந்த பாடசாலையில் போய் ஆண்டவரே கல்வி கேட்க போகும் பிள்ளைகள், ஆங்கிலம் படிக்க போகிற பிள்ளைகள் உங்களை அன்பரிசிக்கத்தக்கதாக நீங்க தொட்டு தொட்டு வழிநடத்தி கொண்டு வர ஆச்சரியமான அழைப்புக்காக நன்றி சொல்கிறோம். என்னும் அல்பர்ட் ஜெமினத்துக்களால் அவர்களால் ஒளிபரப்பப்பெறும் அந்த பாடல்களோ செய்திகளோக்கு ஒரு தடையும் பெறாதபடி அந்த யாழ்ப்பாணத்தில் ஆண்டவரே அது நல்ல நல்ல விதையில் விதைக்கத்தக்கதாக நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளாக ஒன்றும் முளைத்து நூறத்தன தடையாக பலன் கொடுக்கத்தக்கதாக அந்த ஒளிபரப்பை நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, ஆண்டவரே அந்த வடமாகனம் ஆண்டவரே அமைக்காரர்களால் ஆண்டவரே நெருக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டால் தரையாக போகாதபடி அங்கு ஆத்மாக்களை நீங்கள் குடியிருக்கத்தக்கதாக அந்த இடங்களை ஆசீர்வதித்து பலன் கொடுக்கிற தேசமாக அந்த வடமாகனத்தை மாற்றி மாற்ற முடியும். அதுக்காக உங்களை வேண்டுகிறோம். உங்களால் முடியும் ராஜா. உங்களோட ராஜ்யம் வளர வேணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும், உங்களோட நாமம் அந்த தேசத்தில் மகிமைப்படத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களை வருகிறோம். அந்த தேசத்திலிருந்து ஆண்டிலே கோடி கோடி கோடி கோடி மக்களை நீங்க உலகம் முழுவதும் சுதரிக்க பண்ணின நோக்கம் ஐயா, ஆண்டிலும் கூட நாமம் ராஜ்யம் வளர வேணும் என்று இத்தனை பேரே ஐயா நீங்க தொட்டும் கூட பிள்ளைகளாக்கி நீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இது கூட அந்த தேசத்துக்கு உங்களோட எந்த எண்ணம் அவர்கள் பாராட்டி கொண்டு வாரதுக்காக உன்ன போல பிறந்து நேசி என்ற உணர்வோடு ஆண்டு அவரது பிரயாசங்களை ஆசீர்வதித்து பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக பசியோடு இருப்போரையும் இருக்க இடம் இல்லாமல் இருக்கோ உறுப்பு உடுப்பு உடுக்கோ இல்லாமல் இருப்போருக்கு படிக்கும் படிப்பதற்கு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் படிப்பதற்கு கை கொடுத்து உதவத்தக்கதாக நீங்க பாவித்துக் கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் அவர்களை பிரியாசங்களை ஆசீர்வதித்து இந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக அந்த கடமைகளை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரோ உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக வரும் கால சந்ததிக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. இந்த வருங்கால சந்ததியை வாழ வழி வாழ்வதற்கு வழியை வகுத்து கொடுக்க உங்களொருவரால் தந்தையை முடியும் ஐயா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று ஆண்டவரே வேலை வாய்ப்பில்லை என்று அங்கலாய் போடி இருக்கும் பிள்ளைகளின் மனதில் குழப்பம் வந்தவர்கள் குழப்பம் அடையாதபடி அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியை உங்களால் திறந்து கொடுக்க முடியும் ஐயா. இவ்வளவு நேரங்களை நீங்க கொள்ள உண்டு வழி நடத்துங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அவர்களை மனவாஞ்சியை நீங்க நிறைவேற்றி அவர்களை வாழ்க்கையில் நீங்க மகிமைப்படத்தக்கதாக அற்புதமாக உங்களோட பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்க உங்களால் முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தாவீதின் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, அறிவுக்காக நன்றி, அந்தஸ்துக்காக நன்றி, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக வாழுகிறதுக்காக நன்றி. வில பக்கமும் இட பக்கமும் சாய்ந்து போகாதபடி ராஜா ஆண்டவரே நீங்கள் அவர்களை தூக்கி சுமந்து வருங்காலத்தில் அவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக நட்சத்திரங்களாக பிரகாசிக்கத்தக்கதாக கடற்கரை மணல் போல ஆண்டவரை கரையாதபடி அவர்களை காக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மங்கேறிய சிறிய அணையாமலும் நெருந்த நாடலை முறியாமலும் இருக்கிறது நல்லவா, நீங்கள் கைவிடவே மாட்டீங்கள் ஆண்டவரே. பெற்றார்களுக்கு பெற்றாருக்கும் வேண்டிய சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வழி தருவார். ஆண்டவர் இந்த பொறுமையோடு உங்களுக்குள் நிலைத்திருந்து ஆனந்த பிள்ளைகளை நேசித்து நடக்கத்தக்கதாக உங்களை கிருபியை ஊற்றி நீங்களும் அவர்களை வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாங்க ராஜா. ஆண்டையரை வழிநடத்த வரலவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வாழ்க்கை துணைக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பரலோகத்தில் நிச்சயத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரை அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஆண்டு முன்னின்று நடத்துறீங்கள் ராஜா. இப்படிப்பட்ட பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளுக்கு, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டு கொடுத்து வழிநடத்துவீர்கள், வழிநடத்த வல்லவர் உங்களை நேரத்தில் செய்வீங்கள் என்ற விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றாருக்கும் கொடுத்து பொறுமையோடு உங்களோட பதிலை காத்து காத்து கொண்டிருக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி கூட பிள்ளைகளை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா தேவனே விசேஷமாக உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களோட அன்பை ஐயா வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களண்டில் வருகிறோம். பிரயாணத்தை மேற்கொள்ளத்தக்கதாக வழிநடத்துறது நீங்கள், அது மட்டுமல்ல அவர்களுக்கு அந்த வாஞ்சிய மனவாஞ்சியையும் நீங்கள் தான் கொடுத்தீங்கள். நாங்கள் அறிந்த ஜீவனுள்ள தேவனை உங்களை அறியாதவர்கள் அறிய வேண்டும் என்ற வாஞ்சியோடு என்னென்ன விதமாக அந்த அன்பை பெறமாற வேண்டும் என்று நீங்க சித்தம் கொண்டீங்களோ, உங்களோட சித்தத்தின்படி நீங்கள் அவர்களை வழிநடத்தி அந்த பரிமாறி அந்த அன்பை பெறமாறத்தக்கதாக இவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆதரித்து இந்த கூட வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த அன்பை ருசிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் வழிநடத்தி உங்களோட நாமம் அம்மப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. உலக தலைவர்கள் எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா, ஆண்டவரே எல்லாரையும் தாங்கி வளர்த்துங்கோ. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஐயா பரலோக ஞானத்தை இன்னும் கொடுத்து தள்ளாடாதபடி அவருடைய தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உணர்த்திய ஒவ்வொரு தேச தலைவர்களையும் ஆண்டவரே காத்துக்கொள்ளும் ராஜா. தலைமை பீடத்துக்காக அவர்கள் வேலை செய்யாதபடி உண்மையோடு உங்களோட நாமம் மாமப்பட வேணும், மக்கள் உங்களோட அன்பை ருசிக்க வேணும், அவர்கள் சமாதானமாக வாழ வேணும் என்ற உணர்வோடு அந்த தேசத்தை ஆளுகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டு எந்த விதத்திலும் பொருளாதாரத்தில் குன்றி போய் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் உங்களை நேசிக்கும் தலைவர்களை விசேஷமாக இடகட்டி நீங்க வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறோம், அவர்கள் என்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் ராஜாவே ஆண்டவரே பிள்ளையினாயிருந்தாலும் ஹெலிகாப்டராயிருந்தாலும் பஸ் ஆயிருந்தாலும் ட்ரெயினாயிருந்தாலும் காராயிருந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து வளர்த்துங்க ராஜா. கடமைக்கு போகும் பிள்ளைகளும் ஃபர்தரையும் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அவர்கள் ஆண்டவரையும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் உங்களோட பார்வையில் உங்களோட பிள்ளைகள் அந்த கடமைகளை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக செய்யத்தக்கதாக ஆண்டவர் எது விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாதபடி ஆண்டவர் நீங்கள் கொடுக்கும் நேரங்களை எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி ஆண்டவர் நடக்கத்தக்கதாக நீங்கள் உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து முன்னும் பின்னும் பலதும் விட்டதும் இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்துக்கொள்ள முடியும். காத்துக்கொள்ள வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் விரியான மிகிரியான இந்த சங்கமம் ஒலியக்காக வருகிறோம். இந்த மீதியான நாளையும் பொறுப்படுங்க ராஜா. அங்கு பிரியாணம் எங்கு போனாலும் இதை செய்ய வேணும் என்று உறவுகள் விரும்பினாலும் அதை செய்யத்தக்க வாய்ப்பையும் பாதுகாப்பையும் ஞானத்தையும் கொடுத்து வழிநடத்துங்கோ. இந்த சங்கமம் ஒலியலி இணைந்து இணைய போற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. தடதாமதம் இன்றி ராஜா வந்து நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்தி எங்களுக்கு இப்படி சந்தமா கிடைத்தது என்று சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை நடத்த வழிநடத்தி இந்த சங்கமம் ஒலியலிய மீதியான சங்கமம் ஒலியலிய வெற்றியோடு உங்களோட நாமம் மகமப்படுத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக நீங்கள் நடத்தி முடிப்பீங்கள் நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த மனுக்குலத்துக்காக மனம் திரும்ப வேணும். இந்த மனுக்குலங்கள் மனம் திரும்ப வேணும் என்றும் வாஞ்சியோடு உயிரோடு எழுந்து உயிரோடு இருந்து வலது பாரத்தில் பறந்து பேசிக் கொண்டிருக்கிறோங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி உங்களை வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ.
0: ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் பாடல்களோடு இணைவோம். அடுத்து எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி அப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைகிறார். ஆயத்தமாகவும் அதுவரையும் பாடலோடு இணைவோமா?

0: High Priest forever, I praise you. Holy Lord, I worship you. Holy, holy, holy, Lord God Almighty, we lift up your holy name. The Holy Spirit who moved on the face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. O the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever, oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேக உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. எனவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வர சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியமடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைபட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார். தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கிறார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை சுவையுள்ளதாய் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காய் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராதும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: High priest forever, I praise you. Holy Lord, I worship you. Holy, holy, holy, Lord God Almighty, we lift up your holy name. The Holy Spirit who moved on the face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. Oh, the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever, oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven, we exalt you. Jesus, who holds the keys of hell, we lift up your holy name. Jesus, who will come in the glory of the Father, I praise you. Jesus, who performs all things he has promised, I worship you. Jesus, who saves us from sin, we adore you. Jesus, who...
2: Recording in progress.
3: அருமையானோட நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் தோன்றோ நேரம் 2 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி அப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலேருந்து அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவின் இந்த நாளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் பிதா குமாரன் பிரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் வார்த்தைகளோடு வழி நடத்தப்படுவதோடும் பிரசுத்தாவியானவர் தாமே அவர் கூட வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலிருந்த ஊழியர் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட்.
3: ஆமென். இந்த இருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமேன். காட் பிளஸ்.
4: ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன்.
3: ரெக்கார்ட் பண்ணது 1 செகண்ட் இல்லங்க மாஸ்டர்.

0: Ok, pastor.
1: ஓகே இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் மேன்மையானவர், மகிமையானவர். தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே யாரும் எவரும் ஒருபொழுதும் செய்திராத ஒரு காரியத்தை செய்து நம்முடைய மீட்புக்காக தன்னை கொடுக்க வேண்டுமானாலும் அதையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஜெபம் பண்ணும் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நம்மேல் பாராட்டின அன்பு மகா பெரிது. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. நாங்கள் அழிந்து போகாமல் மாத்திரம் அல்ல, இன்று வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் உம்முடைய சுத்த கிருபை. இவை எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் நீர் செய்து முடித்தவைகளை நாங்கள் அறியவும் பெற்றுக்கொள்ளவும் அதிலே பலகி பெருகவும் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கவும் இந்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்வதாக, நம்மை கட்டுவதாக, நாட்டுவதாக, உயிர்ப்பிப்பதாக, எழுந்து பிரகாசிக்க பண்ணுவதாக, இயேசுவின் எண்ணேற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். 2 கொரிந்தியர் 20:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. கவனிங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அப்ப எங்கள் மூலமாய், எங்களுடைய வாழ்க்கை மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆமேன். இவர்கள் லோடு கூட தேவன் இருக்கிறார் என்று காணும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருப்பதல்ல, இருக்கும் அல்ல, இருக்கிறதே. அப்ப வாக்கு தத்தங்கள் தேவனை மகிமப்படும் படுத்தும்படியாக நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவையான சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்ப இதை அறிந்து கொள்வோமானால் இந்த வாக்கு தத்தங்கள் நம்மை வந்து இலகுவாக மேற்கொள்ளத்தக்கதாக நம்மால் விசுவாசிக்க முடியும். கவனியுங்கள், நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் எதையும் தேவனிடத்தில் இருந்து பெற்று கொள்ள முடியாது. விசுவாசித்தால் மாத்திரமே தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமேன். வேதத்தில் இருக்கிற எதை ஆகிலும், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆகிலும், எப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை ஆகிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். வரங்களாயிருக்கட்டும், வல்லமைகளாயிருக்கட்டும், அடையாளங்களாயிருக்கட்டும், அற்புதங்களாயிருக்கட்டும், ஈவன் நாங்கள் ஒருவருக்கு போய் சத்தியத்தை சொல்லுகிற காரியமாயிருக்கட்டும், நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் நாங்கள் போய் அவர்கள் மத்தியிலே நாங்கள் தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுவோம். அந்த வார்த்தை, அந்த சத்தியம், அந்த சுவிசேஷம் தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறபடினால், தேவ பலனாய் இருக்கிறபடினால் நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்ளும், அவர்களை விடுதலையாக்கும், அவர்களை ரட்சிப்படைய பண்ணும் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் நாங்கள் சத்தியம் சொல்லுவதற்கு எந்த தடையும் இருக்காது. நிச்சயமாய் நாங்கள் போய் சத்தியத்தை சொல்ல முடியும். அந்த சத்தியம் நிச்சயமாய் அவர்களை விடுதலை ஆக்க முடியும். அப்படி அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களானால் அவர்கள் மூலமாய் ஈவன் தேசங்கள், குடும்பங்கள் மீட்கப்படும். ஆமேன். அப்ப ஜனங்கள் மீட்படைய வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆமேன். எல்லா விதத்திலும் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். நல்ல சுகத்தோடு, நல்ல சமாதானத்தோடு, நல்ல சந்தோஷத்தோடு ஆண்டவர் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், மற்றவர் மேல் அன்பு கூறுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். இதற்காக தேவன் வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த வாக்கு தத்தத்தை பெற்று கொள்ளக்கூடியதாய் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்தார். ஆமென். அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்க தகுதி, பரிசுத்தம், நீதி இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்படி அவருக்குள் அவர் செய்து முடித்தபடியினால் அவருக்குள் இவைகள் ஆமென்றும். இந்த வாக்கு தத்தங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். அப்ப எந்த வாக்கு தத்தத்தையும் பார்த்து இது எனக்கு சொந்தமா, இதன்படி தேவன் எனக்கு செய்வாரா, இதன்படி தேவன் என்னிடத்தில் தேசத்தை ஒப்பு கொடுப்பாரா, இதன்படி தேவன் பரிபூர்ண சுகத்தை எனக்கு கொடுப்பாரா என்று நீங்கள் கேட்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றால் உங்களுடைய சுயக்கிரியை அல்ல, உங்களுடைய சொந்த பரிசுத்தம் அல்ல, உங்களுடைய சொந்த ஒருத்தல்கள் அல்ல, மாறாக இயேசுவினுடைய கிரிகையினால் அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்ததினால், அவரே நமக்காக யாவத்தையும் செய்து முடித்ததினால், அவருக்குள் அவர் மூலமாக நாங்கள் இவற்றை பெற்று கொள்ள முடியும். பெற்று கொண்டு அவற்றின்படி நாங்கள் வாழும் பொழுது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஆமென். அப்ப நாம அநேக வேளைகளில் என்ன செய்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், மகிமை உமக்குள்ளோ என்று சொல்லி பாடல்களை பாடுகிறோம், மகிமை மகிமை மகிமை என்றெல்லாம் நிறைய மகிமையை குறித்து நிறைய பாடல்கள் இருக்கிறது. அப்படியெல்லாம் நாங்கள் பாடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தயவு செய்து கவனியுங்கள், நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதினால் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் தேவனுடைய கிரியையை காண வேண்டும், தேவனுடைய குணாதிசயத்தை காண வேண்டும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் காண வேண்டும். அதன் மூலமாய்த்தான் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். இல்லாமல் அவர்களைப் போலவே நாங்கள் பேசி, அவர்கள் நடக்கிறத போலவே நாங்கள் நடந்து, அவர்கள் பொய் சொல்லுகிறத போலவே எல்லாம் காரியத்துக்கும் பொய்களால் எந்த வித்தியாசத்தையும் காண முடியாது. நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லியும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியம், அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா என்று அவர்கள் பார்ப்பார்களானால் அநேக வேளைகளிலே அவர்களால் அதை காண முடியவில்லை. அநேகர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னவாயிருக்கிறார்கள், நண்பர்களாயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளுமே அவர்கள் வந்து எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்பது அரிதாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளாயிருந்தும் நாங்கள் இன்றைக்கும் மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். நிறைய இடத்திலே போன் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறோம். அது தவறு கிடையாது. ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய நிலையிலே இருக்க வேண்டிய நாங்களே என்ன செய்கிறோம், அப்படியான நிலையில் இல்லாமல் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சகல வாக்கு தந்தங்களும் ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன் என்றால் எல்லாமே கொடுக்கப்பட்டாயிற்று. ரோமர் 8:32 வாசிக்கிறோம், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் பிதா நமக்கு அருளி இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். Mark 16:17 வாசிக்கிறோம், விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்கள் யாவது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதிலே மரித்தவர்களை எழுப்புவீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்களை சொல்ல, நான் சரியா சாப்பிடல, நான் சரியா உடம்ப கவனிக்கல, நான் சரியா காரியங்களை செய்யாதபடினால இப்படி ஒரு சுவையினத்துல, இப்படி ஒரு பலவீனத்துல நான் இருக்கிறேன் என்று நாங்கள் சுவையினத்தையும் பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவனை இவைகள் தொட முடியாது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை நீங்கள் குடித்தாலும் அவைகள் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது இவைகளில் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. கவனியங்கள் எடுப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் 15 அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. கவனியங்கள் எங்கே ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கலாம். பயப்படாதே, எல்லா புத்தகங்களும் இருக்கிற ஒரு வார்த்தை பயப்படாது. அப்ப தேவன் தரிசனமாகி அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே. அப்ப பயம்தான் எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கணும். ஒருவர் பொய் சொல்லுவாரானால் அதற்கு காரணம் பயம். ஒருத்தர் உண்மை சொல்லாது எல்லாவற்றையும் ஒழித்து வைத்திருப்பாரானால் அதற்கு காரணம் பயம். உண்மை சொல்லாமல் இருப்பது பயம், பொய் சொல்வது பயம். வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா கூட நிறைய பொய் அதுல போட்டு விடுறது. என்னத்துல? சிவில. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்படி செய்வன் இப்படி செய்வன் என்றெல்லாம். ஏனென்றால் கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற பயம். அப்ப பயம்தான் என்ன செய்கிறது? இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சத்துரு பயத்தினால்தான் இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் நீங்கள் யுத்தம் நடக்கிற இடங்களிலே பாருங்கள், அவர்கள் எல்லாம் பய துறந்து பயத்தை பேசுகிறார்கள். நாங்கள் அழிப்போம், நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்றும் பயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களின் மேல், ராஜாவின் மேல் பயத்தை பேசினான். அப்ப சத்துருடைய பெரிதான ஒரு வெப்பன், ஆயுதம் பயம், பயப்படுத்துவது. ஆனால் தேவனோ ஆபிராமுக்கு வந்து என்ன சொல்லுகிறார்? நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் பயம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் இதுவரைக்கும் தாமதிக்குமானால் அதற்கு காரணம் பயம். இது நடக்குமோ, அது நடக்குமோ, அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோ என்கின்ற பயம். அநேகருடைய ஜபத்திற்கு காரணமே பயம். பிள்ளைக்கு அப்படி நடந்துடும், தாப்பனுக்கு அப்படி நடந்துடும், வேலையில எப்படி நடந்துடும், இப்படியான பயங்கள் தான். அநேக ஊழிகளில் என்ன செய்கிறோம்? தைரியமாய் ஜபிக்காமல் அழுது குளறி கண்ணீர் வடித்து ஜபிக்கிறோம் பயத்தினால். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என்கின்ற விசுவாசத்திலே நான் நிரப்பப்பட்டிருப்பேனானால் நான் ஒரு நாளும் அழமாட்டேன், குளறமாட்டேன், கண்ணீர் வடிக்க மாட்டேன். காரணம் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். எங்களை பார்க்கிலும் 1000 கோடி ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தேவன், அவர்களுக்கு தேவையான சகலத்தையும் தன்னையே கொடுத்து செய்து முடித்தவன். கவனியுங்கள், ஜபிக்கிற நாங்கள் சில கண்ணீரை விட்டுட்டு நாங்க ஜபிச்சுட்டு போயிடுறோம். ஆனா தேவனோ கண்ணீர் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அவர் அவர்களை மீட்கும்படியாக தண்ணியே கொடுத்த தேவன். ஹல்லேலூயா, ஆமென். தண்ணியே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? விடுதலைக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து நீங்கள் பேசுங்கள், பரலோக ராஜ்யம் வருவதாக என்று பேசுங்கள். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று அதிகாரத்தை எடுத்து பேசுங்கள். உங்களுக்கு நான் சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறேன் சத்ருவின் மீது. மாத்திரமல்ல, வானத்தின் மீது, பூமியின் மீது, பூமி கடியில எல்லாவற்றின் மேலும் எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தோடு கூட நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே புறப்பட்டு உலகத்தின் எல்லை பரியந்தமும் முடிவு பரியந்தமும் போங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அதிகாரத்தையும் வல்லமையையும் வாக்கையும் வாக்கு தத்தத்தையும் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசித்து கட்டளையிட வேண்டிய நான், தேவன் என்னோடு இல்லை, தேவன் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார், எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் இன்னும் தரவில்லை, அவர் மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை குறித்து அவருக்கு எந்த கவலையும் இல்லை, ஜனங்கள் யுத்தத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவரோ இரக்கம் இல்லாதவராய் இருக்கிறார். ஐயா பாரும் ஐயா, ஐயா எப்படியாவது இந்த ஜனத்தை மீட்டு கொள்ளும் ஐயா என்று நாங்கள் கெஞ்சி கொண்டிருக்கிறோம். மாறாக அவரே இந்த ஜனங்கள் மீட்புக்கு, இந்த ஜனங்களுடைய மீட்புக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து அதற்கு அவருடைய உயிரை கொடுக்க வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று சொல்லி அதையும் கொடுத்து

0: கட்டவுள் கிரியர்களும் அவைகள் பரலோகத்திலும் கட்டவுள்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வல்லமை பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசியையும் எழுப்பி அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை
1: தேடி மீட்டிடுமே.
0: அப்பொழுதோ தேவனுடைய பட்டாயிற்று. ஆமென். ஆகவே என்ன செய்கிறார்? பயப்படாதே ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் என்றால் உன்னை பாதுகாக்கிறவர் நான். அதை மறந்து விடாது. எப்பொழுதும் பாதுகாக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். நாங்கள் யோபு சொன்னது போல நாங்கள் பயப்படுகிற காரியம்தான் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. கவனியுங்கள், யோசுவாவை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், யோசுவா என்ன செய்கிறான்? சூரியனுக்கே கட்டளையிடுகிறான், நீ நில் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு விஞ்ஞான அறிவில்லாதபடியினால் சூரியன்தான் சுற்றி வருகிறது என்ற நினைப்பிலே நில் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனுடைய சிந்தை, அவனுடைய சிந்தையிலே தியானத்திலே என்ன இருக்கிறது? எனக்கு வெயில் தேவை, அந்த வெள்ளை வெயிலை தேவன், எனக்கு தேவையான வெளிச்சத்தை தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறது என்ற தியானத்திலே அவன் பேசுகிறான். அப்ப சிந்தையும் தியானமும் எப்படி இருக்கிறது? எனக்கு வெளிச்சம் தேவை, அந்த வெளிச்சம் எனக்கு நான் யுத்தம் செய்து முடிக்கும் வரைக்கும் இருப்பதாக என்று சிந்தையிலே தியானித்து சூரியனை நில் என்று சொல்லுகிறான். அப்ப சூரியனை நில் என்று சொல்வது சரியான வார்த்தையா இல்லாவிட்டாலும் அவனுடைய தியானம் சரியா இருக்கிறபடியினால் அதுதான் மேற்கொண்டது. அப்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், உங்களுடைய தியானம் தான் என்ன செய்கிறது? மேற்கொள்ளுகிறது உங்களுடைய வாயின் வார்த்தைகளை பார்க்கிலும், கிரிகையை பார்க்கிலும். எண்ணத்தை நாங்கள் எங்களுடைய சிந்தையிலே தியானிக்கிறோம் என்பது மிகவும் அவசியம். யோசுவா சரியாக தியானித்தான், தவறாக பேசினான், ஆனால் அவனுடைய தியானம் நிறைவேறினது. ஆனால் யோபுவோ தவறாக சிந்தித்தான், நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, தவறாக சிந்தித்தான், ஆனால் சரியான காணிக்கைகளை செலுத்தினான். ஆனால் அவனுடைய காணிக்கைகள் அவனுக்கு வரவேண்டிய அவனுடைய தியானத்தின்படிதான் காரியங்கள் நடக்கிறது என்பதை அறியாதபடியினால் அவன் எவ்வளவுதான் சக்ரிஃபைஸ் பண்ணினு இருந்தாலும், காணிக்கைகளை அலிகளை செலுத்தி இருந்தாலும் அது அவனை மேற்கொள்ளவில்லை. அப்ப நம்முடைய தியானம் முக்கியம். அதனால் தான் யோசுவாக்கு சொல்லுகிறார், உன்னுடைய தியானம் முக்கியம், எப்பேற்பட்ட வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் தியானம் முக்கியம். அதனால் வசனத்தை தியானி, இவைகள் செய்து முடிக்கப்பட்டாயிற்று, உனக்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்பதை உன்னுடைய மனக்கண்களில் பார். அப்படி பார்த்து பேசினால் அவைகள் அப்படியே நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உன்னை பாதுகாக்கிறதவனும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் தான் உன்னுடைய வல்லமை, உனக்கு தேவையான சகலதுமாய் நான் இருக்கிறேன். ஆமென் என்று தேவன் இங்கே சொல்லுகிறார். அதற்கு கவனியுங்கள், அதற்கு பதில பாருங்க, ஆமேன் ஹல்லேலூயா என்று சொல்லி எழுந்து குதிச்சு சந்தோஷப்படாமல், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல், கவனிங்கள், தியானம் எப்படி இருக்குன்னு பாருங்க, பிள்ளை இல்லாமல் தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், இவனுடைய தியானத்தை கவனியுங்கள். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அப்ப தியானம் முழுக்க இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை என்ற தியானம், அதனால் இல்லை. அவனுடைய தியானம் தவறா இருக்கிறபடினால் ஜெபிக்கிறான், ஆனால் அவனுடைய தியானம் தவறா இருக்கிறது. தேவன் இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் மேல் கூறியிருக்கிறார், ஆனால் அவனோ என்ன சொல்லுகிறான்? எனக்கு ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறான், இல்லை என்பதாக தியானிக்கிறான். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான்.

0: என்றார். அப்ப அவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவரே, நீர் எனக்கு பிள்ளைதரையில, நான் என்ன செய்யறேன், இந்த எலிசேருடைய மகனை நான் எடுத்து கொள்ளுகிறேன், திருடி கொள்ளுகிறேன், பெற்று கொள்ளுகிறேன், போஸாக அவனுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்து கொள்ளுகிறேன். எலிசேருடைய பிள்ளை, அவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது, அந்த பிள்ளையை நான் என்ன செய்கிறேன், எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன், இன்னொருவருடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன், உம்முடைய ஆசீர்வாதமாக. இப்படியாக அவன் இங்கே சொல்லுகிறான், இப்படியாக அநேகர் செய்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திருடுகிறவர்களாய், எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய், துணிகரமாக, இது அவனுடைய ஆசீர்வாதம். ஆனால் என்னை ஆசீர்வதித்த தேவன், அந்த ஆசீர்வாதம் என்னோடு கூடத்தான் இருக்கிறது. நீங்கள் 14வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அங்க பாருங்கள், அவன் மோசே பேசுகிற வார்த்தைகளை கவனிப்பீர்கள். ஆனால் சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, அது அவன் 14:21 உங்களுக்கு வாசிக்கிறேன். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் எனக்கு உண்டானவைகளில் உமக்கு உண்டானவைகளில் ஜாதொன்றை ஆகிலும் எடுத்து கொள்ளேன் என்று. ஆமென். உன்னுடைய ஆசீர்வாதத்துல எதையுமே நான் என்ன செய்ய போறதில்லை, எடுத்து கொள்ள போகிறதில்லை. அது ஒரு ஒரு வாரா இருந்தா கூட அதை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஆபிரகாம். 15வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், என்னுடைய வீட்டிலே பிறந்த பிள்ளை வேலைக்காரனுக்கு, என்னுடைய வேலைக்காரனுக்கு, விசாரக்காரனுக்கு பிறந்த பிள்ளையை நான் எடுத்து கொள்ளுகிறேன் என்று பேசுகிறேன். மேலும் ஆபிரகாம் தேவரீரனுக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அப்ப தியானம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மறுபடியும் அவன் சொல்லுகிற காரியம் என்ன, அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். இதுதான் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பது. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், ஆண்டவருக்கு உதவி செய்வது. ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணிட்டீர், ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உமக்கு உதவி செய்யட்டுமா என்றால் உம்மால முடியல, அதனால நான் உமக்கு உதவி செய்கிறேன் என்பதாக இங்கே பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் அநேகர் செய்ய முயற்சிக்கிறோம். அதனால் தான் தடைகளும் தாமதங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமோ, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றான். அல்லேலூயா. அப்ப கவனிங்கள், தேவனுடைய வழி நடத்தல் என்ன? நாங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகும் பொழுது, பலவீனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், விசுவாசத்தை நோக்கி நம்மை நடத்துகிறார். அவனோ இல்லை இல்லை இல்லை இல்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவரோ அவனை வெளியே அழைத்து வந்து அவனோடு பச்சமாய் பேசி அவனை வெளியே அழைத்து வந்து, இருக்கிறது அண்ணாந்து பார், இப்படியாய் உன்னுடைய சந்ததி இருக்கும், இப்படியாக பார், இப்படியாக சிந்தி, இப்படியாக தியானி என்று அவனுக்கு காண்பிக்கிறார். அநேக வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை இல்லை இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் இல்லாமலேயே இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தியானங்களின்படி, எங்களுடைய வாயின் வார்த்தையின்படி அல்ல, அநேக வழிகளிலே இல்லை என்று நினைத்து கொண்டுதான் ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இருக்கிறது என்று பார்க்க ஆரம்பிப்போமானது அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். இவ்வளவாய் நாங்கள் பலிக்கு பெருகுவோம், இவ்வளவாய் தேவனுடைய பிள்ளைகள் உலகெங்கிலும் பலிக்கு பெருகுவார்கள். எவ்வளவுக்கு எகிப்தியர் தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்க நினைத்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் பலிக்கு பெருகினார்கள். ஆமென். இன்றைக்கும் எந்தெந்த கன்றி எல்லாம் தேவனுடைய பிள்ளையை ஒதுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அங்கே அவர்கள் இன்னும் அதிகமாய் பலிக்கு பெருகுவார். அல்லேலூயா. ஆகவே இவைகளை பார்த்து அழுது குளறி, ஐயோ ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் அழிகிறார்களே என்பது அல்ல. தேங்க்யூ லார்ட், உம்முடைய ஜனங்கள் இன்னும் அதிகமாய் பலிக்கு பெருகுவார்கள். ஆமேன். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்கப் போவதில்லை. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்கப் போவதில்லை. எதுவும் நம்மை தடை செய்ய முடியாது. நாங்கள் எல்லா விதத்திலும் பலிக்கு பெருகி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென் என்று சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம், என்று தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் சரியாக பார்க்க எங்களுக்கு கிருபை செய். தங்கிப்பார் ஆகார் சாகிறதை பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சிந்தையிலே சாவைத்தான் அவள் பார்த்தாள். அப்படி நாங்கள் பார்க்காமல் தேவர் இது எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்று சொல்லி பார்க்கக்கூடிய கண்கள் எங்களுக்கு உண்டாயிருப்பதால், மனக்கண்கள் திறக்கப்படுவதால், கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலதும் புதிதாக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய வல்லமையை, உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேசத்தை நோக்கி பயப்படாதே, எழுந்த பிரகாசி, கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பேச எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளையா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் கிரிகள் நீங்கி போவதால், சுகயினங்கள் நீங்கி போவதால், பிரச்சனைகள் வேதனைகள் தடைகள் தாமதங்கள் நீங்கி போவதால், நீர் செய்து முடித்த யாவ் மேற்கொள்ளுவதா, வாக்கு தத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளட்டும். ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் அறிக்கையிடுகிறேன் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் விசுவாச வார்த்தைகளோடு வழிநடத்தினீர்கள். ஆபிரகாமின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்பித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக திருச்சித்தமானால் நாளே நாளிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளோடு ஒருவரோடும் பேசுவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். ஆமேன். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையிலும் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களும் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும்

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்தாச்சு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்றைக்கு ஆராதனையை ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படி ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை உயர்த்தி அப்படி

நாளிலே என்னோடு சேர்ந்தான்.

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு இந்நாண்டவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மாணவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. இந்த உலகத்தில் தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறத பாருங்கள். சேர்ந்து ஆடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல என்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

இயேசுவை போல இந்த உலகத்தில் யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. நம்மை போல இந்த உலகத்தில் யார் உண்டு ஆண்டவரே? பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவினீரே, எங்க சாபத்தெல்லாம் தலையில சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யாரு உண்டப்பா?

0: நம்மை அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம் ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது.
ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல,

படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணான், நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:6 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா

0: தரவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமத்தைக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில் நிக்கிறேன், என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆணானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார். கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24வது வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 ஆறாவது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட
1: ஆபாசமான காரியங்களை நீ படம் பாக்குறதோ சீரியல் பாக்குறதோ அல்லது ஆபாசமான புத்தகத்தை பாக்குறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. ஒண்ணு குறிஞ்சல்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதி நிறுவன 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கும் முடியும், வாழ்ந்திருக்கும் முடியும், சம்பூர்ணமா இருக்கும் முடியும், பட்டினி கிடக்கும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.

சித்தப்படுத்தி உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அதை நிறைவேற்றிருக்கீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ரெண்டு கரம் உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி என்னை எதிர்க்கின்றவர்.

அன்பிற்காக உயர் நீங்க மாத்தம் நன்றி ராஜா.

0: Amen, amen, amen. Praise the Lord, Sister Rajani.
1: Praise the Lord, Brother Mahindran. God bless you. அன்பான அனைவர்களுக்கும் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் வந்து நிற்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத்துடன் 97 ஸ்டேஷன்ஸும் சங்கமம் ரேடியோ காஸ்பிளோடு அணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்திலே வந்து அணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்குவதாக. காட் பிளெஸ் யூ ஆல். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகள் கூட செல்லும் முதல் நான் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய தொகுப்பாளினி சிஸ்டர் அஞ்சினி அலங்காரமணி. Thank you, Lord, for this moment, Lord, that you have given to us, Lord, through Nithya Valicham. Lord, this network, Lord, that you have found, Lord, from Sangamam Radio Gospel to join with 97 stations, Lord, is your hand of love and grace and mercy. So we thank you for that, Lord. Even as we, Lord, emanate, Lord, Lord, nothing of us, Lord, nothing of us that could ever, Lord, come close to what you could accomplish, Lord, with your power, with your presence, with your spirit, Lord, into the nations of the world, the people that have joined, the people that have gathered in your name, Lord, to receive that blessing upon their lives, Lord, and to be, Lord, brought out, Lord Jesus, of all the ways in which only you can minister to them, Lord Jesus. So we thank you for each and every one of them, Lord, that have gathered also, Lord, from 200 plus nations, Lord, and 2,000 people at one sitting. Lord, we thank you, Master, in Jesus' name. And Lord, even as we go into the program, Lord, be with all the handmaidens that have joined us and the pastors that are going to bring the word as well, Father. Bring about, Lord, your anointing power of the Holy Spirit to rest upon them and minister through them as well. I pray in Jesus' name alone. Amen and amen. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக நாங்கள் நான் ஆரம்ப ஜபத்துடன் ஒரு பாட்டையும் பாடி ஆரம்பிக்கிறேன். அதை தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் வந்து அவர் எப்பொழுதும் ஆராதனையை செலுத்தி அத்துடன் தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். அவரும் நிற்கிறார். அவரும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதை தொடர்ந்து சிஸ்டர் டாலி ஊழியர்களுக்கு ஆஜோபிப்பார். அவரும் ஒரு பாட்டை பாட முடிந்தால் இன்றைக்கு பாடி ஒரு ஜபத்துடன் வருவார். அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் கர்த்தருடைய நாமத்தில். அதை தொடர்ந்து நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜபிப்பேன். அதை தொடர்ந்து நாங்கள் கங்களையறுக்கும் பகுதியில் 6:30 மணி நேரம், 7:30 நிமிடத்தில் இருந்து 8 மணி வரை கண்களை ஏறெடுத்து எல்லாருக்காகவும் ஜபிப்போம். விண்ணப்பங்களையும் கொண்டு வாருங்கள். காட் பிளெஸ் யூ ஆல். இப்பொழுது நான் ஆரம்பித்த ஒரு பாடல் பாடிவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உம்மால் ஆகாததொன்றும் இல்லை, உம்மால் ஆகாததொன்றும் இல்லை, உம்மால் ஆகாததொன்றும் இல்லை, ஐயா ஆகாததொன்றும் இல்லை.

உம்மாலாகாததொன்றுமில்லை, உம்மாலாகாததொன்றுமில்லை, உம்மாலாகாததொன்றுமில்லை, உம்மாலே தானாகும். அல்லேலூயா. உம்மாலே தானாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்

உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடி

உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர்

0: உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தானாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தானாகும், உம்மாலே தானாகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். ஆமேன், ஆமேன். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாமே உம்மால முடிந்த காரியம் ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ லார்ட், பிளெஸ் யூ லார்ட. Thank you, Lord. We worship you. We praise you. We glorify you. We give thanks to you. We honor you. We, Lord, lift your name up, Lord Jesus. Lord, even as we pray, Lord, and we gather, Lord, together, Lord, with the team that is, Lord Jesus, behind us, Lord. We bring each and every one of them, Lord Jesus, at this time, Lord. Father, even as Lord Jesus, Sister Grace and Sister Dolly and Brother Mahindran alongside, Lord Jesus, and also Brother Leslie and Sister Rita, Lord, doing all the work that has to be needed, Lord, to do the recordings and all the program to be coordinated, Lord, along with Brother Mahindran, who has been calling and doing all the what is needed, Lord. Father, Lord, this is a teamwork, Lord. As one man, Lord, we accomplish this, Lord, for your name's sake, Lord, for your honor and for your glory, Lord, that you will be lifted up, Lord, that you will draw all men unto yourself. So we thank you for that, Master. Even as we, Lord, we go into the program at this time, Father, we entrust this into your hands, Lord. And many, Lord, that are joining us also, Lord, are receiving this blessing, Lord, as they are going to, Lord, worshiping together, Lord, and they are already, Lord Jesus, being blessed by it, Lord, by your power of the Holy Spirit that is emanating over them, Lord Jesus. And as Sister Grace comes in, Lord, and also, Lord, leads in worship, Lord, and brings in the devotional, be with her as well, and Sister Dolly as well, Father, as she brings in, and Lord, her way of, Lord, praying and standing, Lord, over, Lord, in prayer, over the workers, Lord Jesus. So we bring them to you as well, Father, in the name of Jesus. Amen. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸை அழைப்போம். அவர் வந்து தேவ தியானத்தை எடுக்கும் முதல் தேவ ஆராதனையையும் கொண்டு வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நாங்களும் அவரோடு சேர்ந்து ஆராதிப்போம், தேவனை துதிப்போம், உயர்த்துவோம், அவரோட நாமத்தை உயர்த்துவோம். அத்துடன் அவர் தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்.
1: Amen, amen. Thank you, sister.
0: God bless you.
1: God bless you. ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் எல்லாமே கூடும். செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு, அவரால் செய்யக்கூடாத எல்லாவற்றிலும் அவருக்கு ஆகும். நல்ல ஒரு பாடலை பாடி நீங்கள் ஆசீர்வாதமா இருந்தது. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்கு அம்மாக்கு நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமானவரே, ஆண்டவரே, நாங்கள் துதிக்க வந்தது என் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், சல்வர், சர்வ வல்லவர், மகத்துவமானவர், சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ கத்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே கத்தரை பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணி ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உம்முடைய துதி ஏறெடுக்கும் போது சமாதானம் சந்தோஷம் நிறைவோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாழும்படியாக துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது ஆண்டவரே. இந்த ஜனங்களை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த துதிக்கு பாத்திரான தேவனை உயர்த்துவ இந்த இடத்திலே வந்து நாங்கள் கூடியிருக்கிறோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், நாங்கள் கிறிஸ்துக்குள் உட்பட்டவர்களா இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று வேதம் சொல்ற பிரகாரம் ஆவியானவர் நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி ஆண்டவரே. தொகுதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நீரென்றும் உயர்ந்தவரே, எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீ சர்வ வல்லவரே. துதிக

துணையாளரேயும் ஆராதிப்பேன், என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. துணையாளரேயும் ஆராதிப்பேன், என்னை தேற்றிடும் துணிவம் நீரே.

கரைகளை கழுவும் கல்வாரியேம், கருணையின் நாயகனேம், கரைகளை கழுவும்.

வாசம் செய்யும் நீரென்றும் உயர்ந்தவரே, நீரென்றும் உயர்ந்தவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில்

இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையாளரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும்.

தேடி வந்தே என் படகில் ஏறிக்கொண்டாரே, வெறுமையானதே முன்னறிந்ததால் தேடி வந்தே என் படகில் ஏறிக்கொண்டாரே. முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. முழுவதும் பிரயாசப்பட்டும்

0: தலைமுறையாய் வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் அம்முணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் அம்முணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வழிகள் எல்லாம் காக்கும்படி எப்பொழுதும் எங்களோடு கூட நடக்கிறவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை எடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வேத வசனத்து கூடாக ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறேன். தேவனுக்கு நன்றி நன்றி. நித்திய வாழ்வு தேவனின் பரிசு. நித்திய வாழ்வு எங்களுக்கு என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:9-10 9:10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கேட்டு தேவன் அவரை மரித்தோல் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப நாங்கள் அந்த ரட்சிப்பை பற்றி நாங்கள் எப்படி அது ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டு அவருக்குள்ளாக நாங்கள் எப்படி வாழ வேணுமென்றது, அந்த நித்திய வாழ்வு, நித்திய வாழ்வு தேவனின் ஒரு பரிசு எங்களுக்கு தந்த அந்த நித்திய நித்தியமாக நாங்கள் எப்படி வாழ வேணுமென்றதை, இந்த பூமியில மாத்திரமல்ல இட்டேர்னல் எங்களுக்கு என்ன என்னும் என்னும் என்னும் அந்த நித்தியமாய் வாழுகிற வாழ்வன் ஒன்று இருக்கு. அதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லுறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கேட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அப்ப அந்த ரட்சிப்பு ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்ள எப்படி நாங்கள் தெரிந்து கொள்ளணுமெண்டா, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே நாங்கள் அவர் எங்களுக்காக வந்தார். இந்த பூமிக்கு வந்த நோக்கம் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிகிற அறிவி அடைய நித்திய நித்தியமாய் வாழுகிற வாழ்வு வாழும்படியாகத்தான் இந்த பூமியிலே அவர் வந்தார். அவர் என்னண்டா, காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மனிதனாய் வந்து பாவமற்ற பூரண வாழ்வை வாழ்ந்தார். அவர் அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து இறுதியில் நமக்காக பாவமாகி, நமக்காக அவர் பாவமாகி சிலுவையில் மரித்தார். பின்னர் அவர் கல்லறையிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். அந்த நேரத்திலிருந்து இந்த பூமி பழைய நிலைமையில் இல்லை. ஏனென்றா எல்லாவற்றிலும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு எழுந்த நேரத்தில இருந்து தேவன் மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் யாவற்றையும் அவர் செய்து முடித்து நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வாழ வேணும் என்றுதான், அந்த வாழ்ந்து நாங்கள் எப்படி வாழ வேணும் என்றதே அவர் இந்த வார்த்தை கூடாக நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவ்வளவு சுதந்திரம் நாங்கள் கிறிஸ்துக்குள் உடன் சுதந்திரம், கிறிஸ்துவின் சுதந்திரம் அவரோடு உடன் சுதந்திரமா இருக்கிறபடியா அவர் கூறிய வாக்குகள் அனைத்தும் கிறிஸ்துகள் எங்களுடையது. ஆமண்டும் ஆமீன் என்றும் வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அப்போ ஒரு புது யுகத்தை இயேசு ஆரம்பித்து வைத்தார். இப்பொழுது ஆண் பெண் குழந்தைகள் யாவரும் தேவனோடு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மட்டுமல்லாமல் தேவனை அறிந்து கொள்ளவும் முடியும். மனிதனுடைய இருதயம் மறுரூபமாவதே மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பவும் மறுரூபமாக்கப்பட வேணும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இங்கே கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 2 Corinthians 5:17-18 தான் இப்படி இருக்க, நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகளும் சொல்லக்குள்ள நாங்கள் முந்தின எங்களை நடக்கைகளை கேட்ட இந்த என்னென்ன பாவந்தால சாப பாவங்களால வந்த ரோகம், சாப பாவம் ரோகம்னு சொல்லி எல்லா பாவங்களுக்குள்ளாயும் நாங்கள் இருந்திருந்தோம்டா. தேவனை அறியாத நேரம் அந்த நேரம் இருந்திருந்தால் அது வந்து பழைய மனிதன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினான்னு சொல்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஆவி மாறிவிட்டது. இந்த வசனம் உங்கள் சரீர புதிதானவை பற்றி பேசவில்லை. நீங்கள் ரட்சிக்கப்படும் முன் எப்படி இருந்தீங்கள் என்றது தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக ஜாவற்றையும் செய்து முடித்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சத்தியான இருதயமாக உங்களுக்கு கொடுப்பேன் சொல்லி இசைக்கியேல் சொன்ன பழைய ஏற்பாடு தான். ஆனால் அது எல்லாவற்றிலும் இருந்து இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக புதிய சிருஷ்டி அவர் எங்களுக்குள்ள இருந்து கற்றுத்தருகிறபடினால நாங்கள் பழைய மனிதன் அவருடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோட கூட நாங்கள் எழுந்திருக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். இப்ப மெய்யான நீதி, அப்ப நாங்கள் எங்கட நீதியில சுயநீதி அழுக்கான கந்தை என்று சொல்லப்படுகிறது எங்கட சுயநீதி. ஆனா தேவனுடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். தேவன் 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, அப்ப எங்கட நீதி இல்ல தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் தாமே பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். நீங்கள் நீதியும் பரிசுத்தமும் உள்ள ஒரு புதிய ஆவியா இருக்கிறீர்கள். உங்கள் ஆவியில் பாவம் இல்லை. நாம் தேவனுடைய நீதியாக இருக்கும்படிக்கு இயேசு நமக்காக பாவமானார். இந்த வாழ்க்கையை நாம் ஓடி முடித்து தேவையான ஏதோ ஒரு சிறிய அளவு தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் நமது ஆவியில் தேவனுடைய முழு நீதியையும் பெற்றிருக்கிறோம். உங்கள் ஆவியானது நீதியும் முழுவதும் எவ்வளவு முழுமையானதாகவும் பூரணமானதாகவும் இருக்குமோ அதே அளவு இத்தருணத்திலும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்களிலும் அது இருக்கிறது. எப்பொழுதும் பிறகு இல்லை, நாங்கள் பல்லோகத்து போனா பிறகு இல்லை. அவருடைய நீதி எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது. அந்த தேவ நீதி அது வந்து நாம் நமது ஆவியில் தேவனுடைய முழு நீதியையும் பெற்றிருக்கிறோம். உங்கள் ஆவியானது நித்தியம் முழுவதும் எவ்வளவு முழுமையானதாகவும் பூர்ணமானதாகவும் இருக்குமோ அதே அளவு இத்தருணத்திலும் எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் கர்த்தரை சென்றடையும் பொழுது ஒரு புது ஆவியை பெற்றுக்கொள்ள போவதில்லை. நாங்கள் ஒரு புது மகிமை அடைந்து சரீரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இப்பவே நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். அறிந்து கொள்ள இந்த வாழ்க்கையில் உங்கள் சரீரம் பாவம் செய்யும் சுபாவத்தை உடையதா இருக்கும். உங்களின் மனம் எப்பொழுதும் புதிதாக்கப்பட வேண்டிய நிலையிலேயே இருக்கும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஆவியே இத்தருணத்தில் உங்கள் இருதயத்தில் வாழும் பரிசுத்த ஆவியானவர் அவர் உடையது. எங்களுக்குள்ளாக அந்த பரிசுத்தத்தை எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக தந்து கொண்டிருக்கிறபடினால அது எப்பொழுதும் இருதயம் எங்களுக்குள்ளே அந்த காவலோடு எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளும் போது அந்த மன சிந்தைகள் மனதில் தப்பான எண்ணங்கள் வரும். சில நேரம் இன்னும் நீ சரியா நீதியாகல நீதிமான் ஆகல அப்படி. ஆனால் அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டார் ஆண்டவர். இப்பொழுது பரிசுத்தமாக நாங்கள் பரிசுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த நாட்கள நான் இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நந்தி தகப்பனே. ஒவ்வொருத்தரும் இதை கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளாலும் ஆவியானவர் தாம் எங்களால முடியாது. ஆனால் தேவ ஆவியானவர் அதை சரியான வழியிலே அதை ஒவ்வொருத்தருக்குள்ள இருதயத்துல பதிய நிற்கிறப்ப சிறுபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமே ஆமே. நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். கத்தருடைய ராஜ்யம் என்ன மாதிரி எங்களோட இருதயத்துக்குள்ள வருகிறது, அந்த ரட்சிப்புக்குள் கத்தர் கொண்டு வர்றாரு சொல்லி ரோமர் 10:9-10 இருந்து நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். மற்றும்படியும் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய ரட்சிப்புக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறது என்றபடியால் அது பெரிய ஆசீர்வாதமாயிருந்தது. கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையும் ஆக இருந்தது என்றபடியால் தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார், அத்துடன் இன்றைக்கு முடிந்தால் பாடுவார், இல்லாட்டி இல்லாவிட்டில் நாங்கள் அவரை ஜெபிக்கிறதுக்கு அழைப்போம். சிஸ்டர் டாலி வாருங்கள், வந்து ஜெபியுங்கள்.
2: நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்தில் நீங்கள் ஒளியாக வந்து எங்கள் மத்தியில் உங்களுடைய உங்களோட பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக யாவரை வழிநடத்தி கொண்டு போக போகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் தங்கியிருக்கும் பொழுது ஆண்டு எங்களுக்கு அது ஜெயமாக இருக்கிறது அப்படியா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. நீர் நல்லவர், நீர் போதுமானவர் என்று நாங்கள் கூறும் பொழுதப்பா எங்களுக்கு நீங்கள் எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்கள் செய்து எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஏற்றவர்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு ஜொப ஆவியும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. தீமைகளை நன்மையாக்க மாற்றி துன்பங்களை இன்பமாக மாற்றுறதாக அப்பா நீங்கள் ஐயா அப்பா. எல்லா கண்ணீரையும் நீங்கள் துடைத்து நாங்கள் உங்களுக்கு உயிருள்ள ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு உங்களோட ஜீவனை கொடுத்து எங்களை நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு தந்த மக்கா பிரிதான சிலாக்கியத்திற்கு நன்றி செலுத்துறேனப்பா. அப்பா உங்களை நாங்கள் உம்மாலே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்துடுவோம், ஏன்னா மதில்களை தாண்டிடுவோம். நன்றி ஐயா, நன்றி, சோத்திரம் சோத்திரம் நன்றி. அதே போல ஆண்டவரே ஒவ்வொருவர்களுக்குள்ளே உங்களோட புதிதான வெளிப்படுத்தலை இன்று மாலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட திரு கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இரத்தத்தினால மூடி அப்பா நீங்க உங்களோட சித்தத்தின்படி அவர்களை காத்து உங்களோட வல்லமை நிறைந்த அந்த அபிஷேகத்தை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு திறந்து கொடுத்த சிஸ்டர் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, இந்த மகேந்திரன்யா கூட அவங்க கூட இருந்த இந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த நாளில் இருந்து எப்ப கத்தர் அழைத்தாரோ இன்று மட்டும் அவர்களது நடத்தி கொண்டு வருது அந்த கிருபேலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால மட்டும்தான் செய்ய முடியுமா இருக்கிறது, அதுக்காக நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவரே சோத்திரம் என்ப கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. நன்றி சாமி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் உங்களுக்கு ஏற்றவராக நாங்கள் ஜீவிப்பதற்கானவரே. நாங்கள் உங்களுக்குள்ள ஒரு தாழ்மையான ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் தாழ்மையான ஆவியை கொடுத்தாண்டவரே. எங்களுடைய இருதயம் சுத்தமாக இருப்பதற்காண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தரிசிப்பதற்காண்டவரே, எங்களை இருதயங்களை சுத்தமாக்கி அதிகமாக நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன். தொல்லை

0: ஆமேனை ஆமேனப்பா, இன்று வரையும் காத்த தகப்பன், இனிமேலும் எங்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பேர் சொல்லி அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராக யாவரையும் ஆண்டவரே, உங்களோட சித்தத்தின் படி வண்ணைந்து எங்களை உங்களுக்கு உகந்த பாத்திரராக ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உங்களுக்குள்ள சிந்தனை உள்ளவர்களாக எங்களுக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை இன்னும் அதிகமாக ஊற்றி உங்களுக்குள்ள பலப்படுத்தி உங்களுக்குள்ள மகள செய்கிற மகா பெரிதனக்கு பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஹலோ,
0: நான் இவங்க. ஹலோ ரஞ்சினி.
2: சிஸ்டர் ரஜினி.
1: நன்றி சிஸ்டர், அது திரும்பவும் மியூட் ஆக போய்விட்டது, சாரி. காட் பிளெஸ் யூ, நன்றாக பாடினீர்கள். கர்த்தர் உங்களோட குளரை திரும்பவும் தந்துவிட்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவருடைய நாமமே உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக. காட் பிளெஸ் யூ.
0: நன்றி. ஆமென்,
1: ஆமென், ஆமென். அடுத்ததாக கர்த்தர் என்னை தூண்டியிருக்கிறார். பிரதர் மகேந்திரனை கூப்பிட்டு அவரையும் ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி, அவர் பாடினாலோ ஜபித்தாலோ எதை கர்த்தர் நடத்துறாரோ அதே மாதிரி அவரும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சிஸ்டர் பிரதர் மகேந்திரன்.
2: அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, சங்கமா வானொலியில் நடக்கின்ற இந்த நித்திய நிகழ்ச்சியை நீ கேட்டுக்கொண்டிருக்கு பார்த்து கொண்டிருக்கு சுவாமி, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரையா, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி. கேருபிங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் விஸ்வவேலன் தேவனே மக்கள் நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்திய நாளே முது பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடிய பாடலை நீர் கேட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை அசைத்து விட்டார்களே சுவாமி, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி. இன்றைய நாளே கலந்து கொண்டு பிள்ளைகள் தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள் துதித்த பிள்ளைகள் அனைவரை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. நீ நல்லவரை

ஆண்டவரே, நாலு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களுக்கு முன்பாக வைத்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சத்தமிட்டு ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, அந்த கிருபைக்கு நன்றி. கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும்

போற்றிடுமே ஆமாண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து போற்றி பாடும்பொழுது சுவாமி உமது பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றுகிற தேவன். யார் யார் இந்த தொண்டிச்சேர் ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு பிரசன்னத்தை ஊற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகள்

நிழல் கூறுவே நாம் ஆண்டவரே. நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன், எங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தேவன் நீர் ஆண்டவரே. வலது பக்கம் சாயும் போதும் வலது இடதுபுறம் சாயும் போதும் வலியுதுவே சரித்திர கேட்கப்படுகிற தெய்வமே, இந்த கிருபைக்காவுக்கு

சுத்த பரிசுத்தரனே, தினமும் நான் ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் துதித்து ஆராதித்து பாடும்படும் சுவாமி. ஐயா, எங்களோட கூட இருக்கிறது, எங்களோட கூட வருகிற சுவாமி அந்த கிருபைக்கிறான். ஐயா, இன்றைய நாளே சுவாமி இந்த நிகழ்ச்சி எல்லா தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி ராஜா ஆடிபாந்த கரத்தால் நீர் ஆசீர்வாதம் ஐயா. இன்றைய நாளே தேவ செய்தி கொடுக்கிற பிள்ளைகள் ஆவியர் அனல் கொண்டு தேவ செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக உள்ளகம் அங்கும் விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிற சுவாமி. ஒவ்வொரு ஊழியக்காரன் சரியான நேரத்தில் நீ கொண்டு வந்து நிறுத்தி இந்த நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து தந்தல வேண்டுமாக செபிக்கும். அப்பா, மறு உடலை கேட்கிற பிள்ளைகள், இந்த 97 ரேஞ்சில் கேட்கிற பிள்ளைகளே ஆசீர்வதியும். அது மட்டுமல்லாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலி நிலையத்தை நிறைவு கூறுகிறோம். லெசுட்டா பிள்ளைகள் பெரு பிள்ளைகள் இந்த குடும்பங்கள் அனைத்தையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாமே.

0: இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக நன்றாக ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் அறிந்து அதை நன்றாக அறிந்து நிற்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நாங்கள் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். அதைத் தொடர்ந்து நாங்கள் கங்களை ஏறெடுக்கும் பகுதியிற்கு செல்லலாம். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். Thank you, thank you, thank you, Lord, for this time that you have given us, Lord. Lord, right up to this very moment, Lord, you've been present. Your presence has been very much, Lord Jesus, with us, Lord, that I have been, Lord, experiencing, Lord, and you are with us, Lord, that you have been showing to me, Lord, in many ways, Lord, how you are emanating through the nations of the world, through the 97 stations that have gathered together, Lord, and also from our very main station, Lord, coming out of Toronto, Canada, Lord, from Sangam Radio Gospel, Lord, oh God, and coming, Lord Jesus, connecting, Lord Jesus, this many stations. This is the wonder working hand of miracle and power and praise, Lord. So we thank you for that, Lord. We bring you, Lord, all the worship and adoration that belongs to you, Lord, that has been going forth, Lord, right up to this very moment, Lord. You've been exalted, magnified, glorified, Lord, because of that. Thank you, thank you, thank you. You inhabit the praises of your people, oh God. That is your promise, Lord, even as you are doing that this very moment. And also, Father, the blessing that we have been receiving because of that, Lord, comes from the heaven above, who inhabits the very praises that we have been sending forth up above. Like the incense goes before you, Lord, it comes down, Lord Jesus, as a blessing above us, Lord. So we thank you for that, Master. And we also now pray, Lord, for the listeners, Lord, that they have gathered, Lord, into these many stations, Lord, that are emanating and bringing forth, Lord Jesus, as they are broadcasting right from Toronto to 97 stations that have joined together, Lord, into the countries that they represent, Lord Jesus, like we are doing right from Canada, Lord, from Toronto, Canada, Lord, into the nations that this has been, Lord, given to them, Lord Jesus, as a gift and a blessing, Lord, from you, Lord. Lord, we thank you, Master, that they are listening and they have been praised and worshipped, Lord, through it, Lord Jesus. They are coming through the blessings, Lord. They are participating in praise and worship, Lord. So we thank you for that, Lord. Now we pray that blessing over them, Father, no matter what they are, where they are at, no matter if they are traveling or if they are anywhere, Lord, even at work or industrial places, technical places, Lord, wherever they might be, Lord, they are able to be able to, Lord, open up their networks, Lord, oh God, into the media networks that are deriving at this time, Father. And also, Lord, we pray, Lord Jesus, that this would, Lord Jesus, has a plan and a purpose that you would, Lord Jesus, use it, Lord, in a way, Lord, that they are, Lord Jesus, listening to it, for that blessing to come upon them. And you are moving upon them, Lord Jesus, with that same anointing power of the Holy Spirit, bringing that same blessing that is purposed, Lord Jesus, to go upon their lives. Now I pray, Lord, even as they are listening, Father, that you are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to understand that rest, because you are the one who said, Lord, that the peace comes to us, the peace that passeth all understanding, to rest and abide within you. And Lord, that understanding of peace comes to us only through the Savior that comes into our hearts and lives. He's our peace giver. He's the peacemaker. He's the one who has the only peace that can this world can give it to us. No world can give it to us except the living God that can come into the world situation, give us that peace. It's until you establish that peace, we cannot have that peace within us, Lord, no matter what the world goes through, but no matter what the world has to offer. We are above that. That is why you called us in Deuteronomy. We are the head and not the tail, above and not beneath, and highly favored of the Lord. So we thank you for that, Lord. Even as they take and grasp the very truth, Lord, they are the ones that are receiving this blessing upon their very lives at this moment, Lord. So we thank you, Master, in the name of Jesus. I also pray for the needs that they are, Lord Jesus, right now at this moment, Lord, even as they are facing whatever their needs they might be, mentally, physically, emotionally, low, no matter what they are, Lord, nothing is too big for you. All things are possible to them that believe, you said, Lord. Increase their faith. Help them to lean upon you and not upon the flesh, Lord. Nothing that we can accomplish, Lord Jesus, when we lean upon our flesh or any flesh, Lord, any way, Lord, in any human beings that can, Lord Jesus, offer what you can only do and offer through the miraculous intervention, Lord. So help us to focus on you. Look up to the hills where it comes from, our help from, and only from the living God, to the living way that you come, Lord. Lord, not through any images or any kind of worship, Lord, that comes through your idolatry or anything. We have to seek a living God who has that breath, who put that breath upon our lives, who gives us that very way in which he can only come forth and bring us the way in which he can bring us that answer to prayer, the request that come through a living God, the living God who come through and bring us that breath into our very lives is the way we can answer our call. We can bring us our call, answering our calls to us, Lord. So we thank you for that, Lord. Thank you, thank you, thank you, Master. Now I pray, Lord Jesus, for the wonderful blessings in which you have blessed them, Lord, and also, Lord, till the end of the service, Lord, all the workers that are coming, Lord, and this meeting, Lord, of Nithyabalicham. Lord, I pray, Lord Jesus, that they would come forth with your anointing, with your power, the Holy Spirit resting upon them, and Lord, come forth, Lord, and bring forth much of the blessing upon the hearts and lives, Lord, that they open up their hearts, receive your word upon them, and bring forth that the much fruit upon their hearts and lives, not just 30 and 69. 90-fold, Lord, but all that you have, Lord, in 100% of the measure that you would pour upon them, Lord, when they open up their hearts, Lord, that is where it lies through obedience, and you would grant them that obedience that comes to them through your grace and your power and your might alone, I pray, opening their eyes of understanding. In Jesus' name, amen and amen. அடுத்ததாக நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதிகளில் நாங்கள் செல்ல போகிறோம். அதுக்கு முதல் நான் ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள பார்க்கிறேன். ஏனென்றால் இது எங்களுடைய விசுவாசத்தை முதலாவதாக நாங்கள் அந்த ஏறெடுக்கும் பகுதியில் நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதிக்கு போகும் முதல் இது ஒரு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறு கதை ஒன்று, அதோட ஒரு டெஸ்ட்மனி ஒன்று நான் இதை நான் உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாங்கள் ஒரு தரம் போர்ட்லண்டுக்கு சென்றிருந்தோம். ஒரு கிறிஸ்மஸ் பகுதியில் நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் எங்களுக்கு கசின் அங்கே எங்களை கூப்பிட்டு இருந்தார். அவருடன் வந்து கிறிஸ்மஸை ஸ்பெண்ட் பண்ண சொல்லி அப்பொழுது நானும் என்னுடைய கணவரும் பிள்ளைகளும் சேர்ந்து தான் போயிருந்தோம். அப்பொழுது நாங்கள் அங்கே இருந்த டைம் நியூ இயருக்கு எங்களுக்கு நாங்கள் எப்போதுமே நியூ இயருக்கு நாங்கள் வாட்ச் நைட் சர்வீஸ் என்று சொல்லி இரவில் இருந்து 2-3-4 மணி மட்டும் நாங்கள் எப்போதுமே நாங்கள் ஜபிப்பது உண்டு. அதுதான் எங்களோட வழக்கம் பழக்கம் எல்லாமே பெண்டிகாஸ்டல்ல இருந்து வளர்ந்ததால் நான் எங்களுக்கு நான் தான் இருந்தேன். 18 வரை அதுக்கு அப்பாறம் தான் நான் எனக்கு அதுக்கு அப்பாடு தான் எனக்கு பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தது. இந்த என்ன மாதிரி நாங்கள் பரிசுத்த ஆவியினால் பெற்று அந்நிய பாஷை ஆலயம் நாங்கள் அதை அவரோட கிஃப்டாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அப்போ அந்த இடத்துல நாங்கள் அந்த சர்ச்சுகள் போனது வந்து ஒரு பேப்டிஸ்ட் சர்ச். அந்த சர்ச்சில் நாங்கள் போயிருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு கைப்பிடி ஆக்கள் தான் இருந்திருப்பார்கள். ஏன் அப்படி அவ்வளோதான் இருந்திருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். நாங்கள் அப்பொழுது அவ்வளவு ஜெபிக்கிற நேரம் கத்தர் என் மேல பெரிய ஒரு அபிஷேகத்தோட வந்து அந்த பாசருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய ஒரு பாரத்தை என்ற இருதயத்துல போட்டு ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டும் எனக்கு மேல வந்து அவரின் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் அந்த பாசரும் குடும்பத்தாருக்காகவும் ஆகவும் நான் ஜெபிக்க தொடங்கிவிட்டேன். நான் என்னை அறியாமலேயே என்ன பரிசுத்த ஆவியனாளர் என்ன மூலமாகவே என்னை ஒரு கருவியாகவே அந்த இடத்துல உபயோகித்து அப்படி நான் ஜெபித்தேன். ஜபித்து முடிந்து நாங்கள் வெளியிலே வீட்டுக்கு சென்று விட்டோம். சர்வீஸ் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் அதே கோயிலுக்குத்தான் பிறகு சண்டேயும் போயிருந்தோம். 2-3 அப்புறம் அதற்கப்பாடு நாங்கள் அந்த கோயிலுக்கே போயிருந்தோம். அப்போ அந்த சர்வீஸை முடிந்த உடனே அந்த பாஸ்டர் நேராக எனக்கும் என்ற கணவரும் நாங்கள் குடும்பத்தாரும் நாங்கள் அதில் இருக்கும் பொழுது அவர் நேராக எங்கள்கிட்ட அந்த மேடையை விட்டு வந்து இறங்கி நேராக எங்களிடம் நடந்து வந்து எங்கள் கைகளை குளுத்தி சொன்னார், சிஸ்டர் நீங்கள் அன்றைக்கு ப்ரே பண்ணது வந்து கத்தரே உங்களை நடத்தி கத்தரே உங்களுக்கு அந்த வேர்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டையும் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ப்ரே பண்ணினீர்கள். அது கத்தர் ஆலயவே நடந்து கத்தரே அந்த ஆறுதலை எங்களுக்கு தந்தார். ஏன் சொல்றேன் என்றால் அவர் சொன்னார், அவருடைய மகன் சவுத் கொரியாவுக்கு ஒரு மிஷனரியாக போயிருந்தார். அங்க போயிருந்த பொழுது அவர் இருந்த அந்த ரூமில் அவர் இருந்த அந்த ரூமில் என்ன மாதிரி என்ன ஆகினோ தெரியல, ஒரு கேஸ் லீக் கொண்டு ஆகி அவர் மரணம் அடைந்து விட்டார். அப்போ அது அவர்களுக்கு பெரிய ஒரு என்ன கவலையும் ஒரு லஸ்ஸும் கத்தருக்காக போன ஒரு பையன், அவன் 21 22 வயசு தான், இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி பெரிய பாரத்தோடு இருந்தார்கள். அந்த நேரம் அந்த கத்தர் அந்த மாதிரி வந்து அவர்களுக்கு அவரோட ஆறுதலை உண்டாக்குறதுக்கு அவரோட வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு மினிஸ்டர் பண்ணி கொண்டே இருந்தார். நான் ஜபிக்க தொடங்கினோடனே அப்ப நான் அந்த ஜபித்த விதம் ஏன் சொல்றேன் என்றால், கத்தர் அந்த மாதிரி நாங்கள் அவருக்கு உண்மையாகவும் அவரை நாங்கள் தொழுதும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் உடன் ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் என்று நான் சொல்லுவேன், எனக்கு மேல வந்து அவர்களே ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன் மூலமாகவும் வந்து எனக்கு மேல அவர் அவர்களுக்கு மினிஸ்டர் பண்ண தொடங்கினார். அதே ஏன் இப்ப சொல்றேன்னா, அதே போல எனக்கு இப்பொழுது நாங்கள் கண்களின் மேல ஏறெடுக்கும் போற டைம் வந்திருக்கிறது. அதுக்கு நாங்கள் இப்பொழுது அமைந்திருக்கிறோம். அதுக்கு நாங்கள் போறதுக்கு முதல் எனக்கு கத்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய டீமுக்குள் உள்ள ஒரு சிஸ்டர் சுபாரன்னு சொல்லி அவர் தான் இந்த வென்ஸ்டேயும் தேர்ஸ்டேயும் புதனும் வியாழனும் வந்து நடத்துறவர். அவருடைய கணவருக்கும் இப்படி ஒரு பலவீனம் வந்திருக்கிறது. அதை நாங்களும் ஒரு பெரிய பாரத்தோடு தான் நாங்களும் இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த கத்தர் காட்டினதை நான் இந்த சிஸ்டரோட இப்பொழுது நான் ஏன் சொல்றேன்னா, கத்தரிடம் இருந்து வந்த வார்த்தை, கத்தருடன் அவர் சொல்றதை நாங்கள் கீழ்ப்பணிந்து நடந்தால் அதில் இருந்தவர்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். அதுல ஏன் சொல்றாருண்டு அவர் ஏன் சொல்றாருன்னு எனக்கு சொல்லுமா, அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் வெளியரங்கரமான ஒரு காரியத்தையும் பார்க்க வேண்டாம், நீங்கள் கத்தருக்காக அவருடைய நாமத்துக்காக அந்த ஒரு எண்ணெயை எடுத்து அபிஷேகித்து கத்தரை அபிஷேக தைலமாக்கி அதை உங்களுடைய கணவரின் தலையிலே 3 தரம் பாதசன் இந்த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி 3 தரம் ஒரு ஒரு சிலுவையை போட்டு நீங்கள் அவருக்காக ஜெபியுங்கள். ஒன்றுமே வெளியரங்கமான நிலைய ஒன்றுமே நினைக்காதீங்க, அவரை பற்றியும் குறித்து ஒன்று நினைக்க வேணாம். நீங்கள் கத்தருக்காக அவரோட நாமத்திலே அதுக்கு முதலே நீங்கள் போய் அவருடைய தனியாக இருந்து முதலாவது ஜபித்து விட்டு அந்த எண்ணெயை எடுத்து நல்லா அபிஷேகித்து விட்டு அவருக்காக நீங்கள் ஜபியுங்கள். அந்த மாதிரி அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது எடுத்து அவருடன் நீங்கள் சேர்ந்து ஜபிக்க வேணும். அவர் என்ன மாதிரி எந்த இடத்துல இருந்து வந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலுமோ அது ஒன்றுமே பரவாயில்லை, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் நினைக்க தேவையில்லை. நீங்கள் கத்தருக்காக நின்று கத்தருடைய உரிமையை உங்களுக்கு மேலே வைத்து அவர் கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் உபயோகித்து அதுக்காகவே நீங்கள் அந்த இடத்துல நின்று நீங்கள் அவர் சொல்றதை நீங்கள் செய்யுங்கள். கத்தர் உங்களோட அவர் அவருடைய இருதயத்தை நன்றாக கத்தர் இப்பொழுது அந்த அளவுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதை நான் நன்றாக பார்க்கிறேன், அது எனக்கு தெரிகிறது. அதால தான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய இருதயம் இப்பொழுது இலகி போய் நன்றாக இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் இப்பொழுது நன்றாக உபயோகிக்க வேணும். கத்தர் உங்களுக்கு கொடுத்த உரிமையின்படி அவருக்கு மேல நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் 5 நிமிடமாவது சேர்ந்து ஜபிக்க தொடங்குங்கள். அத்துடன் அவருடன் அவருக்காக நீங்கள் அவருடைய இரட்சிப்புக்காகவும் எல்லாத்துக்குமாகவும் நீங்கள் ஜபிக்கிறது மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்தும் ஜபித்து விட்டு அந்த தைலத்தை அந்த அபிஷேக எண்ணெயும் அவர் மேல ஊற்றி ஜபியுங்கள். கத்தர் கொடுத்தது தான் உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக கண்களை ஏறெடுக்கும் பகுதியில் போய் நாங்கள் ஜபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதியிலே சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து இப்பொழுது கத்தர் நாடுகளுக்காகவும் கத்தர் அவருக்கு காற்ற வேற விஷயங்கள் கத்தரின் பரிசுத்த ஆவியின் மூலமாக கூட நாடுகளுக்காக தான் கத்தர் எனக்கு காற்றார். நீங்கள் வேற எதுவும் கற்றாரண்டா நீங்கள் அதுக்காக ஜெபியுங்கள். சிஸ்டர் டாலி.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட பரிசுத்தமா ஆன ஆவி மூலமாக எங்களை வழி நடத்திருக்கிற உங்களோட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறார். கத்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவனுப்படியா கத்தர் ஆத்மாமே எவ்வளவு அன்பா இருக்கிறார். அவரை தேற்றி அவர்களை உங்களோட சித்தப்படி ஆண்டவரையை அழைப்பதற்கு ஆக இந்த தேசம் எங்கும் ஆண்டவை உலகம் எங்கும் ஆண்டவரை உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்கள் அறிந்ததும் உங்களை அறியாமல் இருந்தாலும் ஆண்டவரை உங்களோட தேவ அன்பை அவர்களுக்குள்ள அனுப்பி உங்களை அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எந்த இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் மரணத்தின் இருளில் இருந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் உங்களோட அறம் மட்டுமே உங்களோட வெளியேறப்பெற்ற ரத்தம் மட்டுமே அவர்களை விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. அப்பா நேற்று மின்றும் மாறாதவரே இன்றும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீங்க அப்பா. அப்பா நீங்க எஜமானாக எங்களுக்குள் எஜமனாக இருந்து வழி நடத்தி கொண்டு வருகிற இந்த மக்கா பெரிதான ஊழியங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா ஒரு மனுஷரும் அந்த மனுஷருக்கு கேட்டபடி சிந்தியாமல் உங்களுக்கேற்றபடி சிந்தித்து ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஜீவன் உள்ளவர்கள் போல அப்பா அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனையில் இருப்பதற்காண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். ரத்தம் சிந்தி மீட்பவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யமா இருந்து உங்களோட தயவுகள் தயவின் மூலமாக யாவரே மாண்டவரே உங்களோட சித்தத்தின்படி ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வல்லமை இப்பொழுதும் குறைந்து போக இல்லையா? உங்களோட வல்லமை இப்பொழுது மாண்டவரே அந்த இஸ்திரி அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது கத்தர் அவரோட வல்லமை அவரிடத்திலிருந்து விலகி போனதை அவர் அது காணக்கூடியதா இருந்தது அவருக்கு. அதே பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களோட திருப்பாதத்தை வந்து நிற்கும் பொழுது அப்பா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் உங்களோட பரிசுத்தமான எண்ணெயை ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் அப்பா இத்துணை பேர் நோய்களில் வாடி போய் நடக்க முடியாம ஆண்டவரே இருக்கிற பொழுதும் ஆண்டவரே அப்பா நீங்க அவர்களை மீட்க வர்ற தகப்பனா இருக்கிறீங்க. இன்று ஆண்டவரே மரணத்துக்குள் அப்பா அவங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு மரணம் என்பது அப்பா இன்னொரு ஜீவியம் உங்களுக்குள்ள நாங்க வந்து மகிழ்ச்சியோட களி கூர்ந்து கொண்டு இருப்பதற்கு அவர்களுடைய கண்களை திறந்து அவர் மனக்கண்களையும் அவங்களோட உள்ளத்தையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா எபெனேசரே எபெனேசரே இன்று மற்றும் எங்களை காற்று வந்த தகப்பனே இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உங்களை உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படுத்துவதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஒவ்வொரு உள்ளான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்களையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா சிறு பிள்ளைகளே உங்க கரத்துல கொடுக்கிற அப்பா எத்தனை சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வழி தப்பி அப்பா அந்த பெற்றோர் சரியான அவர்களுக்கு கண்களை அவர்களுக்கு மேல் ஏறெடுக்காம கத்தருக்கு மேலாண்டவரை ஏறெடுப்பதற்காண்டவரே அவர்களுக்கும் ஒரு ஞானத்தையும் பயத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஒரு 10 வயசு பிள்ளாண்டவரே எங்கேயோ வழிநடத்தி எங்கேயோ துளைந்து போய் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை எங்க போறதுன்னு தெரியாமக்கு ஒரு பைப்புக்குள்ள போய் அதுக்குள்ள ஒரு 4 நாள் இருந்து அவனுக்கு எங்க இருக்கிறது தெரியாமக்கு இறந்து விட்டான். எப்படி ஆண்டவரே இந்த ஸ்கூல்களையும் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு இந்த ஸ்கூல் தொடங்க போகுது அதுக்காண்டி ஆண்டவரே சிறு பிள்ளைகளோ வாலிபர்களோ அப்பா அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போறன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் திரியறார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆண்டவே. இதை நாங்கள் நினைத்தால் உங்களுக்குரியவர்களாக இவர்கள் மாறும்படியாக இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. இந்த ஸ்கூல்ல தொடங்கும் பொழுது ஆண்டவரே இப்பொழுது அருவாசி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பட்டார்கள் போய் பிள்ளைகளுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும் பொழுது அந்த வரப்போற பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்தாண்டவரே அவர்களுக்கும் ஒரு தேவ அன்பை கொடுத்தாண்டவரே இதுவரையும் உதவினே பினேசரே இனிமேலும் நீங்க உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. சுகம் தரும் தெய்வமே யெகோவா ரஃபா பூரண சுகத்தை தரும் பூரண சமாதானத்தின் சுகத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். புது பலனை கொடுத்து அப்பா உங்களோட சிறகின் கீழே மறைத்து வைத்து உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு அந்த பூரண அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையாண்டவரே உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது அப்பா எங்களுடைய பிள்ளைகளும் வரப்போகிற அப்ப புதிதான ஆத்துமாக்களே, உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். நானே வழியின் சத்தியமும் ஜீவனும் என்று கூறியபடி அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காண்டவரே, இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய அன்பின் மூலமாக நீங்க அவர்களை வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக கழுவி நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் அவர்களையும் ஒரு புதிதான வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்களே எங்கள் ஜெபங்களை கேட்டு அதிகமாக யாவரை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியா யாவரையும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அடுத்ததாக சிஸ்டர் சாந்தியா நோவேல இருந்து.
0: இல்ல இல்ல வேற இல்ல, அது எஸ்தர்.
1: ஓ எஸ்தர் ரூபியா? முதலாவது வார்த்தையை கொண்டு வர்றதுக்கு ஓகே சிஸ்டர் பிருந்தா. ஓகே ஓகே சிஸ்டர் பிருந்தா, நீங்கள் உங்களுக்கு முடிந்தால் ஜபிக்கலாமா? நீங்கள் சுகவீனம் உள்ளவர்களுக்காக ஜபியுங்கள் சிஸ்டர் பிருந்தா. தேங்க்யூ, நீங்கள் வந்து சேர்ந்ததுக்கு நன்றி. நீங்கள் சுகவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபியுங்கள். மற்றும்படி உங்களுக்கு தெரியும் சிஸ்டர் சுபாவிட கணவருக்கும் பலவீனமாக இருக்கிறார். அத்துடன் எல்லாருக்காகவும் சேர்த்து நீங்கள் ஒரு ஜெபத்தை கொண்டு வாருங்கள். காட் பிளெஸ்.
3: ஆமென். ஆமென். தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி. ராஜா ஆராதனைக்குரியவரே நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவர நன்மைகளின் நாயகனே மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக பலியானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். பழுதற்ற பலியே மை துதிக்கிறோம். ஆண்டவரே போதுமானவரே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வியாதிகளை சில சுமந்து தீர்த்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பரம்பரை சாபங்களில் இருந்து எங்களை விடுதலை செய்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே இதோ நீங்க ஆண்டவரே இதோ எல்லாவற்றையும் நீங்க தடுத்து போட்டீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவரே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பலனானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே நன்றி நன்றி நன்றி அப்பா ஃபாதர் அப்பா ஃபாதர் வி கால் அப்பான் யூ மை மாஸ்டர். ஆண்டவரே இந்த வேளையில உமை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே இதோ உடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே மலை ஆண்டவரே எல்லா மலைகளும் உடைய பிரசன்னத்தினால உருகி போகும் என்று சொன்னீரே. ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே இதோ உங்களுடைய பிரசன்னத்தை அழைக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உமை தொழுது கொள்கிறோம். தகப்பனே பரிசுத்தரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ராஜரிக கூட்டமாய் மாற்றினவரே உமை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வல்ல வாக்கு திட்டங்களை தந்தீங்களே. ஆண்டவரே வியாதி எங்களை அணுகுவது இல்லை என்று சொன்னீங்களே. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவது இல்லை என்று சொன்னவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அப்பத்தையும் நீரையும் ஆசீர்வித்து வியாதிகளிலிருந்து எங்களை நீக்குவேன் என்றவரே உமை துதிக்கிறோம். எகிப்தியருக்கு வரப்பணிந்த வியாதிகளை ஒன்றும் வர பண்ணேன் என்று சொன்னீரே. இதோ உங்களுடைய கை கட்ட ஆண்டவரே கட்டளைகளை கை கொள்வீர்கள் என்று சொன்னீரே. உமை துதிக்கிறோம் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அக்கினியிலே நாங்கள் ஆண்டவரே வேகாத படிக்கு எங்களை இழுத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய அன்பினால் எங்களை இழுத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா. எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி கண்மலையே உமக்கு நன்றி ராஜா. இதோ இந்த வேலையிலையும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வியாதி எங்களிடத்துல அணுக முடியாது வியாதி எங்களிடத்துல இழுக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ இந்த நேரத்திலையும் யார் யார் வியாதி படுக்கையுள்ள இருக்கிறார்களோ எல்லாரையும் உம்முடைய வார்த்தையினாலே சுகத்தை அனுப்புகிறேன் அப்பா. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திலே இதோ உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறேன் தகப்பனே. இயேசுவே இயேசுவே, எங்கள் நாவிலே ஜீவன் உண்டென்று சொன்னீரே. இதோ வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறவரே, இதோ வார்த்தை அனுப்பி சுகத்தை அனுப்புகிறவரே, இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் சுகம் சுகம் சுகம் என்று நான் பேசுகிறேன். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்குள்ளும் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்வதாக என்று நான் பேசுகிறேன். இதோ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னீரே. இதோ உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அவைகள் காலூன்று எழுந்து நின்று மகா பெரிய சேனையாய் வந்ததே, அதே போல ஆண்டவரே இதோ இப்பொழுது உம்முடைய ரூவா காற்று ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் பாயட்டம் ஆண்டவரே, புதுபலன் அடையட்டும். இதோ ஒவ்வொருவரும் ஊன்றி நிக்கத்தக்கதாய் ஒரு தேவ பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவரே வியாதியின் கூறுகள் அணுகாதபடிக்கு உம்முடைய தெய்வீக சுகத்தினாலே ஒரு விடுதலையை அனுப்புவீராக. இதோ யார் யார் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை கிரியை செய்வதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஆண்டவரே விசேடமாய் அப்பா பிரதர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஹோஸ்ட் பண்ணுகிற மகளப்பா, இதோ ஆண்டவரே உம்முடைய தேவ கிருபை இப்பொழுதே ஆண்டவரே கிரியேட் செய்வதாக ஆண்டவரே. இதோ இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகத்தை நாங்கள் பேசுகிறோம். இதோ பலவீனங்கள் ஆண்டவரே நரம்பு பகுதிகளுக்குள்ளே ஒராபா ஷெகேனே மெகக்கேனே மறு கர வரக்கேரே பாபா, இதோ இப்பொழுதே இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய தேவ வல்லமை ஆண்டவரே கிரியை செய்வதாக ஆண்டவரே. இயேசப்பா உம்முடைய வல்லமையினாலே புதுபலன் அடையட்டும். இதோ தேவன் என்னை தொட்டார் சுகம் உண்டானது என்று சொல்லத்தக்கதாய் சாட்சி எழும்பட்டும் அப்பா. ரபா ஷெக்கேனே மெகக்கேனே மரோ கொரோ லபா ஷெக்கேனே மெகக்கேனே மனா ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையினாலே வருகிற விடுதலை இதோ இப்பொழுதே இந்த கழுத்து பகுதிகளுக்குள்ளே, இதோ இந்த நரம்பு மண்டலத்துக்குள்ள ஆண்டவரே இயேசப்பா இப்பொழுதே உன்னதத்து பலன் உன்னதத்து பலன் உன்னதத்து பலன் ஆண்டவரே இறங்கட்டும் மகனுக்குள்ள. இதோ இப்பொழுதே இந்த பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நிர்மூலமாக்கி போ என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்துல. இதோ பரிபூர்ண சுகம் என்று நான் பேசுகிறேன், பரிபூர்ண விடுதலை என்று நான் பேசுகிறேன், இதோ கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக என்று நான் பேசுகிறேன், இதோ இந்த கழுத்தை அடிமையாக்கி வைத்திருக்கிறேன், இதோ ஆண்டவரே ரபா ஷெக்கென்னே மிக கெனே மன கொரோ லபா ஷெக்கென்னே மிக கெனே மன ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே மகனோடு போராடுகிற எல்லா கிரியைகளும் இதோ அந்தகாரத்தின் கிரியைகளுடைய வல்லமைகள் செயலிழந்து போவதாக ஐ ஸ்பீக் ஃப்ரீ ரைட் நவ், ஃப்ரீ ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இதோ உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வருகிற சுகமும் விடுதலையும் இப்பொழுதே உண்டாகட்டும் மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதோ இன்னுமாய் ஆண்டவரே யார் யார் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, யார் யாருடைய உறுப்புகள் செயலிழந்து இருக்கிறதோ ஆண்டவரே, இதோ தனக்கு இப்படியாய் நேர்ந்து விடுமோ என்று பயத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்குள்ளும் உடைய சுகமளிக்கிற வல்லமையினாலே ஆண்டவரே வருகிற த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங், த சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ, த டுனாமிஸ் பவர் இதோ இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் வெடிக்கட்டும் ஆண்டவரே. இதோ கழுத்து வழியப்பா, இதோ வணங்கா கழுத்துள்ள ஆண்டவரே கிரியைகள் ஆண்டவரே, ஸ்ட்ரெஸ்னால உண்டான வழிகள் ஆண்டவரே, தோள்பட்ட வழிகள் த ஃப்ரோஸ்டன் சோல்டா ஆண்டவரே, த நர்வ் சிஸ்டம் ஆண்டவரே, ஆண்டவரே மூட்டு பகுதியில முழங்கால் பகுதியில் இருக்கிற வழிகள் ஆண்டவரே, இடுப்புல ஸ்பைன் கார்ட்ல இருக்கிற வழிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாய் போவதாக. வெளியேறி போ, இதோ சரீரங்களை விட்டு வெளியேறி போ, எல்லா பலவீனத்தின் பிசாசுகள் எல்லா வழியினுடைய டிமாண்ட்ஸ் இயேசுவினுடைய நாமத்திலே வெளியேறி போ, வெளியேறி போ. இதோ இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம், இதோ நீர் தங்க இந்த இடத்துல இருக்க முடியாது, இதோ தேவனுடைய அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போ. எல்லா டிஸ்ட்ரெஸும் இயேசுனுடைய நாமத்திலே வெளியேறிப்போம். எல்லா ஆன்சைட்டிஸ் பிசாசு இயேசுனுடைய நாமத்திலே வெளியேறிப்போ. எல்லா டிப்ரெஷன் ஸ்பிரிட் லீவ் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். ஆல் த அன்வான்ட் ஃபியர் லீவ் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இதோ இயேசுனுடைய நாமத்தை அழைக்கிறேன், இயேசுனுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுனுடைய ரத்தம் இயேசுனுடைய ரத்தம் இதோ உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வர இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இதோ பரவட்டும் பாயட்டும் புதுபலன் உண்டாகட்டும் வியாதியிலிருந்து ஒரு விளக்கம் உண்டாகட்டும் இதோ உற்சாகத்தின் நதி ஜீவநதி பாயட்டும் பரவட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் க்ஷபிக்கிறேன் அப்பா இதோ உன்னதத்திலிருந்து வருகிற பலத்துக்காக ஸ்தோத்திரம் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரை வனாந்தரமாய் இருக்கும் ஆனால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றுகிற பொழுது வனாந்தரம் வயல்வெளியாகும் அவாந்தரம் ஆராய் மாறும் ஹல்லே லுய்யா இதோ ஆண்டவரே இந்த ஜீவநதி போகிற இடங்கள் எல்லாம் மச்சங்கள் உயிர்வடையட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் நன்றாக ஜெபித்தீர்கள் பெரிய பலன் அடைந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் Thank you. God bless you, sister. நீங்கள் இன்னொரு இரண்டு நிமிடத்தில் வந்து உங்களோட வார்த்தையையும் தொடங்கலாம் அதற்கு முதல் நான் பிரத மகேந்திரனை வந்து நாங்கள் கொடுத்த எல்லா ஜபங்களுக்காகவும் சேர்த்து உங்களோட முடிவு ஜபத்தை தாருங்கள் இந்த இடத்துல ஆமேன்
0: ஆமேன் ஆமேன் அன்பான பரலோக தகப்பனே சுவாமி இன்றைய நாளிலே நித்திய வச்ச நிகழ்ச்சியை இதுவரை சம்பூர்ணமாய் நடந்து கொண்டு வந்தீர் சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி உமது பிள்ளைகள் வந்து துதித்தார்கள் ஆராதித்தார்கள் பாடினார்கள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் வேதத்தியான பகுதியை நடத்தினார்கள் சுவாமி அதுக்காக நன்றி ஐயா இவ்வளவு நேரம் உமது துதித்து ஆராய்ந்த பிள்ளைகள் இப்போ உங்களுடைய செய்திக்காக பாதப்படியிலே வந்திருக்கிறார் சுவாமி உமது செய்தியிலே வல்லமை உண்டு உமது செய்தியை கேட்க உண்டு தாகத்தோடு வாஞ்சோடு கத்தாவே இந்த வார்த்தை நேரத்திலே உமது பிள்ளைகள் ஓடோடி வந்து இந்த வார்த்தை கேட்க வந்திருக்காளே அவருடைய ஆசிரியர் மாதிரி மட்டுமல்ல 97 ரேடியோல இந்த கொடுக்கும் வார்த்தையில கேட்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து மறு உழைப்பிலே கூட இந்த தேவ பிள்ளைகள் கொடுக்குற வார்த்தையை நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக வச்சிருக்கு மட்டுமாக ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதி தந்தீரே அந்த கிருபைக்கு தொடர்ந்து வர செய்தியை ரத்த கோட்டோடு மூக்கு இன்றைய நாளில் செய்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார மேலும் ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் நிரப்பும் ஒரு அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது யாஜா இருந்த வார்த்தையை உள்நோக்கிறார்கள் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் இயேசுன் அதிகாரமில் நாமத்தால வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன் சாமி இந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு அந்த வார்த்தை ஆண்டவர் இருளான தேசங்களுக்கும் இருளான குடும்பங்களுக்கு கத்தாவே இந்த வார்த்தை ஊடுருவ சென்று நிரான உண்மையான தெய்வம் அந்த ஒன்றான தேவனை இந்த பிள்ளைகள் கண்டு கொண்டு உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு இந்த சங்கம வானொலி கையிட்டு சேர்ந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதிக்கிறதே தொடர்ந்து இந்த செய்திகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் நன்றி பிரதர் மகேந்திரன் காட் பிளஸ் யூ அடுத்ததாக நாங்கள் முதலாவது வார்த்தையை கொண்டு வருவதற்கு சிஸ்டர் எஸ்தர் பிரிந்தா அவர்கள் களையத்தில் நிற்கிறார் அவர்தான் இதுவரையும் பலவீனத்துக்காகவும் ஜபித்தார் அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போமாக சிஸ்டர் பிரிந்தா வாருங்கள் வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள்
3: ஆமேன் ஆமேன் தேங்க் யூ சிஸ்டர்
1: ஆமேன்
3: ஆமேன் ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம் தகப்பனே நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்தரையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பழுதற்ற பலியே உமை நன்றியோடு துதிக்கிறோம் நிவாரண பலியே உமை துதிக்கிறோம் குற்ற நிவாரண பலியே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஆசாரியனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இதோ வார்த்தையினாலே ஆண்டவரே வல்லமையுள்ள வார்த்தையை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வார்த்தையிலே வல்லமையை வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வார்த்தையிலே ஜீவனை வைத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி அப்பா இயேசுவே நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நீங்க செய்த எல்லாவற்றிற்காகவா நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எவ்வளவு மேலானது ராஜா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி, நன்றி ராஜா. உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தகுதி இல்லாத எங்கள் மீது ஆண்டவரே காட்டுகிற உங்களுடைய கிருபை மேலானது அப்பா. ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டேன் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஞானவான்களை அல்ல பைத்தியங்களையே தெரிந்து கொண்டேன் என்றவரே ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியா எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க வாழ்க்கையில கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பார்க்கும் ஆண்டவரே கண்களை தந்தீரே மக்கள் ஸ்தோத்திரம். பாடும் உதடுகளை தந்தீரே மக்க ஸ்தோத்திரம். பேசும் வாயை தந்தீரே மக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு வேலைகளை செய்வதற்கான கரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே மக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை நடக்கும்படியான கால்களை கொடுத்தீரே மக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் இயங்கும்படியாய் கிருபை செய்தீரே அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இது எத்தனை சிலாக்கியம் அப்பா. ஆண்டவரே மூன்று நேரமும் சாப்பிட சாப்பாடு தந்தீங்களே ஆண்டவரே, இந்த சாப்பாடு சாப்பிட கிருபை தந்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அப்பா இதோ சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாத நிலைமையில ஆண்டவரே ஆரோக்கியமற்று இருக்கிற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க.